நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 9ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 15ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மதியில் 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50 நிமிடம்.

0: எதையும் எண்ணி செய்யும் நெஞ்ச உறுதி உடையவர்களுக்கு எக்காலத்திலும் மனைவியின் ஏவலுக்கு பணியும் அறியாமை இல்லை. குறள் எண் 910 அதிகாரம் பெண்வழி சேரன்.
1: எண் சேர்ந்த நெஞ்சத்திடனுடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதைமையில்.
0: எதையும் எண்ணி செய்யும் நெஞ்ச உறுதி உடையவர்களுக்கு எக்காலத்திலும் மனைவியின் ஏவலுக்கு பணியும் அறியாமை இல்லை. குறள் எண் 910 அதிகாரம் பெண்வழி சேரன்.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த விவரம் இப்பொழுது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் காந்தி அஞ்சலி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 8:00. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம். 7:45 நகர்வலம், வாழ்க்கை கல்வி அளிப்போம், எஸ் விஜயா அவர்கள் எழுதிய செய்திக்கோவை கேட்கலாம். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:00 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை. சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை, வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 இலக்கியம் பேசுவோம், கதையின் நாயகிகள் முதல் பகுதி. பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் திவ்யா அவர்களின் பாட்டு, பரூர் MK அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 12:10:50 வானிலை, தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின்

0: நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயத்துறையில் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பை உருவாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். நலமாய் வளமாய் ஆலோசனைகள் வழங்குகிறார் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதையரங்கம் வழங்குபவர் கே வித்யா அவர்கள். 2:15 திரைகாணம். பிற்பகல் 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. கே யூன் நாமதாரி ஒடியா மொழி பாடல். எழுதியவர் கே சி பானி கிரகி அவர்கள். இசை அக்ஷய்குமார் மொஹந்தி அவர்கள். 2:55 வானிலை. மாலை ஒலிபரப்பில் 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 திரை கானம். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி. 7:25 பண்ணை செய்தி.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: கணியை ரெடி பண்ணிட்டு நெல் நடவு நடுறோம். பூச்சி வந்ததுன்னா பூச்சி மருந்து அடிக்கிறோம் சார். ஒட்டுண்ணி கட்டலாம், இல்லைன்னா பூச்சி மருந்து அடிக்கலாம். களை நிர்வாகம், களை கொல்லிங் இருக்குது. களை கொல்லி எடுக்கலன்னா ஆளை வச்சு களை எடுத்துக்கிறோம். அதுவும் நல்லா இருக்கு சார். நெல் அறுவடை, அதுவும் புது ரகம் போடுறோம். மிஷின் அறுவடை பண்றோம் சார். இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு நல்லா இருக்கு சார்.
1: சாகுபடி அனுபவங்கள் பற்றி திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். இதே அலைவரிசையில் 8:05 திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026 இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். எழுதியவர் எஸ் எல் நானு. நடித்துள்ளவர்கள் கே ரமேஷ், சி கற்பகம், பி உமா மகேஸ்வரி, பி ராமன், பி வாசுதேவன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. திருப்பூந்துரத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு. எம் எஸ் அனந்தராமன் அவர்கள் வயலின். ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம். கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சீரா. 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல். நூற்றொன்று மெகாஹர்ஸ் எஃப்எம் ரெயின்போவில் இன்று காலை 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷா ரெயின்போ. 8:30 கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் ஒளிப்பதிவு. 9:02 ரெயின்போ ரேப். 10:02 கெட்செட்கோ. 11:02 உங்களுடன் ரெயின்போ. 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயத்துறையில் டிஜிட்டல் பொது கட்டமைப்பை உருவாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. பிற்பகல் 1:00 ரெயின்போ பயோஸ்கோப். ஜேஎல் பிலிம்ஸின் அனுபவம் புதுமை திரைப்பட ஒளிச்சித்திரம். நடித்துள்ளவர்கள் முத்துராமன், சரோஜாதேவி, டி எஸ் பாலையா, மேஜர் சுந்தரராஜன், டி ஆர் ராமச்சந்திரன், வி எஸ் ராகவன், ஆர் எஸ் மனோகர், சவுகார் ஜானகி, ராஜஸ்ரீ, மனோரமா, குட்டி பத்மினி ஆகியோருடன் பலர். திரைக்கதை வசனம் ராஜு கோபு. இசை எம் எஸ் விஸ்வநாதன். இயக்கம் ராஜேந்திரன். வானொலி வடிவம் சுசீலா சேஷாத்ரி, ராமசுவாமி சுதர்ஷன் ஆகியோர். 2:00 ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய். 2:30 என்சிஆர்டி வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:02 ஹலோ டாக்டர் டிஜிட்டல் டி அடிக்ஷன் கைபேசி மற்றும் செயலிகளை ஆரோக்கியமாக பயன்படுத்துவது குறித்து மனநல மருத்துவர் ரம்யா சம்பத் அவர்களுடன் நேர்முகம். 4:02 ஃபன் பண்ணலாமா. 5:02 ரெயின்போ மேடை. 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக். 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். 9:00 ரெயின்போ ராகங்கள். 10:00 ரெயின்போ ரீவைண்ட். 100.1 MHz.

0: சேஃபம் கோல்டில் இன்று காலை 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஸ்ரீலக்ஷ்மி மோகன் ராவ் அவர்களின் உரை, 12:00 திரைகாணம், 12:40 மெல்லிசை, 11:10 இசை மலர், பி லலிதா மாதவ் அவர்களின் பாட்டு, விஎல் குமார் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். பிற்பகல் 2:30 திரைகாணம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை, ஏ கே மகேஷ் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், ஃப்ரெண்ட்ஷிப் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் லைஃப், பி சாஹிரா வழங்கும் உரை, த வாய்ஸ் ஆஃப் காமன் பீப்புள் முன்ஷி பிரேம்சந்த் உரை வழங்குபவர், டி டிம்பிள், த ஸ்ட்ரென்த் ஆஃப் சேயிங் நோ, யுக்தி பி மெஹானி வழங்கும் உரை, 7:45 திரை இசை, 8:00 சன்சாத் சமீக்ஷா, நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஹிந்தி விமர்சனம், 7:50 செய்தி கதமும், 8:15 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை அனுஜா குமார். The Parliament has passed the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 with the Rajya Sabha approving it yesterday. The bill was passed by the Lok Sabha on Wednesday. The legislation incorporates several significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of the properties of convicted offenders. To ensure the expeditious disposal of cases, the legislation mandates that every state government and Union Territory Administration establish special fast-track courts for day-to-day trial. Replying to the discussion on the bill, Minister of State for Personnel and PMO, Dr. Jitendra Singh said, "This issue touches every citizen of India and has stake with every citizen of this country." Prime Minister Narendra Modi has said government is continuously taking one step after another to build a trustworthy examination system. In a video message on social media, Mr. Modi said, "For the past several decades, every state government and the central government have faced the problem of paper leaks, and this has put the future of students at risk." He said, "Keeping all this in mind, reforms in the education and examination system have become essential across the country, both in the states and the centre." The Prime Minister said Parliament has passed the bill containing stringent legal provisions.
2: दोनों सदनों ने कठोर प्रावधानों वाले इस बिल को पास कर दिया है. अब विश्वस्त परीक्षा पद्धति की दिशा में जाने में एक महत्वपूर्ण काम पूर्ण हुआ है. काम आगे भी चलता रहेगा. हम ऐसी परिस्थितियों को लंबे समय तक नहीं चलने देंगे. इस विश्वास के साथ साथियों, आइए हम सब मिल करके विकसित भारत के स्वप्न को पूर्ण करने के लिए कंधे से कंधा मिलाकर के चले.
1: The Parliament has passed the Prevention of Insults to National Honour Amendment Bill 2026 with the Lok Sabha approving it yesterday. Rajya Sabha had passed the bill on Wednesday. Minister of State for Home, Nityanand Rai, moved the bill to further amend the Prevention of Insults to National Honour Act 1971. The legislation seeks to give Vande Mataram the same statutory protection as the national anthem, Jana Gana Mana. These offences are punishable with imprisonment up to 3 years, a fine, or both. Protests continued in Pakistan-occupied Jammu and Kashmir following a brutal crackdown by Pakistani security forces on civilians earlier this week, which left more than 40 people dead. Local authorities in the occupied region have now begun targeting women protesters demanding basic rights. Pakistani security forces opened fire on women demonstrators gathered in large numbers in Rawalkot and Mirpur, where they were raising slogans against the crackdown. Several videos circulating on social media purportedly show women fleeing as police opened fire during a peaceful protest rally in Kotli. In Pakistan, at least 18

0: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க நாநலம் பேணுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
2: தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை பயனில பல்லார் முன் சொல்லல் சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல நீ வல்லாயோ. இவை அனைத்துமே மூத்தோர் வாக்கு. எப்படி சொல்ல வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பவை சொற்கள்தான். சொல் என்பது வார்த்தை, அதிலும் அர்த்தம் செறிந்த வார்த்தையாகும். மனித நாகரிகத்தின் வளர்ச்சி சொல். ஆதி காலத்தில் ஒலியின் மூலமாகவும் சைகைகளின் மூலமாகவும் தனது கருத்துக்களை தெரிவித்த கற்கால மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி எழுத்து, சொல், சொற்றொடர் என்று அபரிமிதமான வளர்ச்சியடைந்தான். அறிவு விருத்திக்கும் எண்ண வெளிப்பாட்டிற்கும் உறவுகளின் ஒருமைப்பாட்டிற்கும் மொழிக்கு அடிப்படையாக விளங்கும் சொல்லே உதவுகின்றது. ஊக்கப்படுத்த முடியாவிட்டாலும் உற்சாகம் இழக்க வைக்கும் சொற்களை தவிர்த்தல் எல்லோருக்கும் நல்லது. எண்களை கொண்டு பணத்தை எண்ணுகின்றோம், எண்ணங்களுக்காக சொற்களை எண்ணி பேச வேண்டும். நாம் சிந்திக்கும் அளவுக்கு சொற்களோ வார்த்தைகளோ வடிவம் பெற்று பேச்சாக வெளிவருவது இல்லை. மனக்குகைக்குள் மனிதர் தொட முடியாத ஏராளமான இரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. வெளியில் கொட்ட முடியாதவற்றை நாம் மனதிற்குள் பேசி ஆறுதல் அடைகின்றோம். ரோஜா மலர் மிகவும் அழகானதுதான், ஆனால் அதில்தான் கையை குத்தும் முள்ளும் சேர்ந்த அமைப்பாக இருக்கின்றது. சொற்களும் அப்படித்தான், அவை அழகானவை, ஆனால் அளவு தெரியாமல் பயன்படுத்தப்படும் பொழுது ஆபத்தானவையாக உருமாறுகின்றன. சில சொற்கள் நம் வாழ்க்கை பாதையையே திசை மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவை. சோர்ந்து போய் விரக்தி மனப்பான்மையில் மனம் நொந்து புலம்புபவர்களிடம் கவலை வேண்டாம், உன்னால் முடியும், உன் நல்ல மனதுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் என்று சொல்லி பாருங்கள். சத்து மிகுந்த பானத்தை பருகினால் எப்படி சத்து கிடைக்குமோ அதுபோல அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு உந்து சக்தி கிடைக்கும். சொல் என்னும் மந்திரம் ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். தரமற்ற பண்டங்களுக்கு பொருட்சந்தையில் மதிப்பு கிடையாது, அதை யாரும் வாங்க துணிய மாட்டார்கள். அதுபோலவே மனிதர்களுக்கிடையே தரமற்ற வார்த்தைகளுக்கும் அவற்றை சொல்லும்

0: தராதரம் தெரியாத மனிதர்களுக்குமான தரம் இறங்கி நிற்கும். எனவேதான் எந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்யும் போது தரம் தாழ்ந்த சொற்களை புறந்தள்ளிவிட்டு பண்பட்ட சொற்களை கை கொள்ள வேண்டும். சொல்லிய சொல்லை திரும்ப பெற முடியாது. தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று சொல்லின் தன்மையை திருக்குறள் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. தீயினால் சுட்டதை புண் என்றும் சொல்லும் சொல்லினால் ஏற்படும் தாக்கத்தை வடு என்றும் அழகாக தரம் பிரிக்கிறார் ஐயன் வள்ளுவர். தீக்காயம் மூலமாக புண் ஏற்படும், ஆனால் குணமாகி மறைந்துவிடும். ஆனால் சொன்ன சொல்லினால் ஏற்பட்ட காயம் வடுவாக மாறி என்றும் மாறாமல் மறையாமல் இருக்கும். எனவே சொல் ஆட்சித்திறனை நல்லாட்சித்திறனாக வளர்த்து வாழ்க்கை வளம் பெற பாடுபடுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேரம் 6:15 நிமிடம். ஆகாஷ்வாணி. வழிபாடு. முதலில் ராதா வீரமணி பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆடித்திங்கள் 15 நாள், வெள்ளிக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: வேளாண் ஆலோசனைகள். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலை கருகல் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமீத்தாக்சிம் 1 ஏக்கருக்கு 40 கிராம் அல்லது அசாடிராக்டின் 1 ஏக்கருக்கு 400 மில்லி என்ற அளவில் தெளிக்கலாம். தற்பொழுது நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 1 ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 1 ஏக்கருக்கு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் ட்ரைகோடர்மா விரிடி எதிர் உயிர் பூசணத்துடன் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்யவிருக்கும் விவசாயிகள் வேரடுகள் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன் டைசிம் 1 கிலோ விதைக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அல்லது ட்ரைகோடர்மா விரிடி 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அல்லது பேசில்லஸ் சப்டிலிஸ் எதிர் நுண்ணுயிரி 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் 1 ஏக்கருக்கு 8 என்ற அளவில் தரையிலிருந்து 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அடிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு வேப்பெண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து 1 லிட்டர் திரவத்திற்கு 1 மில்லி ஒட்டும் திரவம் சேர்த்து தென்னை ஓலையின் அடிப்புறம் படும்படி தெளிக்க வேண்டும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்யுங்கள். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் 2 மில்லி சேர்த்து பயன்படுத்தலாம். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வானிலை ஆய்வு மைய தலைவர் அறிவிக்கின்றார்.
3: அன்பார்ந்த விவசாயிகளே, மண்வள அட்டை திட்டத்தின் முக்கிய நோக்கம் மண்ணின் தன்மைக்கேற்பவும் அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் விகிதத்திற்கு ஏற்பவும் சரியான அளவில் ஊட்டச்சத்துக்களை பயன்படுத்துவது குறித்த தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்குவது ஆகும். மண்ணின் வளத்திற்கேற்ப

பயிர்களை தேர்வு செய்வதற்கும் அதிக அளவு ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண்ணுக்கும் பயிருக்கும் ஏற்ற உரங்களை ஏறத்தாழ சரியான அளவில் கொடுத்து அதிக மகசூல் பெற சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைத்து நல்ல தரமான நிலத்தை உருவாக்க மண்வள அட்டை உதவுகிறது. மண்வள அட்டையில் பேரூட்டச்சத்துக்கள், நுண்ணூட்டச்சத்துக்கள், சுண்ணாம்பின் நிலை, உப்பின் நிலை, கார அமில நிலை மற்றும் நில சீர்திருத்த பரிந்துரைகள் இடம்பெற்றிருக்கும். மேலும் இந்த மண்வள அட்டையை

0: உப்பின் நிலை, கார அமில நிலை மற்றும் நிலச்சீர்திருத்த பரிந்துரைகள் இடம்பெற்றிருக்கும். மேலும் இந்த மண்வள அட்டையை பெற விவசாயிகள் தங்கள் கைபேசியில் உழவன் செயலி அல்லது இணையதளம் வழியாக தமிழ் மண்வளத்தளம் சென்று விவசாயிகள் தங்கள் மாவட்டம், வட்டாரம், கிராமம், நிலத்தின் புல எண், உட்பிரிவு எண்ணை பதிவு செய்ய வேண்டும். இவ்வாறு பதிவு செய்த உடனே மண்வளம் குறித்த விவரங்கள் பதிவிறக்கமாகி மொபைல் போனில் மின்னணு வடிவில் மண்வள அட்டை கிடைக்கும்.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: கயனியை ரெடி பண்ணிட்டு நெல் நடவு நடுறோம். பூச்சி வந்ததுன்னா பூச்சி மருந்து அடிக்கிறோம் சார். ஒட்டுண்ணி கட்டலாம், இல்லைன்னா பூச்சி மருந்து அடிக்கலாம். களை நிர்வாகம், களைக்கொல்லிங்க இருக்குது. களைக்கொல்லி எடுக்கலன்னா ஆளை வச்சு களை எடுத்துக்கிறோம். அதுவும் நல்லா இருக்கு சார். நெல் அறுவடை, அதுவும் புது ரகம் போடுறோம், மிஷின் அறுவடை பண்றோம் சார். இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு நல்லா இருக்கு சார்.
1: சாகுபடி அனுபவங்கள் பற்றி திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: முருங்கை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு, உங்கள் முருங்கை காயில் காய் ஈ தாக்குதலினால் காய்கள் காய்ந்தும் பிளந்தும் காணப்படும். காய்களில் இருந்து தேன் போன்ற திரவம் வடியும். இது பிசின் போல காணப்படும். இதனை கட்டுப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? தாக்கப்பட்ட மற்றும் காய்ந்து விழுந்த காய்களை சேகரித்து அழிக்க வேண்டும். பூச்சியினை ஈர்க்கும் பொருட்களான சிட்ரோனெல்லா எண்ணெய், நீலகிரி எண்ணெய், வினிகர், அசிட்டிக் அமிலம், டெக்ஸ்ட்ரோஸ் அல்லது லாக்டிக் அமிலத்தை வைத்து ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். மரங்களை சுற்றியுள்ள நிலத்தை உழவு செய்து மண்ணில் இருக்கும் கூட்டுப்புழுக்களை அழித்து தாய் அந்து பூச்சிகள் உருவாவதை தவிர்க்கலாம். நிம்பிசிடின் என்ற வேம்பு சார்ந்த மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி என்ற அளவில் கலந்து காய் உருவான பிறகும் 35 நாட்கள் கழித்தும் தெளித்து முருங்கையில் காய் ஈ தாக்குதலை கட்டுப்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
0: விவசாயிகளே, கம்பு சாகுபடியில் பாரம்பரிய தொழில்நுட்பங்கள் சிலவற்றை பயன்படுத்தலாம். பறவையை விரட்ட காக்கை போன்ற மாதிரி செய்து அதை நீண்ட கம்பில் கட்டி நடுவயலில் வைக்க வேண்டும். நொச்சி இலையை கம்புடன் கலந்து சேமித்தால் பூச்சி தாக்குதல் கட்டுப்படும். கம்பு விதையை உப்பு கரைசலில் போட்டால் மிதக்கும் நோய் தாக்கப்பட்ட விதையை நீக்கி நல்ல விதையை பெறலாம். இதற்கு 10 லிட்டர் நீரில் 1 கிலோ உப்பை கரைக்க வேண்டும். விதைப்பிற்கு முன்பு நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்த பின் விதைத்தால் விரைவாக முளைக்கும். நடவுக்கு முன்பு நாற்றுகளின் நுனியை கிள்ளி நட்டால் பூச்சியின் முட்டை வெள்ளை ஈக்களை அப்புறப்படுத்துவதோடு நுனிக்கருகள் நோயையும் கட்டுப்படுத்தலாம். இலைகளின் உட்பக்கத்தில் உட்காரும் பச்சை தத்துப்பூச்சியை கட்டுப்படுத்த செங்கல் சூளை சாம்பலை தூவ வேண்டும். இலைச்சாறு உறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்த தட்டை பயிரை ஊடுபயிராக கம்புடன் பயிரிட வேண்டும்.
3: கால்நடை வளர்ப்போருக்கான ஆலோசனைகள் சில. நெல் அறுவடைக்கு பின் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு, செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிகமாக நீர் தேங்கும் இடங்களில் கட்டி வைத்தால் குளம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்பு அதிகம். வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவன பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் மற்றும் மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை ஊக்கப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினி தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போடலாம். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்து விட வேண்டும். நல்ல வெயிலான நேரத்தில் மட்டுமே இதனை செய்ய வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை

0: உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல், உணர்வு, வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.

0: ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதா முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம் மற்றும் குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது போன்ற கடுமையான தண்டனைகளை வழங்க இது வகை செய்வதாக கூறினார். வழக்குகளை விரைந்து முடிக்க மாநில அரசுகள் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதை இச்சட்ட மசோதா கட்டாயமாக்குவதாக அவர் குறிப்பிட்டார். தேர்வு முறைகேடுகள் முக்கியமான பிரச்சினை என்று அவர் தெரிவித்தார். வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கும் கல்வி முறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவரவும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். அமைச்சரின் பதிலுரையின் போது எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் ஏற்கனவே இந்த மசோதா நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நம்பகமான தேர்வு முறையை உருவாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாகவே வினாத்தாள் முறைகேடு பிரச்சினை நிலவுவதாகவும் இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கல்வி மற்றும் தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியதன் அவசியத்தை அரசு உணர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் கடுமையான சட்ட விதிகளை கொண்ட மசோதாவை நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளதாகவும் இது மாணவர்களின் நலனை பாதுகாத்து வெளிப்படையான தேர்வு முறையை ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: நிறைய கான்ட்ராக்ட்ஸ், பிரசாதம் ஸ்டால்ஸ் கொடுக்கறது, பூ பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், பார்க்கிங் கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில நிறைய இந்த டெண்டர் கைட்லைன்ஸ்ல நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று, இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைன்ல வந்து நடக்க போகுது. ஆன்லைன்லயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லேயே நடக்கும். டெண்டர்கள் எடுக்கும் பொழுது

0: லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை வந்து மாத்திக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால வந்து கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும்.
1: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மதுரை, கோபிச்செட்டிப்பாளையம், தேனி ஆகிய இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் அலட்சியம் மற்றும் தவறான சிகிச்சைகள் குறித்த தகவல்கள் வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக தாவேக்கு அரசு இதுவரை எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாற்றம் என்று கூறிய ஆட்சிக்கு வந்த தாவேக்கு அரசு நிர்வாகம் தெரியாமல் திணறி வருவதாக அவர் கூறியுள்ளார். இனியாவது மக்களின் அடிப்படை தேவைகளையும் பிரச்சினைகளையும் அரசு கவனிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: வடலூர் சத்தியஞான சபையின் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. அங்குள்ள 70 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பாக கடந்த 2023 பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்று இடத்தில் நூலகம், யோகசாலை உள்ளிட்டவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறநிலைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சத்திய ஞான சபை வசம் உள்ள 71 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுவர் அமைக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், பெருவள்ளியில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படுவதாக அரசு கூறியுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். வள்ளலாரின் நோக்கங்களுக்கு எதிராக முந்தைய திமுக அரசால் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் கைவிடப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது என்று திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களை சென்றடைவதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கில் பேசிய அவர், செய்திகளை நம்பகத்தன்மையுடன் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார். நவீன தொழில்நுட்பங்களை செய்தியாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அத்துடன் செய்திகளை சரிபார்த்து துல்லியமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் திரு பழனிசாமி அறிவுறுத்தினார். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். அடல் புதுமை கண்டுபிடிப்பு இயக்கத்தின் கீழ் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்துரையாட உள்ளார். ராஜஸ்தானின் கோட்டாவில் அமைக்கப்படும் விமான நிலைய பணிகளின் முன்னேற்றம் குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மற்றும் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆய்வு செய்தனர். ஐநாவின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பும் இணைந்து புதுதில்லியில் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச தொழிலாளர் நலன் தொடர்பான உச்சிமாநாட்டில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2,467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெறவுள்ள காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பதக்கங்களை வழங்கவுள்ளார். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்றுநர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பதவி உயர்வு மற்றும் இடமாறுதலுக்கான ஆணைகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் சென்னையில் நேற்று வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவகத்தை மாநில

0: சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மீனங்காடி வளாகத்தில் வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டியெறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். பலத்தூக்குதலில் ஆடவர் 110 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கமும் மகளிர் வட்டியறிதலில் சீமா வெண்கலப் பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டியெறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. ஆகாஷ்வாணி

0: சூழல் அறிவோம்.
1: சிலி நாட்டின் வேகா டி டிலோபோசோ முன்பொரு காலத்தில் ஈரநிலமாக இருந்தது. ஆங்காங்கே ஊற்றுக்கள் தோன்றியிருந்தன. ஆனால் இன்று அந்நிலம் வறண்டு வெடித்து பாலம் பாலமாக காட்சியளிக்கின்றன. பசுமையாக பார்க்கும் இடங்களிலெல்லாம் விலங்குகள் மேய்ந்து கொண்டிருக்கும் என்றும் இப்பொழுது அதுவே பாலைவனம் போல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். பருவநிலை மாறியதன் விளைவாக மழை பொழிவென்று இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இது அங்கிருக்கும் நீரை பேட்டரி தயாரிக்கும் நிறுவனங்கள் உறிஞ்சத் தொடங்கிய பின் மேலும் மோசமடைந்து வருகிறது. அங்கே பேட்டரிகள் தயாரிக்க தேவைப்படும் லித்தியம் அதிகம் கிடைப்பதால் அந்த நிலம் முற்றிலுமாக மாறியிருக்கிறது. மாற்று ஆற்றல் சக்திகளை நோக்கி உலகம் படையெடுத்து வரும் நிலையில் கார்களுக்கு லேப்டாப்களுக்கு ஆற்றல் சக்திகளை சேமித்து வைத்திட என பேட்டரிகளுக்கான லித்தியம் அதிகம் தேவைப்படுகிறது. தற்போது பூமியை பாதுகாக்கும் என்ற பசுமை நடவடிக்கை மேலும் ஒரு சூழல் சிக்கலை உருவாக்கி வருகிறது. கடந்த 2021 95,000 டன் லித்தியம் உலகளவில் பயன்படுத்தப்பட்டது. அதுவே 2024 2,05,000 டன்னாக பெருமளவில் உயர்ந்துள்ளது என சர்வதேச ஆற்றல் முகமை தெரிவித்துள்ளது. இது 2040 900,000 டன்னாக மேலும் உயரும் என நம்பப்படுகிறது. இது பெரும்பாலும் எலக்ட்ரிக் கார்களினால் உயரக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. இது புதிய சூழல் பிரச்சினையாகி வருகிறது. தகவல்கள் எழுதியவர் எம். லலிதா.
0: இடம்பெற்றது சூழல் அறிவு.

0: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
1: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
0: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
1: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
0: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
1: இதுவும் நல்ல ஐடியா தான், அப்படியே கொடுத்துடலாம்.
2: தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான முன்னெச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல்

5 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 28.4 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 83%. சென்னைக்கும் அதன் புறநகர் பகுதிகளுக்குமான வானிலை முன் அறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரையிலும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மதில 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருப்பது புத்தம் புது காலை. எவன் ஒருவன் தனக்குத்தானே மனக்கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்கிறானோ அவனே சுதந்திர மனிதனாவான். எவன் ஒருவன் தனக்குத்தானே மனக்கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்கிறானோ அவனே சுதந்திர மனிதனாவான். மகாத்மா காந்தியின் இந்த சிந்தனையுடன் துவங்குகிறது புத்தம் புது காலை. முதலில் இடம்பெறுவது காந்தி அஞ்சலி.

கோகலேயைச் சந்திக்க. இந்த தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்று இடம்பெறுகின்றன. தென்னாப்பிரிக்கா பற்றிய நினைவுகள் பலவற்றை கூறாமல் விட்டுவிட்டே நான் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். 1914 சத்தியாகிரக போராட்டம் முடிவடைந்த சமயம் லண்டன் வழியாக இந்தியாவுக்கு திரும்புமாறு கோகலே எனக்கு அறிவித்திருந்தார். ஆகவே ஜூலையில் நானும் கஸ்தூரிபாயும் காலன்பாக்கும் இங்கிலாந்துக்கு பிரயாணமானோம். சத்தியாகிரகத்தின் போது 3ஆம் வகுப்பு வண்டியில் பிரயாணம் செய்ய ஆரம்பித்தேன். ஆகவே இந்த பிரயாணத்திற்கும் 3ஆம் வகுப்பிலேயே ஏற்பாடு செய்திருந்தேன். ஆனால் இந்த வழியில் செல்லும் கப்பல்களில் 3ஆம் வகுப்பில் இருக்கும் வசதிகளுக்கும் இந்தியாவில் கடலோர கப்பல்களிலும் ரயில் வண்டிகளிலும் 3ஆம் வகுப்பில் இருக்கும் வசதிகளுக்கும் அதிகமான வித்தியாசம் உண்டு. இந்தியாவில் இருக்கும் 3ஆம் வகுப்பில் தூங்குவதற்கு மாத்திரமல்ல உட்காருவதற்கு கூட போதுமான இடம் கிடைப்பதில்லை, சுத்தமும் கிடையாது. ஆனால் இதற்கு மாறாக லண்டனுக்கு சென்றபோது கப்பலில் 3ஆம் வகுப்பில் போதுமான இடவசதி இருந்ததோடு சுத்தமாகவும் இருந்தது. கப்பல் கம்பெனியாரும் எங்களுக்கு விசேஷ வசதிகளை செய்து கொடுத்தனர். கம்பெனியார் எங்களுக்கென்று கழிப்பிட வசதிகளையும் செய்து கொடுத்தனர். நாங்கள் பழ உணவுகளை மாத்திரமே சாப்பிடுகிறவர்களாகையால் பழங்களும் கொட்டைப்பருப்புகளும் மாத்திரம் எங்களுக்கு கொடுக்க ஏற்பாடுகளை செய்திருந்தனர். வழக்கமாக 3ஆம் வகுப்பு பிரயாணிகளுக்கு பழமும் கொட்டைகளும் தருவதில்லை. இந்த வசதிகளெல்லாம் இருந்ததால் எங்களின் 18 நாள் கப்பல் யாத்திரை சௌகரியமானதாகவே இருந்தது. இப்பிரயாணத்தின் போது நடந்த சில சம்பவங்கள் குறிப்பிடத்தக்கவை. தொலைவில் உள்ளதை பார்க்க பயன்படுத்தப்படும் பைனாகுலர் என்ற கண்ணாடிகளில் ஸ்ரீ காலன்பாக்குக்கு விருப்பம் அதிகம். அவர் 2 விலை உயர்ந்த இந்த கண்ணாடிகளை வைத்திருந்தார். இவற்றில் ஒன்றை குறித்து நாங்கள் தினமும் விவாதித்து வந்தோம். இவைகளை வைத்து கொண்டிருப்பது நாங்கள் அடைய ஆசைப்பட்டு கொண்டிருந்த எளிய வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல என்பதை அவர் உணரும்படி செய்ய வேண்டும் என்று நான் முயன்று வந்தேன். ஒரு நாள் நாங்கள் எங்கள் அறையில் காற்று துவாரத்திற்கு அருகில் நின்று பேசிக் கொண்டிருந்த போது இந்த வாதம் உச்ச நிலைக்கு வந்துவிட்டது. நமக்குள் இத்தகராறுக்கு இடம் தருவதாக இந்த கண்ணாடிகள் இருந்து வருவதை விட இவற்றை கடலில் எறிந்துவிட்டு அதோடு ஏன் விவகாரத்தை முடித்துவிடக்கூடாது என்றேன். நான் இந்த சனியன்களை எரிந்தே விடுங்கள் என்றார் ஸ்ரீ காலன்பாக். நான் சொல்வதும் அதுதான் என்றேன். நானும் அதைத்தான் சொல்கிறேன் என்று உடனே அவர் பதில் சொன்னார். அதை உடனே கடலில் வீசி எறிந்துவிட்டேன். அக்கண்ணாடியின் பெருமானம் 7 பவுன் தான். ஆனால் ஸ்ரீ காலன்பாக்கு அதன் மீது இருந்த மோகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த 7 பவுன் மிக குறைவான விலை மதிப்புத்தான். என்றாலும் அதை விட்டுழித்த பிறகு அதற்காக அவர் வருத்தப்படவே இல்லை.

0: இடம்பெற்றது காந்தி அஞ்சலி.
1: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
0: நேரம் 7:10.
2: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் என் பத்ரி அவர்கள்.
3: சுட்டெரிக்கும் சூரியன் தினந்தோறும் விழுந்து மீண்டும் மீண்டும் எழுகிறான். ஒளி வெளிச்சத்தை உலகின் மேல் பாய்ச்சுகின்ற அவன் எழ மறப்பதுவோ மறுப்பதுவோ எப்போதும் இருந்தது இல்லை. அதுபோலவே நமது தன்னம்பிக்கையே நம் வாழ்வின் அஸ்திவாரமாகும். எனவே அதன் அது தமிழ் இலக்கியத்தில் ஒரு தனிப்பிரிவாக உருவாகி வளர்ந்துள்ளது. இவ்வார்த்தை சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வரை தமிழ் இலக்கியங்கள் காணப்படவில்லை, பயன்படுத்தப்பட தேவை இருக்கவில்லை. தனி மனிதனுக்கு கூட்டு வாழ்க்கை தந்த ஆதரவும் அரவணைப்பும் மிக அதிகமாக இருந்தது. அதையும் மீறி மக்களிடத்தில் சோறு ஏற்படும் போது மக்கள் வாழ்வில் ஊழ்வினை கோட்பாட்டை நம்பினர். வாழ்க்கை எப்படி இருந்தாலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று எல்லா இலக்கியங்களும் அறிவுறுத்தின. எனவே தன்னம்பிக்கை என்ற வார்த்தை தமிழர் வாழ்வில் தேவைப்படவில்லை. மனிதர் வாழ்வில் லட்சியம் எதுவும் மற்றும் நிலை இருந்தது. எல்லாமே ஊழ்தான் என்று நம்பிய புலவர்கள்தான் ஏராளம். சங்க இலக்கியங்கள் மக்கள் கொண்டிருந்த வீரத்தையே தன்னம்பிக்கை என நம்பியது. எத்தகைய படைவரினும் தனி ஒருவன் கொண்டிருந்த வீரத்தை தொல்காப்பியும் வருவிசை புனலே கற்சரை போல தனி ஒருவன் தாங்கிய பெருமை தானும் என்கிறது. எத்திசை செலினும் அத்திசை சோரே என்ற ஔவையாரின் பாடலில் தன்னம்பிக்கை போற்றப்படுகிறது. திருவள்ளுவர்தான் முதன் முதலில் ஊழையும் உப்பக்கும் காண்பர் உழைவின்றி தாழாது உயர்ச்சிபவர் என்று முயற்சி என்னும் வார்த்தையை இலக்கியத்தில் அறிமுகம் செய்து வைத்தார். தெய்வத்தால் ஆகாதனிடும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். முயற்சி திருவினையாக்கும். அருமை உடைத்தென்ற அசமாமை வேண்டும் என்று ஊக்கமுடைமை, வினைத்திற்பம், ஆள்வினை உடைமை போன்ற அதிகாரங்களை விளக்குகிறார். இப்படி ஊக்கத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்த வேண்டிய சூழலில் திருவள்ளுவரின் காலம் இருந்திருக்கலாம். நாளடைவில் சோர்ந்திருந்த மக்களுக்கு நம்பிக்கையூட்ட முயற்சியை, செயல் வலிமையும், விதியை மதியால் வெல்லலாம் போன்ற சொற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஔவையாரும் தனது ஆத்திச்சூடியில் ஊக்கமது கைவிடையில் என்றார். 20ஆம் நூற்றாண்டில் பாரதியார்தான் அயலாரை அண்டை பிழைப்பதை தூர எரிந்துவிட்டு தன்னம்பிக்கையோடு தனியாக நடைபோட முனைந்தவர். அவர் அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அங்கோர் காட்டிலோர் பொந்திலே வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தன் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று உறங்கி கிடந்த அத்தனை பேரின் மனக்காடுகளிலும் தன்னம்பிக்கை தீயை மூட்டியது அவரின் பாடல்கள்தான். தேடி சோறு நிதம் சென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி மிகவுழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழப்பெருவும் எய்து பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாடி மக்கள் மனதில் தன்னம்பிக்கை விதையை முதன் முதலில் விதைத்தவன் பாரதிதான். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ என்று ஆறுதல் சொல்லி தன்னம்பிக்கையை மனதில் விதைத்த அவர் மனதில் உறுதி வேண்டு என்றும் பாடியவர். பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியும் தன்னம்பிக்கையை வளர்த்தது. பாரதியாரின் காலகட்டத்தில் தன்னம்பிக்கையை மக்கள்

0: மனதில் ஊற்றிய மற்றொரு மாமனிதர் விவேகானந்தர் ஆவர். அடுத்தது நாமக்கல் கவிஞரின் என் கதை சுயசரிதை. காதுகள் மந்தமாகி போன நிலையிலும் தன் வாழ்வில் உயர்நிலையை அடைந்த அவரின் கதையிலிருந்து நாம் நிச்சயமாக தன்னம்பிக்கை உணர்வை தாராளமாக பெற முடியும். மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை இந்தியா முழுவதும் தன்னம்பிக்கையையும் உள்ளுளையும் பாய்ச்சியது. தன்னம்பிக்கையை தூண்டும்படியாக பலர் தன்னம்பிக்கை நூலை இன்றும் படித்து வருகின்றனர். தன்னம்பிக்கை நூல்கள் மனிதனுக்கு நீயும் சாதனையாகலாம், நீயும் பணக்காரன் ஆகலாம் என்ற நம்பிக்கையை ஊட்டின. நீங்களும் வெல்லலாம், நானும் வெல்லலாம், தன்னம்பிக்கை மட்டும் நம்மிடம் இருந்தால் என்பதை உணர்ந்து வாழ்வோமாக.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் என். பத்ரி அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்னும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவரை புதுதில்லியில் நேற்று சந்தித்தனர். பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் அப்போது கூறினார். அரசின் முயற்சிகளாலும் மக்களின் பங்கேற்பாலும் பஸ்தர் பகுதி வளர்ச்சிப் பாதையை நோக்கி முன்னேறி வருவதாக அவர் தெரிவித்தார். வன்முறை சூழலில் இருந்து இப்பகுதிகள் மாறி கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை நோக்கி முன்னேறுவதாக அவர் குறிப்பிட்டார். பஸ்தர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள், மின்சாரம், குடிநீர் வசதிகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியின மக்கள் தங்கள் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதோடு நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணுதியோ சாய் ஆகியோரும் பங்கேற்றனர். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்காசிய நிலவரம் தொடர்பாக விவாதிக்க பிரதமர் தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. மக்களின் நலன்களை பாதுகாக்க ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று பிரதமர் இக்கூட்டத்தில் பேசும்போது கூறினார். கடல்சார் பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டார். உரங்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலன்களை பாதுகாக்க மேலும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகம் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். கடல்சார் திட்டங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் துறைமுகங்களின் திறன்களை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசின் முயற்சிகள் மூலம் 2030 ஆண்டுக்குள் மேலும் 700 மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்படும்

0: என்று அவர் கூறினார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து தற்போது 200 மில்லியன் டன்னாக உள்ளது என்றும் இதனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகளாவிய சிக்கல்களை கருத்தில் கொண்டு கடல்சார் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். நாட்டில் மின்சார வாகன போக்குவரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், 2019 மொத்த வாகனங்களில் 0.17% மட்டுமே மின்சார வாகனங்களாக இருந்தன என்று அவர் கூறினார். தற்போது அது 8.26% அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டார். தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் 1,23,00,000 மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 53,000 சார்ஜிங் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். குவாலியரில் தொலைத்தொடர்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், குவாலியர் நகரம் பல்வேறு துறைகளில் வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் மத்திய பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய திட்டங்களின் மூலம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் உற்பத்தியில் குவாலியர் நகரம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் மைபாரத் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரம் மாவட்டம் தனியார் கல்லூரியில்
3: இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றன. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போதைப் பொருளின் தீமைகள், இளைஞர்களின் சமூக பொறுப்பு மற்றும் போதை இல்லா இந்தியா என்ற கருத்துக்களை மையமாக கொண்டு மாணவர்கள் தங்களது திறமைகளை
0: இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர்.
4: என் பேர் வந்து எஸ் ரித்திகா. எங்க காலேஜ்ல வந்து மை பாரத் இயக்கத்துல இருந்து போதை விழிப்புணர்வை பத்தி ஸ்பீச் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதை நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். ஒரு நல்ல இனிஷியேட்டிவா பார்க்கப்படுது. இது போதை விழிப்புணர்வை பத்தி நாங்க எல்லாருமே வந்து நல்லா பேசியிருந்தோம். இதுக்கு வழிவகுத்த என்னோட காலேஜ்க்கும் மை பாரத் இயக்கத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
5: என்னோட நேம் கிஷோர். இங்க வந்து இப்ப மை பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்ணாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, ட்ரக் ஃப்ரீ யூஸ், இளைஞர்களோட திறமையும் அதுக்கப்புறமா வந்து இளைஞர்களுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றோம். இதுல நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு. இதுக்காக வந்து நான் மை பாரத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
0: குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் சில இடங்களில் இன்றும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், கோவா, தெலங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத்தின் 13 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் காந்தி நகரில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீடித்து வருகிறது. மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த மழையால் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 7,00,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவின் 5 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. கடந்த சில நாட்களில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போராட்டம் தொடங்கியதிலிருந்து இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர்.

0: 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அசர்பைஜானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 57 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதில் அமெரிக்காவின் எப்னேசா எலிசன் தங்கப்பதக்கம் வென்றார். மகாநதி நீர்பகிர்வு தொடர்பாக சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு இடையே புதுதில்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புத்தம் புது காலை.
2: ஆரோக்கிய வாழ்விற்கு இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் முகமாற்று அறுவை சிகிச்சையில் கையாளப்படும் நோய்கள் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளிக்க வருகிறார் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
3: நான் வந்து எப்படி இதை பார்க்குறேன்னா, சில நோய்கள் இருக்குது. என்ன மாதிரி நோய்கள்னா, அது வந்து எலும்பை அரிக்கும். அது வந்து நம்ம வந்து டியூமர் சொல்லுவோம், இல்லாட்டி வந்து புற்றுநோய் சொல்லுவோம், இல்லாட்டி வந்து ஒரு அடிபடுறோம், ஆக்சிடென்ட் ஆகி அந்த எலும்பு வந்து நொறுங்கி போய் அதை வந்து வெளில தூக்கி போட வேண்டியிருக்கும். அதை வந்து திருப்பி உள்ளே வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்த எலும்பு. அவல்ஷன் சொல்லுவோம். அது இல்லாட்டி இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால போன் ஃபுல்லாக அரித்து போய் அதை கட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து முன்னாடி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த போனை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் போனை. ஏன்னா இல்லாட்டி அவங்க என்ன ஆகுன்னா, அந்த சதை இருக்குல்ல சாஃப்ட் டிஷ்யூஸ், அதுக்கு சப்போர்ட் இருக்குது, அது அப்படியே தூங்கும். அண்ட் என்னென்னா, அவங்களால வாயை சரியாக திறந்து மூட முடியாது, சாப்பிட முடியாது, இதெல்லாம். ஸோ இது வந்து டக்கு டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த உயிர் காப்பாற்றுறதுக்கு இதை பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கட் பண்ணிவிடும். இப்போ என்ன தேடி வரவங்க அப்படின்னா, இந்த மாதிரி கட் பண்ணவங்கலாம் அவங்களாம் வந்து 4 செவத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்க. அதனால தான் நீங்கள் யாரையும் வெளியில் பெருசாக பார்க்க முடியாது, அவங்களாம் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ட், அந்த போன் இருந்த இடத்துல திருப்பியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு வர்றது தான் என்னோடய மெயின் வேலை. ஸோ இப்போது முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கால் எலும்பு இல்லாட்டி விலா எலும்பு, ஓகே, இதெல்லாம் எடுத்து எங்கெல்லாம் எலும்பிலையோ முகத்தில் அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ஷேப் கார்வ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அந்த எலும்புக்கு பிளட் சப்ளைக்கு மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி சொல்லும். அந்த ரத்த குழாய், கால் போனோட ரத்த குழாயும் இந்த கழுத்தில் இருக்கிற இந்த எலும்புக்கு வர ரத்த குழாயும் சேர்க்கணும். அப்போ தான் வந்து இது எடுத்துக்கும். ஸோ அது வந்து ஒரு 18 மணி நேரம் சர்ஜரி. அது அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு 5-6 வருஷத்துக்கு. அதுதான் பண்ணிருந்தோம், இப்போவும் நிறைய பண்ணுறோம். ஸோ இது பண்ண அப்புறமும் சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும் பேஷண்ட்ஸுக்கு. ஸோ மெயினாக இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேஷண்ட்ஸ் தான் வந்து என்கிட்ட வர பேஷண்ட்ஸ். அண்ட் இது வந்து என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்ன்னு சொல்கிறதோட, நான் வந்து ஒரு பெரிய டீம் ஆஃப் டாக்டர்ஸ் நாங்கள் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன்ஸ். ஸோ ஒட்டு மொத்தமாக எல்லார்கிட்டையும் வரவங்களோடையும் நான் ஒர்க் பண்ணுவேன். இப்போ இதில் என்ன பண்ணுவோன்னா, இந்த கால் எலும்பு வைக்கிறோம்ல, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்கோம், ஓகே. தட் இஸ் கால்டு பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ஸ். அது எப்படின்னா, அந்த எலும்பு ஷேப்லேயே ஒரு இம்ப்ளான்ட் மெட்டலில் பண்ணிவிடுவோம், டைட்டானியம்னு. டைட்டானியம் பயோ கம்பேட்டபிள் மெட்டீரியல், சர்டிஃபைட் மெட்டீரியல் அது. ஸோ அந்த மெட்டீரியலை வச்சு அந்த போன் ஷேப்லேயே பண்ணி கால் எலும்பு எடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த 18 மணி நேரம் சர்ஜரியை நாங்கள் வந்து 1.5 மணி நேரத்தில் முடிச்சிருவோம்.
4: இப்போ அட்வான்ஸ்ட் ஆகிடுச்சு.
3: அதே மாதிரி கால் எலும்பு தேவையில்லை, விலா எலும்பு தேவையில்லை. ஏன்னா காலில் எலும்பு எடுத்தால் பேஷண்ட் நொண்டி நடக்கணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. அப்புறம் அந்த மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரி அது எடுத்துக்கலனா அது ஒரு ஃபெயிலியர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணும். ஸோ ஒன்று என்னென்னா, இந்த இம்ப்ளான்ட் வைக்கும்போது கால் எலும்போடு சேர்த்து வைப்போம் சில பேருக்கு. ஸோ ரெண்டு சப்போர்ட்டும் கிடைக்கும் அவங்களுக்கு, ஓகே. ஒன்று டிசைன்டாக இருக்கும், அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்றும் ஏன்னா முன்னாடியே பிளான் பண்ணிடுறதுனால அந்த ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர், ஏன்னா முன்னாடிலாம் வந்து சர்ஜரி தான் உட்காந்து சீவுவோம் அதை. இப்போ வந்து முன்னாடியே பிளான் பண்ணி இந்த மாதிரி தான் போனியே கட் பண்ணு சொல்லிட்டு அதுக்கு வந்து சில கைடு சொல்லும், அதை வச்சு அதுக்கேற்ற மாதிரி வெளியே வச்சு மோல்ட் பண்ணி டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதுலேயும் வந்து நம்ம டைம் வந்து மிச்சம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் நம்மக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க.
2: இதுவரை ஆரோக்கிய

0: வாழ்விற்கு நிகழ்ச்சியில் முகமாற்று அறுவை சிகிச்சையில் கையாளப்படும் நோய்கள் சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கமளித்தவர் வாய் தாடை மற்றும் முகமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-4550-111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34-5350.
4: இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: துருக்மேனியாவில் அஷ்காபாத் அப்படின்னு ஒரு நகரத்தில் ஒரு புவியியல் விஞ்ஞானி இருந்தார். அவர் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார். ஒரு நாள் முன்னிரவு நேரம் ஒரு மேஜைக்கு முன்னாடி உட்காந்து அந்த விஞ்ஞானி ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை, அது தொட்டிலில் தூங்கிகிட்டு இருக்குது. அந்த நாய்க்குட்டியும் ஒரு மூலையில் படுத்து அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தது. ஒரே அமைதி. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த நாய்க்குட்டி துள்ளி எழுந்திருச்சுது. நேராக குழந்தைகிட்ட ஓடிச்சு அந்த குழந்தைய அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடு சேர்த்து கவ்வி தூக்குச்சு. தூக்கிக்கிட்டு வாசல் பக்கம் ஓடிச்சு. நாய்க்குட்டி குழந்தைய கவ்வி தூக்க முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் வந்து நம்மூர் நாய்க்குட்டியவே பார்த்து பழக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த ஊரில் எல்லாம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஏதோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். விஞ்ஞானி அதை பார்த்துட்டார். உடனே அந்த நாய்க்கு வந்து வெறி பிடிச்சிட்டுதுன்னு முடிவு பண்ணிவிட்டு தன்னோட கைத்துப்பாக்கி எடுத்தார். எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார். அவர் வெளியில் வந்து நாய்க்குட்டி எங்கே அப்படின்னு பார்த்து தேடுறார். அந்த நேரத்தில் அந்த வீடு வந்து இடிஞ்சு விழுது. காரணம் பூமி அதிர்ச்சி. இப்படி பூமி அதிர்ச்சி உண்டாக போகுதுங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதுதான் குழந்தையை தூக்கிட்டு வெளியில் ஓடி வந்திருக்குது. அது மூலமாக அந்த குடும்பத்தையே காப்பாற்றியிருக்குது அந்த நாய்க்குட்டி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சில பிராணிகளுக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்கு தான். ஆமாம், அந்த நகரத்தில் 3 நாளைக்கு முன்னாடியே பாம்பு, பல்லி இதெல்லாம் அது தங்கியிருந்த வலையை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டுது. அதே மாதிரி அங்கே இருந்த புறாவெல்லாம் பறந்து போயிடுச்சான். இதே மாதிரி யுகோஸ்லோவியாவில் கூட ஒரு நகரம், அங்கே ஒரு நாள் ராத்திரி ஒரு மிருககாட்சி சாலையில் திடீர்னு ஒரு பெரிய கலவரம், கூச்சல், குழப்பம். அங்கே இருந்த கழுதை, புலி, யானை, பறவை எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நேர் யானை அதுக்குன்னு போடப்பட்டிருந்த தடுப்பையே தாண்டி குதித்து வெளியில் வந்துட்டு தான். மறுநாள் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் அங்கே பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டது. இப்போ பாருங்கள், அதாவது மனுஷனை போய் தீர்க்க தரிசி அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், இவனை விட அது பரவாயில்லைன்னு தோணுது. அதாவது மிருகங்கள் ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்குதே. சரி, இதெல்லாம் எப்படி அது முன்கூட்டி புரிஞ்சுக்குது? அதுதான் படைப்பு ரகசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறான். விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே சில ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இப்போ சில யோசனை சொல்லி அதை சோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதாவது இப்போ மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, உடனே ஒரு பூனைக்குட்டி பின்னாடியே மெதுவாக போய் அது என்ன செய்யுதுன்னு கவனித்து பார்க்கணும். பூனைக்குட்டி தன்னோட பாதத்தினால சுவத்தில் வந்து அப்படி கீறிக்கிட்டு இருக்கும். அப்படி கீறினா கண்டிப்பாக மழை வரும். சில சமயம் பூனைக்குட்டி அப்படி மல்லாந்து படுத்துக்கிட்டு பாதத்தை உயர தூக்கும், அப்படியும் எப்படியும் புரளும். இப்படி செஞ்சதுன்னா அன்னைக்கும் மழை இருக்காது. அதனால் முன்னாடி இருந்தது மழை வர்றதுக்கு அறிகுறி, இது மழை இல்லைங்கிறதுக்கு அறிகுறி. பறவைகள், பிராணிகள் இதுகளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் காலநிலையை கண்டுபிடிக்கிற கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாத்து இருக்குல்ல, சில சமயம் தன்னோட அலகை தன்னோட இறகுகளில் அப்படியே புதைச்சிக்கும். அப்படி செஞ்சால் குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பருவநிலை குளிராக மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. சிட்டுக்குருவி இருக்குதுல்ல,

0: அதெல்லாம் புழுதியில் உளுந்து பொருளும், சிறகுகளை வந்து படபடன்னு அடிச்சுக்கும். அப்படி செஞ்சால் மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கையின் சீற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, இயற்கை ஏன் நம்ம மேலே கோவப்படுது? இயற்கையை நாம் அனுசரித்து போகிறதில்ல, அதனால் கோவப்படுது. காடுகளை அழிக்கப்படாது, விலங்குகளை கொல்லப்படாது, இயற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிற சமநிலையை கெடுக்கப்படாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பூமியும் நடுங்காது, நாமளும் நடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தர் இருந்தார், சாராய கடைக்கு போனாராம், நிறைய சாப்பிட்டார். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப அற்புதமான சரக்கு போல் இருக்குது, உள்ளே போன உடனே இந்த பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னாராம். இதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கார், நீங்கள் சாப்பிட்டது வெறும் பச்சை தண்ணி தாங்க, இப்போ ஏற்பட்டிருக்கிறது நிஜம் பூமி அதிர்ச்சி அப்படின்னாராம்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள், வழங்கியவர் தென்குச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: சாமுராய் படத்திலிருந்து ஹரிஹரன் திப்பு பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: ஒவ்வொரு
2: கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
0: திரைக்கானத்தில் அடுத்து மனசுக்குள் மத்தாப்பு. இந்த படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: நேரம் 7:45. புத்தம் புது காலையில் இனி தொடர்வது.
1: நகர்வலம். வாழ்க்கை கல்வி அளிப்போம்.
2: நான் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக இருந்தேன். அப்போது 150 பிள்ளைகளை அழைத்து கொண்டு சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஒரு கிராமத்திற்கு சென்றோம். அந்த கிராமத்தில் 3 நாட்கள் தங்கியிருந்தோம். எங்களுக்கென்று ஒரு பள்ளியில் இடம் கொடுத்திருந்தார்கள். நாங்களே சமைத்து கொள்ளவும் மற்றவற்றுக்கும் வசதி செய்து கொடுத்திருந்தார்கள். எங்களுள் 4 பேர் ஆசிரியர்கள். பள்ளியில் பணிபுரியும் ஒரு நடுத்தர வயது பெண்ணும் எங்களுடன் வந்திருந்தார். செல்லும்போது பயணம் நன்றாக இருந்தது. அன்று இரவும் நன்றாகவே கழிந்தது. மறுநாள் காலைதான் பிரச்சனைகள் துவங்கின. கிராமத்து பிள்ளைகளுடன் சேர்ந்து பள்ளி பிள்ளைகள் வயல் பம்ப் செட் தண்ணீரில் குளித்துவிட்டு வந்தவுடன் அவர்களுக்கு பசிக்க துவங்கிவிட்டது. கிராமத்து மக்கள் காய்கறிகள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். எங்கள் பள்ளி பிள்ளைகள் நாங்கள் சமைப்பதை பார்த்து கொண்டு நின்றார்களே தவிர வந்து உதவ வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றவே இல்லை. இதற்குள் கிராமத்து பிள்ளைகள் வந்து காய்கறி அறிவது, பாத்திரங்கள் தேய்ப்பது, சுத்தம் செய்வது என்று அனைத்தையும் செய்து முடித்தனர். அந்த பிள்ளைகள் கிராமத்து பள்ளியில் படித்தனர். அவர்களுக்கு ஆங்கிலம் பேசுவது, மிடுக்காக உடையணிந்து செல்வது என்பதெல்லாம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அனைவரிடமும் சுமூகமாக பழகவும், கைக்கு கை உதவி செய்யவும், பணிவாக பேசவும், வேலைகளை கச்சிதமாக அழகாக செய்து முடிக்கவும் நன்கு அறிந்திருந்தார்கள். அப்போதுதான் ஆசிரியர்கள் நால்வரும் சிந்திக்க துவங்கினோம். நாம் ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், புவியியல் அனைத்தும் கற்றுத்தருகிறோம். ஆனால் பிள்ளைகள் மகிழ்வாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்வதற்கு பழக்கினோமா என்ற கேள்வி எங்களுள் எழுந்தது. ஆம், பிள்ளைகளுக்கு பள்ளிக்கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நிஜ வாழ்க்கையை எதிர்கொள்ள உதவும் வாழ்வியல் கல்வியும் அவசியமாகும். யுனெஸ்கோ போன்ற அமைப்புகள் குழந்தைகளின் முழுமையான வளர்ச்சிக்கு இத்தகைய திறன்கள் இன்றியமையாதவை என்கின்றன. இதைத்தான் வாழ்க்கை கல்வி என்று கூறுகிறோம். வாழ்க்கை கல்வியில் பிள்ளைகள் சுயமாக முடிவெடுப்பது, பண மேலாண்மை, அதாவது பணத்தை எப்படி செலவழிப்பது, எப்படி சம்பாதிப்பது, பணமில்லாத போது எப்படி தைரியமாக சமாளிப்பது என்பதையெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது மற்றவர்களிடம் எப்படி பேசுவது, பேச்சில் பணிவு, பெரியவர்களிடம் எப்படி பேசுவது, தன்னை விட வயதில் சிறியவர்களிடம் எப்படி பேசுவது, தொலைபேசியில் பேசுவது எப்படி என்பதையெல்லாம் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர்கள் பெரியவர்களாகி பல நிறுவனங்களில் பணிபுரியும் போது மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மொழி பயன்பாடு பற்றி ஒவ்வொரு பிள்ளையும் அறிய வேண்டும். மொழி ஒருவரின் குணத்தை வெளிப்படுத்துகிறது. குழந்தைகள் கண்ணியமாக பேசவும் எந்த ஒரு தகாத அல்லது முரட்டுத்தனமான வார்த்தைகளையும் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் பழக்கப்படுத்த வேண்டும். தகாத வார்த்தைகள் பயன்படுத்துவதால் வரும் விளைவுகள், நல்ல சொற்களை பயன்படுத்துவதால் உண்டாகும் நன்மைகள் ஆகியவற்றை புரிய வைக்க வேண்டும். தனக்கு தேவையானவற்றை தானே செய்து கொள்ள கற்க வேண்டும். தண்ணீர் சூடு செய்வது, காய்கறிகள் அறிவது, சமைப்பது, தன் துணிகளை தானே துவைப்பது, தன் இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது, பொது இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்வது போன்ற அனைத்திலும் அவரவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். எந்த விஷயத்தை முதலில் பார்க்க வேண்டும், எதை பிறகு பார்க்க வேண்டும் என்பதை சரியாக தீர்மானிக்கும் திறன் மிகவும் அவசியமாகும். சரியது தவறியது என்பதை எப்படி வேறுபடுத்தி அறிவது என்பதற்கு ஒரு குழந்தைக்கு எப்போதும் வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. சிறு பிள்ளை பருவம் முதல் அவர்கள் கல்லூரிக்கு சென்று அதன் பிறகு கூட சரியது தவறியது என்று புரிந்து கொள்ள முடியாமல் பாதை தவறிவிடும் பிள்ளைகளை பார்க்கிறோம். எனவேதான் பிள்ளைகளுக்கு சிறு வயதில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நல்ல நல்ல கதைகளையும், வீரர்கள், தேசபக்தர்கள் ஆகியோர்களின் கதைகளையும் கூறி வளர்க்க வேண்டும். வாழ்க்கையை நேர்மறையாக வாழ்வது முக்கியம். கடினமான சூழ்நிலைகளால்

0: பெரியவர்கள் மிக எளிதாக மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்க கற்றுக்கொண்டால் அவ்வப்போது புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு எப்போதும் தெரியப்படுத்துங்கள். சரி, இவற்றையெல்லாம் எப்படி கற்றுக் கொடுப்பது என்று யோசிக்கிறீர்களா? அதில் ஒன்றும் பெரிய சிரமமில்லை. இவை அனைத்தையும் நாம் பின்பற்றினாலே போதும், பிள்ளைகளும் நம்மை பின்பற்ற துவங்கி விடுவார்கள்.
1: வாழ்க்கை கல்வி அளிப்போம். எழுதியவர் எஸ் விஜயா, வாசித்தவர் விஜய்.
2: உலா வந்தது நகர்வலம் தொடர்வது நம் நாடு திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி, எல் ஆர் அஞ்சலி, எஸ் என் சோபா பாடியுள்ள பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நேரம் 7:55. நல்ல தூக்கம் ஒரு மனிதனின் அடிப்படை தேவை என்ற தகவலுடன் வருகிறார் மடல் மாணிக்கம்.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: அன்புள்ள வீரமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல் செய்வன திருந்தச்செய் என்று ஒரு பொன்மொழி உண்டு. எங்களுடைய அலுவலகத்தில் ஓர் உயர் அலுவலர் இருந்தார். அவர்கிட்ட ஏதாவது கேட்க போனால் இதில் 2 விஷயம் இருக்குன்னு ஆரம்பிப்பார். அதுபோல் இன்றைய கடுதாசி ஆரம்பிக்கும் போது 3 செய்திகள் வாழ்க்கையில் முக்கியம்னு எழுத ஆரம்பிக்கிறோம். குட் ஆக்ஷன், நல்ல செயல்களை செய்கிறது. குவாலிட்டி ஃபங்க்ஷன், திறமையோடு செயல்படுவது. கிளியர் விஷன், தெளிவாக செயல்படுறது. இந்த 3 ஒருத்தருக்கு இருக்கணும்னா அவர் தினமும் நல்லா ஆழ்ந்து நிம்மதியாக தூங்க வேண்டியது அவசியம்னு தூக்கம் தொடர்பான சிறப்பு மருத்துவர் ஒருத்தர் குறிப்பிட்டிருக்கிறார். சாப்பாடு நம்ம உடம்புக்கு எவ்வளவு அவசியமோ அதே போல் தூக்கமும் முக்கியமானது. நேற்று நல்லா தூங்கியிருந்தா தான் இன்னைக்கு நல்லா வேலை செய்ய முடியும், வேலையும் சரியாக நடைபெறும். நம்ம வாழ்நாளில் 1/3 நாட்கள் தூக்கத்திலேயே போகுது, அதுதான் நல்லதும் கூட. வீரமணி ஐயா, ஒரு சராசரி மனிதன் ஒரு நாளைக்கு 6-8 மணி நேரம் வரை தூங்கியே ஆகணும். இதில் முன்ன பின்ன 1 மணி நேரம் இருக்கலாம். போதுமான அளவு தூக்கம் இல்லைன்னா உடம்புக்கு வியாதிகள் வர ஆரம்பிச்சிடும். இரத்த அழுத்தம், நீரிழிவு, உடல் பருமன், ஏன் தாம்பத்திய பிரச்சனைகள் எல்லாம் வருமா. தூக்கம் குறைய குறைய படிப்படியாக உடம்பில் உள்ள செல்கள் எல்லாம் சிதைய ஆரம்பிச்சு அதிலிருந்து டாக்ஸின்ஸ்னு சொல்லக்கூடிய சில தீமை தரும் வேதிப்பொருட்கள் உற்பத்தியாகி நம்ம உடம்பில் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதுவே புற்றுநோய் உட்பட கொடிய நோய்களுக்கு காரணமாகலாம்னு மருத்துவ வல்லுநர் சொல்லியிருக்கிறார். அதனால் நல்ல ஆழ்ந்த நித்திரை அவசியம். சரியான நேரத்தில் தூங்கணும். அது என்ன சரியான நேரம்? 10 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள தூங்கிறது சரியான நேரம். சரியான அளவு 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் தினமும் ஒருத்தர் தூங்கணும். மதிய நேரத்தில் தூங்கலாமான்னு ஒரு கேள்வி எழும். 1.5 மணி நேரம் 40 நிமிஷம் அதுக்கு மேலே போகக்கூடாதுங்கிறார் மருத்துவர். வீரமணி ஐயா, நம்ம உடம்பும் ஒரு மெஷின் மாதிரி தான். இயந்திரத்துக்கு ஓய்வு கொடுக்கணும். தேவை ஏற்படும் போது ஓவர்ஹாலிங், ஆயில் சர்வீஸ்லாம் செய்யணும். இதே மாதிரி தான் நம்ம நிலங்களுக்கும். ஒரு போகம் பயிர் சாகுபடி செய்யாமல் சும்மா அப்படியே தரிசாக போட்டு வைக்கலாம், அதாவது ஓய்வு கொடுக்கலாம். தண்ணியும் மின்சாரமும் இருந்துச்சுன்னா நம்ம ஆட்கள் 3 போகமும் பயிர் சாகுபடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மண்ணுக்கு, நிலத்துக்கு உயிர் கொடுக்கும் நுண்ணுயிர்கள் வாழ இயற்கை உரத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுவாங்க. உயிரில்லாத எந்த பொருளும் வீண் தானே. அப்படி இருக்கும்போது நமது மண் உயிரூட்டம் உள்ளதாக இருக்க பசுந்தாளுர பயிர்களின் விதைகளை விதைக்கலாம். இயற்கை உரம் போட்டுத்தான் பயிர் சாகுபடியை துவக்கணும். 3-4 மாத காலம் நிலத்துக்கு ஓய்வு கொடுக்கலாம். நமது உடலுக்கு ஏதாவது ஒன்றுன்னா மருத்துவர்கிட்ட போகிறோம், அவர் சொல்கிறத கேட்குறோம். ஆனால் நமது வாழ்வுக்கு தேவையான மண்ணுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? யோசிங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.
5: அம்மா, தமிழ் எங்க?
0: அவ விளையாடிட்டு இருக்கா.
5: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
0: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
5: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
0: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
5: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன கொடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
0: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும், மனதை

ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க, ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

நேரம் 8 மணி, ஆகாஷ்வாணி சென்னை. புத்தம் புது காலையில் இனி தொடர்வது திரைகானம். முதல் பாடல் புலி திரைப்படத்திலிருந்து, விஜய் ஸ்ருதி ஹாசன் ஆகியோர் குரல்களில்.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: திரைகானத்தில் பாகுபலி திரைப்படத்திலிருந்து கார்த்திக் தாமினி பாட்டியா பாடியுள்ள பாடல்

0: Sumatra during next 48 hours. Fishermen advised not to venture into sea till tomorrow. And weightlifter Lovepreet Singh wins silver medal at Commonwealth Games. Seema Kali Ramana bags bronze medal in discus throw. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 8:30. புத்தம்புது காலையில் தொடர்கிறது திரைகானம். ரோமியோ படத்திற்காக ஆதித்யா ஆர்கே பாடிய பாடல் முதலில்.

0: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: நேரம் 8:44. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ரயில் படத்திற்காக SJ ஜனனி பாடியிருக்கும் பாடல்.

பிரதீப் குமார் கார்த்திகா வைத்தியநாதன் பாடிய பாடல். படம் சித்ரா, மன்னிக்கவும் சித்தா. அடுத்து அயோத்தி படத்திலிருந்து பிரதீப் குமார் பாடியிருக்கும் பாடல்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது புத்தம் புது காலை. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவல். முதலில் பஜமானச விக்னேஸ்வரம், துளசிவனம் கிருத்தி, பகுதாரி ராகம் ஆதித்தாளம்.

அடுத்து ராஜராஜ ராஜிதே நிரோஷ்டாராகம் ஆதிதாளம் திசிரநடை ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கிருதி.

நேரம் 9:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில். தொடர்ந்து தாயே திரிபுர சுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்தசாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். வேலூர் எஸ்எம்எஸ் ஜெகநாதன் அவர்கள் தவில்.

கூடல் வரும் இந்த காதல் கணக்கு நமக்கு கண்ணில் இருக்கு இருக்கு காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து

டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒளித்த அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உரிமைக்குரல். இனிமையான பாடல்களின் வரிசையில் அடுத்து கேட்கலாம் தங்கப்பதக்கம் படத்திற்காக வாணிஜெயராம் குழுவினருடன் பாடியது.

நேரம் 10:07. மனதிற்கினை பாடல்களின் வரிசையில் அடுத்து கேட்கலாம் சிரித்து வாழ வேண்டும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: காணியை ரெடி பண்ணிட்டு நெல் நடவு நடுறோம். பூச்சி வந்ததுன்னா பூச்சி மருந்து அடிக்கிறோம் சார். ஒட்டுண்ணி கட்டலாம், இல்லைன்னா பூச்சி மருந்து அடிக்கலாம். களை நிர்வாகம், களைக்கொல்லிங் இருக்குது. களைக்கொல்லி எடுக்கலன்னா ஆளை வச்சு களை எடுத்துக்கிறோம். அதுவும் நல்லா இருக்கு சார். நெல் அறுவடை, அதுவும் புது ரகம் போடுறோம், மிஷின் அறுவடை பண்றோம் சார். இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு நல்லா இருக்கு சார்.
0: சாகுபடி அனுபவங்கள் பற்றி திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேயர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து உன்னைத்தான் தம்பி திரைப்படத்திற்காக SV பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் குரல்களில்.

பி சுசீலா குரலில் ஒழித்த அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாணிக்க தொட்டில். நேரம் இப்பொழுது 10:31:45. மனதிற்கினே பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து பணமா பாசமா படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடியுள்ள பாடல்.

0: சுற்றுச்சூழல் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் தில்லானா மோகன அம்பாள் படத்திற்காக பி சுசீலா பாடியுள்ள பாடல்.
1: தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம். இரு கோடுகள் படத்திற்காக பி. சுசீலா ஜமுனாராணி பாடியுள்ள பாடல்.

0: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
1: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
1: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
0: வீதி நாடகம்,
1: நாட்டிய நாடகம்,
0: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
1: மாயாஜாலம்,
0: புராண கதைகள்,
1: பொம்மலாட்டம்,
0: தோல்பாவை கூத்து
1: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
0: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
1: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
0: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்
1: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
0: தொடர்புக்கு
1: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையன் 301, 2வது தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
0: தொலைபேசி எண் 0442-251-5449.
1: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: August 18th.
3: நேயர்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சி நிறைவாக இருளும் ஒளியும் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், P. சுசீலா பாடியுள்ள பாடல்

0: நேரம் இப்பொழுது 11 மணி. ஆகாஷ்வாணி
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். கதையின் நாயகிகள் பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
2: நேயர்களே, நாம இன்னைக்கு தமிழ் கதைகளில், குறிப்பாக புதினங்களில், சிறுகதைகளில் படைக்கப்பட்ட பெண் பாத்திரங்களை பத்தி பேச போறோம். அவர்கள் கதையின் முதன்மை மாந்தர்களாக இருப்பாங்க. இப்படி படைக்கப்பட்ட பாத்திரங்கள் பெண் எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட பெண் கதாபாத்திரங்கள். இன்னொன்று, ஆண்களால் எழுதப்பட்ட பெண் கதாபாத்திரங்கள் அப்படின்ற இன்னொரு வகையாகவும் பிரிக்கலாம். இது இரண்டுலையும் வந்து பெண்களின் மனதை, பெண்களின் ஆசபாசங்களை, அவர்களின் சோகங்களை, அவர்களின் வாழ்வியல் முறைகளை யார் சரியாக படம் பிடித்தார் அப்படின்னு நம்ம சொல்ல நினைச்சோன்னா அது ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா

0: ரெண்டு பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு. பெண்களை புரிந்து கொள்ளாமல் எழுதின பெண்களும் இருக்கிறாங்க, ரொம்ப புரிந்து கொண்டு எழுதின பெண்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்கள் புரியாமல் எழுதின பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்கள் புரிந்து கொண்டு பெண்களை விட நன்றாக எழுதினவர்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனையோ வகைமைகளில் நம்ம போகலாம். நம்மளுடைய இலக்கியங்களில், குறிப்பாக நவீன இலக்கியங்களில், குறிப்பாக சிறுகதைகள் புதினங்களில் பல பெண் கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களுடைய ஆழ்மனத்து விஷயங்களை பல ரூபங்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அம்பை அவர்களுடைய ஒரு சிறுகதையில் தோசையை வச்சே ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பெண் கேட்பா, நீங்கள் இது வரைக்கும் சுட்டு வச்ச தோசையெல்லாம் வந்து அடிக்க வச்சா எவ்வளோ தூரம் போகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம அது மாதிரி யோசிக்கவே மாட்டோம். பெண்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, தோசை சுடுவாங்க, நம்மளுக்கு வந்து பணிவிடைகள் செய்வாங்க, அதோட கடந்து போயிட்டே இருப்போம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை, அது அவர்களால் மட்டும்தான் எழுத முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஜெயகாந்தன் அவர்களுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் புதினத்தில் வர கங்கா அப்படின்ற கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தின் ஆக்ருதி, அதையெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கும் நினச்சி பார்க்குறோம். அந்தளவுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு கதாபாத்திரத்தை அவரால் படைக்க முடிஞ்சிருக்கு. தி ஜானகிராமன் அவர்களுடைய அம்மா வந்தாள் என்ற புதினத்தில் அலங்காரம் என்ற ஒரு பெண்ணின் கதை, அந்த கதை ஒழுக்க நெறிகள் மீறப்பட்ட ஒரு பெண்ணை பற்றிய ஒரு கதை. அப்படி பார்த்தால் அது வந்து ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதையும் மீறி அது பேரிலக்கியமானது. அந்த பெண் கதாபாத்திரத்தை தி ஜானகிராமன் அவர்கள் வடிவமைத்த விதம்தான். அந்த கதையை படித்து முடிக்கும் பொழுது அவர் மேல் நமக்கு கோபமோ இல்லை ஒழுக்க நெறிகளுக்கு அவர் வந்து மீறி செயல்பட்டாருன்ற ஒரு ஆத்திரமோ வராமல், எந்த விதமான ஒரு அசூயையும் இல்லாமல் அவரை நம்மளுக்கு பிடித்த மாதிரி வந்து தி ஜானகிராமன் மாற்றியிருப்பார். அதுதான் அதோடைய ஒரு பெருமை. அது மாதிரி வண்ணதாசன் அவர்களுடைய நிலை என்ற சிறுகதையில் வர்ற கோமு என்ற அந்த சிறு குழந்தை, அதோடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டது. பார்க்கடல் என்ற சிறுகதையில் லாசாரா அவர்கள் காட்டிய பல குடும்பத்து பெண்களின் கதைகள், கூப்பாரா அவர்கள் தன்னுடைய சிறுகதைகளில் ஆண் பெண் உறவுகளை எழுதியதோடு மட்டுமல்லாமல் ஒரு சக்தி வாய்ந்த பெண் எப்படி இருப்பாள் அப்படின்றதையும் அவர் வந்து அழகாக காட்டியிருப்பார். அதே மாதிரி தஞ்சை பிரகாஷ் அவர்களுடைய கதைகள்லையும் பல பெண்களுடைய வாழ்க்கை முறைகளையும், அவர்களுடைய உள்மன ஆசைகளையும், அவர்களுடைய வாழ்வியல் முறைகளையும் அவர் சொல்லியிருப்பார். இப்படி பல இதில் சொல்லிகிட்டே போகலாம். மேலை நாடுகளில் சொல்லப்படுற ஒரு நகைச்சுவை, குழந்தை பிறப்பு, மாதவிடாய் போன்றவை ஆணுக்கும் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஏன்னா மேலை நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் கருக்கலைப்பு போன்ற விஷயங்கள் ரொம்பவும் வந்து சட்ட சிக்கல், உணர்ச்சி மிகுந்த விஷயங்கள் அப்படின்னு பல தளங்கள் அங்கே இயங்கும். இரு பிரிவுகளாக வந்து பிரிந்து அங்கே பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அங்கே அந்த ஒரு நகைச்சுவை உண்டு. ஆணுக்கும் மாதவிடாயும் கருக்கலைப்பு, கருவை சுமப்பது போன்ற ஒரு நிலைமை இருந்திருந்தால் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம், பொதுமக்கள் கூடும் இடம், சூப்பர் மார்க்கெட், எல்லா இடத்துலையும் கருத்தறிக்கான எல்லா உபகரணங்களும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு அப்படின்றனால தான் அதை அவ்வளோ தடை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு, அது ஒரு நகைச்சுவைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயந்தான். பெண்ணுக்கு என்ன தேவை அப்படின்னு கதையாசிரியர்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி அவர்களுடைய படைப்புகளில் கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்முடைய இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் சிறிய பகுதியாக அறிய முயற்சி செய்வோம். இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட வந்துள்ளவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். கவிஞர் அவர்கள் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக உள்ளார். 21 ஆண்டுகள் கல்வி பணியில் உள்ளார். 4 கவிதை நூல்கள், 4 கட்டுரை நூல்கள் என்று பல நூல்களை அவர் வெளியிட்டுள்ளார். இதழாசிரியராகவும் அவர் அறியப்படுகிறார். பல பன்னாட்டு கருத்தரங்கங்களிலும் கலந்துள்ளார். பல கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். ஈரோடு தமிழன்பன் விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். ஜே முனுசாமி என்ற இயற்பெயருடைய கவிஞர் யாழினி முனுசாமியிடம் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் உரையாட உள்ளோம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: மறுபடியும் சந்திக்கிறோம், அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கடந்த முறை கவிதைகளை பற்றி பேசினோம், இந்த முறை நம்ம புதிய ஒரு தலைப்பில் வந்திருக்கிறோம். பெண் கதை மாந்தர்கள், நம்ம இப்போ நிறைய கதையை நான் சொன்னேன், அதே மாதிரி பெண் கதை மாந்தர்கள் நடைமுறையில் உள்ள பெண்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா?
1: கண்டிப்பாங்க சார். நான் சில நாவல்களை சொல்லி அதில் இருக்கிற கதாபாத்திரங்களை சொல்லி நம்ம தொடர்பு படி பேசலாம். அசோகமித்ரன் அவர் வந்து 1973 தண்ணீர் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சினிமா மோகம் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக உண்டு,
0: எப்பவுமே உண்டு சார்.
1: ஆமாம். அதில் சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கிற பெண்கள் அவங்க சினிமாவில் கதாநாயகி ஆகணும் என்கிற தீராத ஆசையோட சினிமா துறையில் போட்டு எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நான் கண்கூட நிறைய வந்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் சினிமா என்பது மிகப்பெரிய பணமும் புகழும் தர

0: அவருடைய ஒரு துறையாக இருக்கிறதுனால நிறைய பேர் வராங்க. அதனால் அதில் வெற்றி அடைகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான நாட்கள் தான். நீங்கள் கோடம்பாக்கம் பகுதியிலலாம் போனோம்னாக்கா எப்பவுமே ஒரு 2000 பேர் உதவி இயக்குநருக்கு தேடிட்டு கிடப்பான்னு சொல்லுவாங்க. அந்த 2000 பேர் ஒரு 10 பேர் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னா. பெண்கள் அது மாதிரி தான், பெண்கள் அதோட குறைவாக இருக்கும் எண்ணிக்கை, ஆனால் வெற்றி பெறுகிறவங்க ரொம்ப கம்மி தான். இப்போ அது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இல்லை ஜமுனா என்கிற ஒரு பெண்ணு. அவங்க இந்த சினிமா ஆசையினாலே அவங்க என்ன பண்ணுறாங்க, திருமணம் கூட பண்ணிக்காமல் தனியாக அறை எடுத்துருக்கிறாங்க. வீட்டில் வந்து அம்மா வந்து உடம்புக்கு முடியாத அம்மா இருப்பாங்க, அவங்களோட கவனிக்காமல் பாட்டி அவங்க மாமா தான் பார்த்துப்பாங்க. ஆனால் இவங்க தனியாக அறை எடுத்து அவங்க கூட வந்து அவங்க தங்கச்சி இருப்பாங்க, அவங்க பேர் வந்து சாயங்கிறவங்க. இப்போ ஜமுனாங்கிறது வந்து அந்த கதையினுடைய முதன்மையான அந்த கதை மாந்திராக இருக்கிறாங்க. அந்த சினிமா மோகத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு இயக்குனர் வந்து அறிமுகமாகிறார் பாஸ்கர ராவ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பெண்ணுக்கு இருக்கிற அந்த கதாநாயகி ஆகணுங்கிற அந்த ஆசையினால் என்ன பண்ணுறாரு, நான் அவனை எப்படியும் கதாநாயகி ஆக்கி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் ஆயிட்டு இருந்தாலும் அந்த பெண்ணை வந்து அவர் வந்து உடல் ரீதியான தொடர்பு வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்துகிறார். எப்பப்போ அவருக்கு தேவைப்படுது அப்பெல்லாம் பயன்படுத்துகிறாரு. அவருடைய தயாரிப்பாளருக்கும் அவங்கள இது பண்ணி விடுறாரு. அப்படியான ஒரு மோசமான தன்மையில் இருக்கும்போதும், ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு கதாபாத்திரத்து கூட நடிக்க கூட அவங்களை வாய்ப்பு தரல, ஆனால் தொடர்ச்சியாக அவங்கள வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்க தங்கச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்கிற, அவன் வந்து எதுவுமே செய்ய மாட்டான், அவனுக்கு உன்னை ஏமாத்துறவன், அது உனக்கு புரியாமல் அவனை கூட நீ சேர்த்து வச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக அவனை சண்டை போடுவாங்க. ஜாம்னாவுடைய தங்கச்சி அவங்க ரொம்ப கோபமாக சத்தம் போடுவாங்க, ஒரு சட்டையெல்லாம் பிடிச்சி கூட சண்டை போட்டுடுவாங்க. வீட்டுக்கு வராது, எங்கள் வீட்டுக்கு வராது, அறையில் தங்கியிருக்கிறாங்க, இங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. அக்கா கூட சண்டை போட்டுட்டு விடுதியில் போய் தங்கிப்பாங்க. அந்த நேரத்தில் ஜமுனா என்ன பண்ணுவாங்கனாக்கா, தங்கச்சியும் போயிட்டாங்க, நம்மளால் வெற்றியும் பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சி பண்ணுவாங்க. அப்போ தற்கொலை முயற்சி பண்ணும்போது வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டுக்கார அம்மாவை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, நீங்கள் வீட்டுக்கு காலி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ இவன் மறுபடியும் போயிட்டு தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு அவங்க வந்து மறுபடியும் வீட்டில் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இருப்பாங்க. தன்னை ஏமாத்திரம் அப்படின்னு தெரிஞ்ச கூட அவனை எதிர்த்து வந்து பேசாத ஒரு பெண்ணாக வந்து எப்படியாவது தன்னுக்கு வாய்ப்பு தருவானா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. கடைசி நேரத்தில் மறுபடியும் அவன் ஏமாத்துவான் வந்து கதாநாயகி இல்லை வேற இரண்டாவது கதாநாயகி கூட ஒரு நடிக்க வாய்ப்பு தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லி ஏமாத்துவான். அந்த நேரத்தில் தான் அவனை தங்கச்சி வந்து ஏமாத்திட்டு இருக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவனை அனுப்பிச்சுட்டுவாங்க. சென்னையில் இருக்கின்ற பெருநகரங்களில் சினிமா முகத்தில் சீர பெண்களுக்கான ஒரு எச்சரிக்கையாக அந்த ஜமுனா கதாபாத்திரம் வந்து இருக்கும். அதில் யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர் கேள்வி கேட்குற மாதிரி ஒரு தங்கச்சி கதாபாத்திரம் இருக்கும். அந்த இதில்
1: இரு பக்கமும் இருந்து பேசணுமா?
0: ஆமாம், இரு பக்கமும் அதில் இருக்கும். அதில் நீங்கள் அந்த குடும்ப உறவுகளை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த இவர் சொன்னீங்க இல்லையா, லாசாரா கதை சொன்னீங்க இல்லையா, பார்க்கடல் மாதிரி ஏறக்குறே. நீங்கள் அந்த கதையை நான் படிக்கும் பொழுதும் நீங்கள் சொல்லி தான் அந்த கதையை நான் படித்தேன். அதில் ஒரு கதாபாத்திரம் அவங்க மாமியரை பத்தி சொல்லிட்டு வராங்க, அவங்க கணவனுக்கு கடிதம் எழுதுவாங்க. அதுல வந்து இவங்க குடும்பத்தை பற்றி அவங்களுடைய குடும்பத்தை பற்றி எல்லாம் வரிசையா சொல்லும் பொழுதுதான் இந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இதுவா இருக்கும், ஒருத்தர் கொஞ்சம் துணியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது பெண்களுடைய சிரமங்கள் அதெல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரிதான் இதில் இருக்கும். வயசான அம்மாவை விட்டுட்டு இவங்க சினிமா முகத்துல வந்துருவாங்க, ஆனா அவங்க தாய் மாமன் தான் அக்காவை வந்து பார்த்துப்பாரு. அது மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும். அதில்
1: இப்போ அந்த பார்க்கடல் கதையிலே பாத்தீங்கன்னா, அந்த தீபாவளி அன்னைக்கு இறந்து போற அந்த கணவன் அந்த பெண் வந்து தனியாக அந்த பையனோட எங்கேயாவது இருந்திருந்தா வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க வந்து அவங்க வீட்டிலே இருந்திருந்தா கூட கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அவங்களுடைய மாமியார் கூட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தீபாவளி சமயத்தில் ஒரு திரும்ப அதை பற்றி நினைவு வரும்போது அவங்க மாமியார் தான் தேற்றுவாங்க. அது ஒரு அருமையான ஒரு பெண்களாலே கட்டமைக்கப்பட்ட ஒரு கதையாகவே இருந்துச்சு. அது லாசரா அந்த இடத்துல வந்து ஒரு உச்சத்தை தான் தொட்டிருப்பாரு.
0: அந்த குழந்தையை அடிச்சிடுவாங்க, அந்த குழந்தையை விட்டுட்டு அவங்க மருமகள் வந்து அணைச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும்.
1: அது அருமையான ஒரு கதை.
0: பெண்ணுடைய பெண்கள் எழுதுகிற நாவல்கள் அப்ப அதுல பார்த்தோம்னாக்கா வாழ்க்கையில இருக்கிற அப்படியே நிறைய கதாபாத்திரம் நம்ம அதுல வந்து பார்க்க முடியும். சிவகாமி, பாமா இவங்களுக்கு பண்ற நாவல்லாம் ரொம்ப யதார்த்தமான மனிதர்கள். அவங்களுடைய அந்த கதாநாயகிகளை தான் அவங்களுடைய படைப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் அப்படிதான் இருந்த வரலாற்று நாவல்களை தவிர்த்து மற்ற அனைத்து நாவல்களுமே நம்ம நடைமுறையில் இருக்கிற கதாபாத்திரங்களை தான் நம்ம பார்க்க முடியும்.
1: வரலாற்று நாவல்கள் போனா கூட அங்கேயும் பெண்கள் தான் ஒரு
0: இருக்கிறாங்க, நடைமுறையில் இருக்கிற பெண்களாக இருக்க முடியாது என்ற அதுக்காக தான் சொல்றேன். நம்ம இதில் சிவகாமியின் சபதம் கல்கி, இதில் மற்ற கதாபாத்திரங்கள்லாம் இருக்கும். அதில் மாமல்லன் இருப்பான், அப்புறம் அவருடைய அப்பா எல்லாம் இருப்பாங்க, பல்லவர் மன்னர்கள்லாம் வருவாங்க, பரஞ்சோதி அவரெல்லாம் வரும், எல்லாரும் வருவாங்க. ஆனால் சிவகாமி கிட்ட மட்டும் அதில் கற்பனையாக உருவாக்கியிருப்பாரு.
1: நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

இப்ப பெண் கதை மாந்தர்கள் அப்படின்னு நம்ம போகும்போதே பெரும்பாலும் அவர்களை வந்து மன ரீதியில் அவர்களுடைய கதைகளை சொல்வதை விட உடல் ரீதியாக அணுகுவது தான் வந்து எழுத்தாளர்களிடம், ஆணோ பெண்ணோ அவர்களிடம் அது வந்து ஒரு மேலோங்கி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது ஒரு புனை கதைக்குள்ள அந்த பெண் கதை மாந்தர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறார்கள், எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள்?

0: அம்மவந்தல் நாவல்ல அலங்காரம் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரமும் பள்ளிகொண்டபுரம் நீலபத்மநாபன், அதுல வந்து காத்தியாயினி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த கதை நாயகனுடைய துணைவேற வருவாங்க. இந்த ரெண்டு கதாபாத்திரமும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கணவர்களாலே மிகவும் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களா இருக்கும். ஆனா ரெண்டு பேருமே பார்த்தோம்னாக்கா கணவனை விட்டுட்டு திருமணத்தை தாண்டிய ஒரு தொடர்புள்ள போற மாதிரி இருக்கும் அந்த இதுல. அப்போ இந்த அழகும் சம்பந்தப்படுத்தி இதோ இது இருக்கும். அதே நேரத்துல ஏதோ ஒரு இயலாமை, அந்த கணவர்கள் கிட்ட ஒரு இயலாமை வரும் பொழுதுதான் இந்த பெண்கள் வந்து திருமணம் தாண்டிய உறவுக்கு போறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த நாவலாசிரியர்கள் பார்க்கலாம். அந்த இதுல கொஞ்சம் மறை குறியீடா சொல்லப்பட்டிருக்கும், வெளிப்படையா சொல்லாம சொல்லப்பட்டிருக்கும். பள்ளிகொண்டபுரத்துல வெளிப்படையாவே சொல்லியிருப்பாரு என்னன்னாக்கா, அந்த கார்த்தியாயினி அவருடைய கணவன் அனந்த நாயர் அவருக்கு என்னன்னாக்கா நல்லா இருப்பாரு, திடீர்னு வந்து காசு நோய் தாக்கிடும் அவருக்கு. அப்ப அந்த காசு நோய் தாக்கி மருத்துவமனையில சேர்ந்து அதுல இருந்து விடுபட்டு வர்றது கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா. அந்த நேரத்துல இன்னொருத்தர் வந்து அறிமுகம் வர்றாரு அவருக்கு, அதாவது ஒரு பணக்காரனா இருப்பான் தாசில்தார் அவரு, விக்ரமன் தம்பின்னு சொல்லிட்டு அவருடைய அறிமுகம் அந்த கார்த்திகாயனுக்கு கிடைக்கிறது. அப்ப என்னன்னாக்கா இயல்பாவே கணவனோட உறவு இல்லாம இருக்கிறதுனால அவன் காசு நோய் வந்ததுனால மன ரீதியா ஒரு இடைவெளி வந்தது. அந்த நேரத்துல இவன் வந்து அவன் கொஞ்சம் நெருக்கமா பேசும்பொழுதோ ஒரு இயல்பான தொடர்பா அவனா கூட வந்து போகுது. அப்புறம் போயிட்டு என்னக்கா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றனாக்கா அந்த கார்த்திகாயினி மனசு புரிஞ்சி துணையா வந்து ஏத்துக்கலாம். அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனம் இருக்கும், ஆனா துணையா மனசு புரிஞ்சு ஏத்துக்காம அவருடைய அழகுக்காகவும் அந்த உடம்புக்காகவும் தான் அவன் ஏத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம எப்படி அந்த தண்ணீர்ல அந்த பாஸ்கர் ராவ் வந்து அந்த ஜமுனாங்கிறவரு அவனுடைய தயாரிப்பாளருக்கு அவனை இது பண்ணுவான், அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான்னாக்கா அவனுடைய மனைவியை ஏத்துக்கிட்டான், குடும்பம் நடத்துறாங்க. முதல் கணவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கும், இவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கும். ஆனாலும் இவன் என்ன பண்ணுவான், நண்பர்கள் யாராவது இந்த பெண்ணுகிட்ட தவறா நடந்துக்கிறாங்க அப்படின்னு இவங்க முறையீடு பண்ணாக்கா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுன்னு அவன் சொல்றான். அப்ப அவனுடைய மன ரீதியா என்னன்னா அவனை வந்து ஒரு அழகான ஒரு பெண்ணு அவனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலான்ற மாதிரியான ஒரு மோசமான தன்மையில தான் இருப்பான் அந்த தாசில்தார். அவன் பேர் வந்து விக்ரமன் தம்பின்னு சொல்லிட்டு இது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் என்ன பண்றனாக்கா இந்த வாழ்க்கை வந்து மோசமா இருக்குது, இவன் வசதியா இருக்கிறான் நல்ல வேலையில இருக்கிறான் அப்படின்னு தான் வந்தோம். காரணம் என்னன்னாக்கா இவனுக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது கணவன் வந்து இந்த பெண்ணை வந்து சந்தேகப்படுவான், அதனாலதான் அவளுக்கு வந்து இந்த மனசு மாறத்துக்கு ஒரு காரணமா இருக்கு. அது ஒரு உளவில் ரீதியான இதுவா இந்த நாவல்கள்ல அதை சொல்லியிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம சந்தேகப்படும் பொழுதும் அப்ப இவனுக்கு ஒரு காசு நோய் வருது, ஒரு சபல புத்தியில அந்த பெண்ணை வந்து போறான். ஆனா கடைசியா இவனை விட இவன் வறுமையில இருந்தாலும் அவங்க நேர்மையா இருக்கிறான், இவன் வந்து மோசமா இருக்கான்னு தெரிஞ்சு அனந்த நாயரா கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் கேட்கும் பொழுதோ அனந்த நாயரால ஏத்துக்க முடியாது அவள் தன்னை துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தொண்ட போயிட்டு திரும்ப வரா அப்படின்னு
1: உடல் ரீதியா அதிக மனப்பான்மை அந்த ஒரு இதுலயே நம்ம காட்டிடுறாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா அலங்காரம் அவர்கள் வந்து இன்னொருவரோட தொடர்புல இருக்கிறது அவங்களோட கணவருக்கு தெரியும்.
0: ஆமா
1: ஒண்ணு, அதுவும் இல்லாம அலங்காரம் அவர்கள் கணவரை வெறுக்கவோ இல்ல வந்து மன ரீதியா உடல் ரீதியா இந்த பிரச்சனை அங்க இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் சூரியன் மாதிரி அவங்க கணவனை பத்தி சொல்லும் போது அதுகிட்ட நான் கருகாம இருந்தது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் வச்சிருப்பாங்க. ஆனாலும் இன்னொரு அவங்க பழகுனது வந்து அது என்ன காரணம், மனிதனின் உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனையா அப்படின்றதெல்லாமே நம்ம அதுல வந்து கண்டே பிடிக்க முடியாது. எனக்கு படிக்கும் போது ஜானகிராமன் அவர்கள் வந்து என்ன சொல்ல வரார் ஒரு பெண்ணுடைய இடத்துல இருந்து அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்லல, ஆனா அந்த பெண்ணையும் வந்து குற்றவாளியாக்காம அந்த ஆணையும் வந்து ரொம்ப ஒரு இயலாமத ஒருத்தர் அப்படின்ற ஒரு இதுல ஏதாவது காசு நோய் இருந்தது இயலாமை இருந்தது ஒண்ணு சொல்லலாம், அதுல எதுவும் இருக்காது. அவர் நல்ல ஒரு கணவரா இருப்பாரு, அவர் மூலமா ஒரு குழந்தைகளும் இருக்கும்.
0: இல்ல அதுல என்னன்னாக்கா அவருடைய கணவர் வந்து சொல்லுவாரு ஒரு இடத்துல, என்னால வந்து முழுமையா அவளை ஆள முடியல அப்படின்னு ஒரு வரி வரும், அதுல வந்து அவர் குறிப்பா ஏதோ சொல்றாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு
1: சொல்றேன்.
0: ஆமா, என்னால அவளை முழுமையா ஆண்டு விட முடியல அப்படின்னு சொல்ல,
1: அது நான் மன ரீதியா தான் பார்த்தேன், மேபி வேற ரீதியா இருக்கான்னு தெரியல, அதுக்குள்ள நம்ம இன்னும் டீப்பா போகல.
0: எனக்கு
1: எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய மனதை வந்து ஒரு ஆண் எழுத்தாளர் வந்து இந்த அளவுக்கு படம் பிடித்திருக்காருன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். இதுல ஓரளவுக்கு அவங்க வந்து அந்த இதுல முயற்சியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
0: கண்டிப்பா. அதுல என்னன்னா ரெண்டு பேருமே ரொம்ப ஆளுமை உள்ள ஒரு பெண்ணா அலங்காரத்தை வந்து படைச்சிருப்பாங்க. என்னன்னா கணவன் கிட்டயும் அவங்க ரொம்ப ஒரு மனைவி மாதிரி ரொம்ப அடிபணிஞ்சு போற அந்த தன்மை கிடையாது, ரொம்ப டாமினேட்டடா தான் இருப்பாங்க, அதிகாரம் பண்ணவங்க தான் இருப்பாங்க. காதலரா காட்டப்பட்டிருக்கிற அதுல சிவசுப்பிரமணியன் சொல்லிட்டு அவனை விவரிக்கும் போது அவன் வந்து ரொம்ப ஆஜான பாகவான தோற்றமா இருக்கிறான், ரொம்ப வசதியானவன. அவனுடைய தங்கச்சிக்கு ஜாதகம் பார்க்கறதுக்காக தான் இவருடைய கிட்ட வருவோம், அலங்காரம்
1: இலக்கிய உலகிலும் சரி பொது ஜனமிடமும்

பெரிய பிளவை ஏற்படுத்திய ஒரு நாவல். இன்று வந்து அது வந்து காலத்தை கடந்து ஒரு செவ்வியல் படைப்பா இருக்கு. அருமை அருமை. நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு இது முக்கியமான கேள்வி. ஆண் படைப்பாளர்கள் படைக்கும் பெண் கதை மாந்தர்களுக்கும் பெண்கள் வந்து படைக்கும் பெண் கதை மாந்தர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்குதா இல்லை இல்லையா? நான் சொன்ன மாதிரி இவங்க அவங்கள மிஞ்சிருக்காங்களா, அவங்க இவங்கள மிஞ்சிருக்காங்களான்னு ஒரு போட்டு ஆரம்பிச்சேன், அதே மாதிரி சொல்லலாமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. என்னன்னா கண்டிப்பா அதுல வேறுபாடு இருக்கும். சில பேர் உணர்ந்து எழுதும்போது ஓரளவுக்கு எழுத முடியும், ஆனா ரொம்ப துல்லியமா நீங்க பெண் படைப்பாளர்களை பற்றி பெண்களை தான் எழுத முடியும். ஏன்னா நீங்க இந்த தோசை பத்தி சொன்னீங்க இல்லையா, வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அந்த நூல்லதான் அந்த கதை இருக்குது. அதை வந்து இவர் ஆணால வந்து எழுத முடியாது இல்லையா, அது மாதிரி வந்து எழுத முடியாது. ஆமா, இன்னொன்னு அம்பையுடைய காட்டில் ஒரு ஒரு கதை இருக்கும், அதுல அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்தும் பெண்கள் வந்து பருவம் அடையாத இருப்பாங்க, அது வந்து அதிகமா நிறைய பேருக்கு தெரியாது. இத வந்து அந்த கதையில வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, காட்டில் ஒரு மானுங்கிற கதையில வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கதா தங்கம்னு ஒரு கதாபாத்திரம், தங்க மத்தைன்னு சொல்லிட்டு அவங்களேதான் அவங்களுடைய இது வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அதுல இப்ப இந்த விஷயம் வந்து ஒரு ஆணால வந்து உணர்ந்து வந்து எழுத முடியாது. அதுல வந்து சொல்லுவாங்க அவங்க, எனக்கும் உடம்பு தான், நானும் பூ பூத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு குழந்தைகள் எல்லாம் பிறக்காம போனான்னா உறவினர் குழந்தைகள் எல்லாம் வீட்டில் முழுக்க அவங்கள நிறைய அன்பை பார்த்துப்பாங்க, இதெல்லாம் என்னுடைய குழந்தைகள் தான், அப்ப எனக்கு குழந்தை பிறக்காதுங்கிறதையே ஒரு ஊனமா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதாபாத்திரம் சொல்லுவோம். அதுல இப்ப இது மாதிரியான ஒரு கதையை வந்து நீங்க ஆணால வந்து அப்படி எழுத முடியுமா அப்படின்றது சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி இந்த நேரத்துல தான் ஞாபகம் வருது, குழந்தை பிறந்துட்டே பெண்கள் பால் கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க, சரியா பால் கொடுக்கலாம் அந்த பால் கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பிரச்சனையை பற்றி ஆண்களால் வந்து எழுத முடியுமோன்னா அவ்வளவு துல்லியமா வந்து எழுத முடியாது. ஆனாலும் ஒரு பெண்ணா வந்து எழுதுவதற்கும் ஆணா எழுதுவதற்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் வீடு கட்டுவதற்கும் ஒரு பெண்ணை வீடு கட்டுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு ஆனால் ஆண்களை எழுதி அணுகிட முடியும், மேஸ்திரியோ வேலை செய்யறவங்களை எழுதி அணுகி ஒரு எளிமையை வீடு கட்டிட முடியும். பாமா வந்து மனுஷன் ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்க, அதுல ஒரு பெண்ணு அவங்க தனியா வீடு கட்டும் பொழுது அவங்களுக்கு ஏற்படுற அந்த நெருக்கடிகள் அது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுல வர பாத்திரங்கள் எல்லாமே வீடு படம் பாக்குற மாதிரி இருக்கும். அது அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா வீடு ஒரு படம் இருந்தது இல்லையா, அது மாதிரி இந்த நாவல் வந்து இருக்கும். ஏன்னா அவங்க வீடு கட்டும் போது ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ஆணால இதெல்லாம் இப்படி யோசிக்க முடியாது நான் நினைக்கிறேன். இவ்வளவு துல்லியமா அவங்களுடைய வழியை வந்து சரியா சொல்ல முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: எஸ்ரா அவர்கள் கூட தன்னுடைய ஒரு கதையில எனக்கு உடனே ஞாபகம் வரல, அதுல வந்து ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கும் பெண் தனியாக ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அவங்க மட்டும் போய் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அது கடைசியில் அவங்க கணவருக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த வீடை வந்து விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டுவார், அந்த வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்ப வருவாங்க. அந்த பெண்களோட மனசுல இருக்கிறது வந்து ஒரு வீடுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், அது சரியா அமைந்து விட்டால் எல்லாமே அமைந்துவிடும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். அது போல தனக்குன்னு ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கற்பனையே வந்து ஒரு அதீதமா இருந்துச்சு. அது நிறைய பெண்களுக்கு அது வந்து புரிஞ்சுது. நம்மளுக்கு படிக்கும் போது புரியுமா தெரியல, ஆண்களுக்கு புரியுமா தெரியல, பட் பெண்களுக்கு அது புரியும் அப்படின்றது அந்த இதுல சொல்லப்பட்டது. அடுத்ததுதான் முக்கியமான கேள்வி. பொன்னியின் செல்வன் நாவல்ல

0: முதன்மை அமைச்சர் அனிருத்தர் அவர் சொல்வார், ஆணாக பிறந்திருந்தால் பல நாடுகளை ஆண்டிருப்பீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நந்தினி தேவி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் அப்படிதான் ஆசை இருந்தது, பெண்ணாக இருந்து நான் பின்னாடி இருந்து ஏக்கலான்னு கூட நான் நினைச்சேன், ஆனா பெண்கள் ராஜ்ய விஷயங்களை தலையிடக்கூடாதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. பொன்னியின் செல்வரை வந்து சூடாமணி விகாரத்தில் இருக்க வச்சிருப்பாங்க, அங்கே வந்து பெருமழை பெஞ்சிருக்கும், ஒரு புயல் அடிச்சிருக்கும், ஸோ அந்த விகாரம் வந்து அடித்து செல்லப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அங்க. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் ராஜ்ய விவகாரங்களில் தலையிடக்கூடாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அது அவங்களே அவங்கள கொஞ்சம் கீழே போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கும். இது ஏன் அப்படி இங்க சொல்றேன் அப்படின்னா, வரலாற்று நாவல்களில் வர்ற பெண் கதை மாந்தர்களுக்கும் நவீன நாவல்களில் நவீன புதினங்களில் சிறுகதைகளில் வரும் பெண் கதை மாந்தர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கா இல்லையா?
1: மிகப்பெரிய
0: வேறுபாடு இருக்கா?
1: மிகப்பெரிய வேறுபாடு வந்திருக்கு. இப்ப நீங்க கல்கியுடைய அந்த பொன்னியின் செல்வன் சொன்னீங்க, நான் கல்கியுடைய இன்னொரு நாவல் சொல்றேன், சிவகாமியின் சபதம் அப்படிங்கிறது அவருடைய பல்லவர்களை பற்றியான ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நாவல் தான். அதுல மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்ம பல்லவன் இவங்கெல்லாம் வருவாங்க. அதுல எல்லாமே அப்புறம் பரஞ்சோதி இவங்கெல்லாம் வருவாங்க. நிறைய செய்திகள் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற செய்திகள் அந்த நாவலில், ஆண் கதாபாத்திரங்களை வரதெல்லாம் வரலாற்றில் இடம்பெற்ற இந்த பல்லவ மன்னர்கள் எல்லாமே வருவாங்க. அப்புறம் சைவ சமயம் அந்த திருநாவுக்கரசர்னா ஒரு கதாபாத்திரமா அதில் வந்து வருவார். ஆனா அந்த கதை நாயகியா இருக்கிற சிவகாமி பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல சொல்ற மாதிரி நல்ல திறமையான ஒரு நாட்டிய மங்கையா இருப்பாங்க அவங்க. ஆனாலும் அந்த அரசனுடைய மகன் இளவரசன் மாமல்ல நரசிம்மவர்மன் சிவகாமியை காதலிப்பான். ஒரு நாட்டியக்கார பெண்ணு அரசு பரம்பரையில இளவரசி ஆகக்கூடாது அப்படின்றதுனால அந்த இளவரசனே இந்த பெண்ணை தீவிரமா காதலிப்பான், எவ்வளவு காதலிப்பான். ஆனா கடைசி கட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு வேற ஒரு பாண்டிய மன்னனுடைய பெண்ணை திருமணம் பண்ற மாதிரி அதுல வந்து வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப நடைமுறையில் சாதாரண ஒரு வேற கதாபாத்திரம் மாதிரி இருந்தாக்கா இயல்பா நடைமுறை என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். ஆனா இந்த வரலாற்று கதாபாத்திரங்கள்ல முழுக்க முழுக்க கற்பனையா இருக்கும் போது அது ஆசிரியருடைய அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ப அது வந்து கதாபாத்திரங்கள் மாத்தி அமைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுதான் முக்கியமான வேறுபாடா நான் வந்து பாக்குறேன். அதுல மற்ற நாவல்கள் இருக்கிற இப்ப நீங்க அந்த அலங்காரமா இருக்கட்டும், அந்த கார்த்திகாயன் இருக்கட்டும், இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். திருமணத்தை தாண்டிய உறவுங்கிறது அது மாதிரி பாக்குறோம். நீங்க சொல்ற மாதிரி அரசு பரம்பரையில் இருக்கிற பெண்களும் ஆட்சியாளராக வந்திருக்கிறாங்க இல்லையா, அது மாற்றி நான் கதாசிரியர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு தந்திரம் வந்து அதுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
0: ஆட்சிக்கு வந்தாலும் சதி செஞ்சு அவங்களை இறக்கி.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: தில்லி சுல்தானியர்கள் நேரத்துல வந்து ரசியா சுல்தானா அப்படின்னு ஒரு அரசி, அது மாதிரி அவர்கள் ஆட்சிக்கு வந்து முகத்துக்கு எந்த மறைப்பும் இல்லாம அவங்க ஆட்சி நடத்தினாங்க. அந்த காலத்துல பெண்கள் முகத்தை மறைத்திருப்பார்கள், அது மாதிரி எதுவும் இல்லாம ஆட்சி நடத்தினாங்க. ஆண்கள் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க அப்படின்னு நிறைய உண்டு. ஆனா அதுக்கப்புறம் அவர்கள் வந்து சதி செயலால் கொல்லதான் பட்டார். அதனால அந்த மாதிரியும் இருந்திருக்கு. அதே மாதிரி எண்ணங்கள் தான் நம்மளுடைய புதினங்கள்லயும் வந்து. ஆனா நவீன இலக்கியங்கள்ல அது மாறி இருக்கா வரலாற்று இலக்கியங்கள்ல இருந்து பார்க்கும்போது?
1: நவீன இலக்கியங்கள்ல நீங்க ஆரம்ப காலத்துல ஒன்னா முதல் நாவல்ல கொஞ்சம் கற்பனை கலந்து இருக்கும், வேதநாயகி பிள்ளைகள அதுல வர ஒரு அந்த கதாநாயகி பேர் எனக்கு கொஞ்சம் உடனே ஞாபகம் இல்ல. அவங்க பாத்தீங்கன்னா அந்த பஞ்சதந்திர கதைகள்ல வர மாதிரி சாகசம் செய்யக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. இயல்பான பெண்ணால முடியாத சாகசங்கள் எல்லாம் அவங்க வந்து செய்வாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்த நாவல்கள்லாம் நீங்க அது மாதிரி பார்க்க முடியாது. அதுக்கு ரெண்டாவது வந்த நாவலே கமலம்பாள சரித்திரத்துல இருந்தா பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இயல்பான இருக்கிற வீடுகள்ல நம்ம சுற்றி இருக்கிற பெண்கள்ல தான் அவங்க கிட்ட இருக்கிற அந்த நிறை குறையோட தான் இந்த நவீன நாவல்கள் வந்து படைக்கப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நீங்க வரலாற்று நாவல்கள்ல அவங்களை அதிகமான ஒரு வீர பெண்மணியா ஒண்ணு காட்டுவாங்க, அது வந்து யதார்த்தத்துக்கு பொருந்தாது. ஆனா யதார்த்தமான நாவல்கள் அவங்க கிட்ட என்ன குறைகள் இருக்கோ நிறைகள் இருக்கோ அதோடுதான் படைப்பாங்க.
0: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இப்போ நம்ம வரலாற்று நாவலோட நவீன புதினங்களையோ சிறுகதையோ நம்ம வந்து ஒரு ஒப்பீடு நோக்கில் பார்க்கும்போது நவீன சிறுகதையும் புதினங்களும் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம்.
1: கண்டிப்பாக
0: பெண்களுடைய கதாபாத்திரங்களை வடிவமைப்பதை பொறுத்தல வரையில் ஆண் எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி பெண் எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, காலத்துக்கு ஏற்ப வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதுவே பின் நவீனத்துவ புதினங்கள் குறிப்பாக பல்வேறு இலக்கியங்கள், இப்போ வந்து பெண்கள் இலக்கியம் இருக்கு, தலித் இலக்கியம் இருக்கு, பல வகையில் இலக்கியங்கள் வந்து

0: ஆண் எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி, பெண் எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி, ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, காலத்துக்கு ஏற்ப வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதுவே பின் நவீனத்துவ புதினங்கள், குறிப்பாக பல்வேறு இலக்கியங்கள், இப்போ வந்து பெண்கள் இலக்கியம் இருக்கு, தலித் இலக்கியம் இருக்கு, பல வகையில் இலக்கியங்கள் வந்து அதுலயும் நிறைய சர்ச்சைகளும் இருக்கு. பெண்கள் இலக்கியத்தை பெண்கள் அல்லாதவர்கள் படைக்கலாமா அப்படின்ற ஒரு இது இருக்கு, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி வரும்போது பின் நவீனத்துவ காலத்துல வந்த கதைகள் அதையும் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கா? இப்ப நம்ம பின்ன வினித்துவத்தை தான் வந்துகிட்டு இருக்கோம்.
1: அது பின்ன வினித்துவத்தை ரெண்டு வகையா பார்த்தோம் நம்ம. என்னன்னா அரசியல் ரீதியான பின்ன வினித்துவம் ஒரு வகை, இலக்கிய ரீதியான பின்ன வினித்துவம் ஒரு வகை. இலக்கியத்தில இரண்டு வகையான பின்ன வினித்துவம் போக்கு வந்திருந்தது. சாரு நிவேதிதா போன்றவர்கள் இந்த பாலியல் முன்னிறுத்துவது, அது கட்டற்ற பாலியல் என்கிற ஒரு தன்மையில அவங்க போனாங்க. அது இல்லாம மற்ற சில இதெல்லாம் புரியாத தன்மையில, இப்ப கோணங்கியும் பின்னணி எழுத்தாளர் சொல்லுவாங்க, ரொம்ப புரியாத தன்மையில போகிறது, மாய யதார்த்தவாதன் பேசுறது, அப்போ கோணங்கி போன்றவர்கள், அப்புறம் தமிழவன், தமிழவன் ஏற்கனவே சொல்லப்பட்ட நாவல்கள், ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள், அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களை படிச்சோம்னாக்கா அதுல தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டே இருக்கும். அதுல வந்து எளிமையா வந்து புரிஞ்சிடாது. 138 வயசு இருக்கிற ஒரு பெண்மணி எல்லாம் அதுல பாட்டி வருவாங்க, அவங்க சொல்ற அந்த நினைவுகள் பல கதைகளை வந்து அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சி இல்லாத மாதிரியான ஒரு போக்கு வந்து இருக்கும். அது மாதிரியான இதுல இப்ப அதெல்லாம் கடந்து இப்ப மறுபடியும் அந்த யதார்த்தவாதம் என்கிற கட்டத்துலதான் நம்ம நாவல்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அரசியல் அடிப்படையில இந்த விளிம்பு நிலை பேசுவது என்கிற கோட்பாடுல அடிப்படையில இந்த பெண்களுடைய படைப்புகள், அப்புறம் தலித்து படைப்புகள், அதெல்லாம் அரசியல் ரீதியில இருந்து அந்த விளிம்பு நிலை பேசுவது, மையத்தை விட்டுட்டு மையமே பேசிக்கொண்டிருக்காம விளிம்பு நிலையும் பேசுவது அப்படிங்கிறது. இப்போ ஆரம்பத்துல இது மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த நவீனத்துவம் இந்த பின்னணித்துவம் பேசப்பட்டதுக்கு அப்புறம் அரசியல் ரீதியான புரிதல் எடுப்படுறவங்க இந்த வகையை முன்னோக்கி போயிருக்கு. வடிவம் மட்டும் எடுத்துக்கிட்டவங்க அதுக்கு வந்து ஒரு தொடக்கம் வளர்ச்சி முடிவு இப்படியெல்லாம் இருக்குன்னு இல்லாம எந்த அத்தியாயம் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வடிவத்தை கலைச்சு போட்ட ஒரு முயற்சியும் நடந்தது நமக்கு. அந்த மாதிரியான முயற்சி எல்லாம் இப்ப வந்து இல்ல, சிலது ஒன்னு ரெண்டு வந்துட்டு இருக்கு, இப்பவும் வருது, தொடர்ச்சியும் இருக்கு, அதிகமா இல்லானா.
0: நேயர்களே, கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

புரட்சிகரமான எழுத்தாளர் அப்படின்னு அறியப்பட்ட ஜெயகாந்தன் அவர்கள் கூட அவரோட கதைகள் முடிக்கும்போது சமூக கட்டமைப்பு, சமூகத்தின் ஒழுக்க முறைகளை வந்து தாண்டி அவரோட கதைகள் போகாது. சில நேரங்களில் சில மனிதர்களே சொல்றேன், அந்த கங்கா என்ற பெண் பல விஷயங்களை உடைத்து வருவாள், தன்னுடைய மனதிற்கு ஏற்ற மாதிரி கடைசி வரைக்கும் வாழ்வாள். ஆனால் கடைசியில் அவ வாழ்க்கை வந்து துயரமாக முடிகிற மாதிரி தான் முடிச்சிருப்பார். ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ஒரு பெண் வந்து தன்னுடைய இரு கரைகளை தாண்டி அந்த நதி போனுச்சுன்னா அந்த அழிவு தான் அப்படின்றது தான் அதோடைய இதுவாக இருக்கும். ஆனால் இப்போ பின் நவீனத்துவ காலத்தில் வந்த இந்த படைப்புகள், எனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் சரி, நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, என்னுடைய நியாயங்கள் தான் நியாயம், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்னு ஜெயகாந்தன் அவர்கள் சொன்ன மாதிரி அதை வந்து நடைமுறையில வந்து கதையாகவும் எழுதுறாங்க. ஒரு சில விஷயங்கள் எழுத ஆசைப்பட்டாலும் அந்த காலத்தில் எழுதாம அப்படியே மூடி கொண்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம வந்து அம்மா வந்தால் எடுத்தா கூட அந்த காலத்தில் அது ஒரு புரட்சிகரமான நாவல், அதனால தீ ஜானகிராமன் அவர்கள் பட்ட வேதனை நம்மளுக்கும் தெரியும். ஆனா இப்போ அந்த நாவலை எடுத்து படிக்கும் போது அவ்வளவு புரட்சிகரமா இல்லையா அப்படின்னு யோசிப்போம். இது ஒரு சில இடங்கள் சாதாரணம் நடக்கதானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதையும் தாண்டி இன்னும் பல தளங்கள்ல வந்து பின்னவினத்துவ நாவல்கள் போயிடுச்சு. எழுத்து முறையிலையும் நம்ம பேச்சு வழக்குல வந்து எழுத்து இப்ப மாறிடுச்சு. முன்னாடி அது பேச்சு வழக்கு எழுதுற எழுத்து வந்து எழுத்துனே சொல்ல மாட்டாங்க. வட்டார வழக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது

0: வந்து இலக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை உடச்சு போடுறதும் இன்னைக்கு பின்னவெணுத்துவ நாவல் புதினங்களும் சிறுகதைகளை தான் இது பண்ணிட்டு இருக்கு. பார்ப்போம் இன்னும் அடுத்த கட்டம் எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம். நம்மளோட தமிழ் இலக்கிய சூழல்ன்றது வளமாக இருக்கிறது. அதில் இன்னைக்கு நம்ம அதில் ஒரு பகுதி எடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் இதே அலைவரிசையில் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம்.
1: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். கதையின் நாயகிகள் பங்கேற்றவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: திரை இசை எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை இப்போது கேட்க உள்ளோம். படம் அவர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்.
2: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
1: அதேதான்ப்பா 60 ரூபா.
2: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
1: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
2: அடுத்த வழி,
1: அட டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
2: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
1: அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல்

0: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
1: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
2: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல், ஆர் திவ்யா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விவசாயத்துறையில் டிஜிட்டல் பொது உட்கட்டமைப்பை உருவாக்கும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை, வழங்குபவர் முனைவரன் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை, வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். நலமாய் வளமாய் ஆலோசனைகள் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதையரங்கம் வழங்குபவர் கே வித்யா. அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 2:15 துறைகானம் கேட்கலாம். 2:35 சேர்ந்து செய் பாடற பயிற்சி. ஒடிய மொழி பாடல் இயற்றியவர் கே சி பாணிக்கிரகி அவர்கள், இசையமைத்திருப்பவர் அக்ஷய்குமார் மோகந்தி அவர்கள். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகானம் கேட்கலாம். 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும்.
3: பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன்.
2: இந்நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 9:00 ஒலிபரப்பாகும். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம் கேட்கலாம். 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், வழங்குபவர் எம் தண்டபாணி அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. தொடர்ந்து உழவர் உலகம், சாகுபடி அனுபவங்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெற உள்ளன. 8:05 திரைகானம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய ஆங்கில விமர்சனம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக முன்னதாக 100.3 சென்னை எஃப்எம் கோல்டில் 8:00 ஹிந்தியில் கேட்கலாம். 8:30 வானொலி நாடக விழா 2026. சென்னை வானொலியின் படைப்பில் இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம் எழுதியவர் எஸ் எல் நானு அவர்கள். நடித்துள்ளவர்கள் கே ரமேஷ், சி கற்பகம், பி உமா மகேஸ்வரி, பி ராமன், பி வாசுதேவன் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்பூந்துருத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் எஸ் அனந்தராமன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சீரா. 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர நிகழ்வுகளின் ஒலிப்பதிவு. டெல்லியிலிருந்து அஞ்சலாக இனி ஆங்கிலத்தில்
4: செய்தி. The Rajya Sabha has been adjourned for the day following opposition uproar over several issues, including alleged police action during students' protests over the NEET issue. The Lok Sabha has also been adjourned till 12 noon on the same issue. When the Rajya Sabha assembled at 11 a.m., several union ministers laid the papers on the table of the House. After that, Chairman C.P. Radhakrishnan took up the zero hour. Several members raised issues of urgent importance. However, the opposition members began protest with sloganeering, pressing for their demands. As the pandemonium continued, the Chairman adjourned the House for the day till Monday.
5: The House stands adjourned to meet at 11 a.m. on Monday, 3rd August 2026.
4: Parliament has passed the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026, with the Rajya Sabha approving it yesterday. The bill was passed by the Lok Sabha on Wednesday. The legislation incorporates several significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of properties of convicted offenders. Replying to the discussion on the bill in the Rajya Sabha, Minister of State for Personnel and PMO, Dr. Jitendra Singh said this issue touches every citizen of India and has a stake with every citizen of this country.
6: Prime Minister Modi ji lost no time to declare that nobody will be allowed to jeopardize the future of our children. And hence this legislation which seeks to make amendments in 2024 Act in order to make it more stringent, more debt.

இதுவரை சங்கீத சாரலில் ஆர் திவ்யா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். இரவு 9:30 திருப்பூந்துருத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.

என்னாச்சு சார்? வரல, லைட் வரல. கொடுக்கவா? ஆகாஷ்வாணி. என்னாச்சுன்னு தெரியல. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊக்குவித்திருப்பதாக கூறியுள்ளார். நாட்டின் பெருமையையும் இறையாண்மையையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே உதம்சிங் ஏற்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்துள்ள உதம்சிங்கின் துணிச்சலும் தியாகமும் போற்றத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். காலத்தால்

அழியாத புகழை பெற்றவர் சுதந்திர போராட்ட தியாகி உதம் சிங் என்றும் திரு ராஜ்நாத் சிங் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்திய மைக்கேல் டயர் என்ற ஆங்கிலேய அதிகாரியை தனியொரு நபராக வீழ்த்திய பெருமையை பெற்றவர் உதம் சிங் என்றும், இதன் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் சார்பில் கடும் எச்சரிக்கையை அவர் விடுத்ததாகவும் கூறியுள்ளார். நாட்டின் விடுதலைக்காக தேசப்பற்றோடு போராட வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே அவர் ஏற்படுத்தினார் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள மாபெரும் சீர்திருத்த நடவடிக்கை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடுமையாக உழைத்து சாதிக்க துடிக்கும் இளைஞர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு இந்த சட்டத்திருத்த

0: அமைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள மாபெரும் சீர்திருத்த நடவடிக்கை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடுமையாக உழைத்து சாதிக்க துடிக்கும் இளைஞர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புலனாய்வு மற்றும் நீதிமன்ற விசாரணையை விரைவு நீதிமன்றங்கள் மூலம் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பதற்கு இந்த சட்டத்திருத்தம் வகை செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை சட்டப்பூர்வமாக தடுப்பதற்கும் விரைந்து நீதி கிடைப்பதற்கும் இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்வதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நேர்மையான, வெளிப்படையான மற்றும் பாதுகாப்பான தேர்வு கட்டமைப்பை கொண்டுவரும் முக்கிய முயற்சியாக தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கித் தரும் முயற்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கையை பிரதமர் மேற்கொண்டுள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக தில்லியில் நடைபெற்ற போராட்டத்தின்போது மாணவர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச முற்பட்டனர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். கடும் அமளிக்கிடையே அமைச்சர்கள் பல்வேறு துறைகளின் அறிக்கையை தாக்கல் செய்தனர். ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்ராஜ் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் 22வது அறிக்கையை தாக்கல் செய்தார். இதில் போலியான செய்திகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளும் இடம்பெற்றுள்ளன. கடும் அமளிக்கிடையே கேள்வி நேரத்தை தொடங்குவதாக அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று காலை தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் கேள்வி நேரத்தை தொடங்க இயலாத நிலை ஏற்பட்டது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர். அரசு தரப்பில் முக்கிய அலுவல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதால் அவையை நடத்த அனுமதிக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். அவையின் மாண்புகளை உறுப்பினர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேஷார் நம்கைல் வாங்சுக்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து பூட்டானில் உள்ள இந்திய தூதரகம் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், பூட்டான் மன்னர் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பகமான பொது ஒலிபரப்பு சேவையை வழங்கி ஆகாஷ்வாணி மக்களின் பேராதரவை பெற்றுள்ளதாக அதன் முதன்மை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலம் ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையத்தின் 60 ஆண்டுகால சிறப்பான சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பன்முக கலாச்சாரத்தையும் வளமான பாரம்பரியத்தையும் மக்களிடையே எடுத்துச் செல்வதில் இந்நிலையம் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறியுள்ளார். ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையம் மக்களிடையே நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலத்தின் கலாச்சார அடையாளத்தை இந்த நிலையம் பிரதிபலிப்பதாகவும் அதன் வளர்ச்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராஜீவ்குமார் ஜெயின் கூறியுள்ளார். போதைப்பொருள் பழக்கமில்லா இளைஞர்கள் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் தொடங்கி வைக்கவுள்ளார். இதனையொட்டி மத்திய அரசின் மை பாரத் அமைப்பு சார்பில் தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தனியார் கல்லூரியில் மத்திய அரசின் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை மைபாரத் மற்றும் கல்லூரி நிர்வாகம்

0: நிர்வாகம் இணைந்து நஷாமுக் அபியான் இயக்கத்தின் கீழ் போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான பல்துறை போட்டிகள் நடத்தின. ஓவியம், குறும்படம்,
1: நடனம் உள்ளிட்ட போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதை ஒழிப்பின் அவசியத்தை கலை வழியாக வெளிப்படுத்தினர். போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற விழிப்புணர்வு செய்தியை வலியுறுத்திய இந்த நிகழ்ச்சி இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வை மேலும் வலுப்படுத்தியது.
2: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
3: ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை தேடும் பணியை முடுக்கிவிட்டுள்ளனர். பாங்காய் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை அவர்கள் சுற்றி வளைத்துள்ளனர். அந்த இடத்திலிருந்து தீவிரவாதிகள் வைத்திருந்த உணவு மற்றும் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். அந்த இடம் தீவிரவாதிகளின் தற்காலிக முகாமாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அரிசி, உணவுப் பொருட்கள், கேஸ் அடுப்பு உள்ளிட்டவைகள் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 5-7, 11-9 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் சிமோனே ஆஞ்சியா வவசோரி இணையை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் லூயிஸ் கார்லோஸ் அலன் மடாகன் இணையை வென்றது. அமெரிக்காவின் புளோரன்ஸில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் மகேந்திரன் அமெரிக்காவின் அல்ஜா ஆன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்தியாவின் லவ்பிரீத் சிங் மற்றும் சீமா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதந்திரப் போராட்ட தியாகி உத்தம் சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 12:40. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றும் வரும் 2ஆம் தேதியன்றும் 3ஆம் தேதியன்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். நாளை முதல் தேதியன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் வீசும் வாய்ப்பு உண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். இன்று தொடங்கி வரும் 3ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகிழக்கு அரபிக் கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். இன்று 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இக்கடற்பரப்புகளில் வீசக்கூடும். நாளை இக்கடற்பரப்புகளில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்புண்டு. காற்று இதே வேகத்தில் மேலும் மத்திய மற்றும் தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு அரபிக் கடற்பரப்பிலும் வீசும் வாய்ப்புண்டு. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் காற்று இதே வேகத்தில் சில பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கர்நாடக, கேரள, லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மீண்டும் வானிலை அறிக்கை. 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். பா காளியப்பன் இயற்றிய பாடல். முதலில் டி ஆர் பாப்பா இசையமைப்பில் பாடியவர் பி ஜெயச்சந்திரன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1 மணி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் மிஷன், டிஜிட்டல் வேளாண் இயக்கம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: டிஜிட்டல் வேளாண்மை இயக்கம் என்பது இந்தியாவில் விவசாயத்தை நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் மாற்றியமைக்கும் ஒரு முக்கிய தேசிய திட்டம். விவசாயிகளுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் சரியான தகவல்களை சரியான நேரத்தில் வழங்கி விவசாயத்தை லாபகரமானதாக மாற்றுவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நிலத்தின் தன்மை, ஈரப்பதம், வளத்தன்மை போன்றவை டிஜிட்டல் மயமாக்கப்படுகின்றன. இந்த தகவல்கள் தேவையான இடத்தில் தேவையான அளவு நீர், உரம், மருந்து ஆகியவற்றை அளிக்க உதவுகிறது. ட்ரோன் தொழில்நுட்பம் மூலம் வயல்களை கண்காணித்து பூச்சி மருந்து தெளிக்கப்படுகிறது. இவையாவும் துல்லிய வேளாண்மைக்கு பெரும் பங்கு வகிக்கிறது. IoT சாதனங்கள் மூலம் மண்ணின் ஈரப்பதம், வெப்பநிலை, pH மதிப்பு போன்ற தகவல்கள் நேரடியாக விவசாயிகளின் கைபேசிக்கு அனுப்பப்படுகின்றன. இதற்கான டிஜிட்டல் கல்வி அறிவை வளர்க்க இந்த திட்டம் வழிவகுக்கிறது. காலநிலை தரவு, மண் தகவல், பயிர் தரவு, சந்தை விலை போன்ற லட்சக்கணக்கான தகவல்கள் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. இதற்கு AI தொழில்நுட்பம் துணை புரிகிறது. சிறந்த பயிர் தேர்வு, நோய் கணிப்பு, மகசூல் கணிப்பு போன்றவை இந்த AI தரவுகள் மூலம் சாத்தியமாக்கப்படுகின்றன. டிஜிட்டல் வேளாண்மை பணியின் முக்கிய குறிக்கோள் விவசாயிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதே ஆகும். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவர்களின் வருமானத்தை அதிகரிக்க டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பில் இந்த திட்டம் அதிக கவனம் செலுத்துகிறது. இந்த இயக்கம் ஆதார் மற்றும் UPI போன்று விவசாயிகளுக்கான டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பான அக்ரிஸ்டாக் என்பதை உருவாக்கியுள்ளது. இது தனிப்பட்ட விவசாயிகளின் அடையாளங்கள், நிலப்பதிவுகள், பயிர் தரவுகள் மற்றும் அரசு திட்ட பயன்கள் போன்றவற்றை ஒருங்கிணைக்கிறது. இந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு தரவு, பகுப்பாய்வு, மொபைல் பயன்பாடுகள், செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன்கள் மற்றும் சென்சார்கள் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு நிகழ்நேர வானிலை, பயிர் ஆரோக்கியம் மற்றும் சந்தை விலைகள் குறித்த தகவல்களை வழங்குகிறது. இதன் மூலம் விவசாயிகளின் முடிவெடுக்கும் திறன் மேம்படுகிறது. விவசாயிகளுக்கு துல்லியமான தகவல்கள் கிடைப்பதால் பயிர் திட்டமிடல், பூச்சி மேலாண்மை மற்றும் சந்தைப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளில் சரியான முடிவுகளை எடுக்க முடிகிறது. அரசின் திட்டங்கள் குறித்த தகவல்களை விவசாய

0: விவசாயிகள் விரைவாக அணுக முடிவதால் அரசு திட்டங்கள், பயிர்காப்பீடு மற்றும் கடன் வழங்கும் முறைகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறன் மேம்படுத்தப்படுகிறது. பயிர் பரப்பு மற்றும் மகசூல் பற்றிய துல்லியமான புள்ளி விவரங்கள் மூலம் பயிர் காப்பீடு கோரிக்கைகளை கண்காணித்து திறமையாக நிர்வகிக்க முடிகிறது. தேசிய மின் ஆளுகை திட்டம் வாயிலாக விவசாயத்தில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் ஊக்குவிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தள தயாரிப்பு, கணினி பயிற்சி, ஆய்வகங்களை நிறுவுதல், வன்பொருள் மற்றும் மென்பொருள் கொள்முதல், மாநில திட்ட மேலாண்மை அலகுகளை அமைத்தல் போன்றவற்றிற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடு தழுவிய அளவில் பயிர்கள் பற்றிய விரிவான தகவல்களை பெறவும், இயற்கை பேரழிவுகளால் ஏற்படும் சேதங்களை மதிப்பிடவும் விவசாய ஆதரவு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இது விவசாயிகள் காப்பீடு பெறுவதை எளிதாக்குகிறது. மண் வரைபடமாக்கல் முயற்சியின் கீழ் நாடு முழுவதும் மண்ணின் தரம் குறித்த முழுமையான கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. மண்ணின் திறனை மதிப்பிடுவதும் அதன் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான வழிகளை கண்டறிவதும் இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த இயக்கத்தின் மற்றொரு முக்கிய அங்கம் டிஜிட்டல் பொது பயிர் மதிப்பீட்டு கணக்கெடுப்பு ஆகும். இது நாடு முழுவதும் மொத்த தானிய உற்பத்தியை மதிப்பிடுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது அரசாங்கத்திற்கு துல்லியமான தரவை வழங்குகிறது. இதன் மூலம் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை உருவாக்க முடிகிறது. டிஜிட்டல் வேளாண்மை இயக்கம் விவசாய துறையில் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த திட்டம் விவசாயிகளின் அடையாளத்தை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்கிறது. அத்துடன் அவர்களின் பயிர்கள், நிலம் மற்றும் பிற வேளாண்மை தரவுகள் பற்றிய விரிவான தகவல்களையும் வழங்குகிறது. இந்த திட்டத்தினை செயல்படுத்துவதன் மூலம் விவசாயிகளின் உற்பத்தி திறன் மற்றும் வருமானம் கணிசமாக உயர்கிறது. கூடுதலாக காலநிலை மற்றும் பிற தடைகளால் ஏற்படும் சவால்களை சிறப்பாக எதிர்கொள்ள இந்த இயக்கம் விவசாயிகளுக்கு துணை நிற்கிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சரல் மிஷன், டிஜிட்டல் வேளாண் இயக்கம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: This is Akashvani, the news read by Valsa Williams. Both houses of parliament have been adjourned for the day following opposition uproar over several issues, including alleged police action during students' protests over the NEET issue. When the Lok Sabha met after the first adjournment at 12 noon, presiding officer Dilip Saikia took up the Registration of Births and Deaths Amendment Bill 2026 for consideration and passage. Minister of State for Home Nityanand Rai moved the bill amid opposition uproar. The bill was passed in the House amid ruckus without any discussion. Parliamentary Affairs Minister Kiran Rijiju criticised the opposition for not participating in the discussion. He said the time for discussion was already cleared in the Business Advisory Committee. After passing the bill, the House was adjourned for the day due to opposition uproar. The House will again meet on the 3rd of August at 11 a.m. When the Rajya Sabha assembled at 11 a.m, Chairman C.P. Radhakrishnan took up the zero hour. Several members raised issues of urgent importance. However, the opposition members began protest with sloganeering, pressing for their demands. As the pandemonium continued, the chairman adjourned the House till Monday. The government has said it is sensitizing other countries on an ongoing basis on the issue of cross-border terrorism emanating from Pakistan during various high-level and other official visits. In a written reply in Lok Sabha today, Minister of State for External Affairs Kirti Vardhan Singh said the government has also set up joint working groups on counter-terrorism with 31 countries and 6 multilateral groupings where such issues are regularly taken up. The minister said several countries have called upon Pakistan to not allow its territory to be used for terrorism in any manner. BJP MPs from Jharkhand today staged a protest in front of the Mahatma Gandhi statue at Parliament premises, demanding a CBI investigation into the alleged JPSC paper leak. Union Minister for Women and Child Development and BJP MP from Koderma, Annapurna Devi, alleged that multiple paper leak incidents, including the JPSC paper leak, have been reported in Jharkhand under the JMM-led government. Talking to Akashvani News, the minister said the youth of Jharkhand have been protesting over the issue. Union Minister of State for Defence and Lok Sabha MP from Ranchi, Sanjay Seth, accused the JMM-led state government of resorting to eyewash

0: by ordering a CID inquiry into the matter. Family members of Delhi police personnel injured during the protest at Jantar Mantar in New Delhi have alleged that police officers were deliberately targeted during the demonstration. Addressing a press conference in New Delhi today, they claimed that personnel deployed on the front line were surrounded, pelted with stones, and physically assaulted by violent elements in the crowd. The family members also claimed several police personnel sustained serious injuries during the incident. They urged authorities to ensure strict action against those responsible for the alleged attacks and called for greater protection for police personnel deployed during public demonstrations. Commerce and Industry Minister Piyush Goyal has said the Global Drug Regulatory Conclave 2026 will strengthen international cooperation and reinforce India's position as a global pharmaceutical innovation hub. In a social media post, Mr. Goyal said the two-day conclave, which commenced at Bharat Mandapam in New Delhi yesterday, is India's flagship international forum on pharmaceutical regulatory cooperation and convergence. The event has brought together heads and senior officials of national drug regulatory authorities across the world. Protests continued in Pakistan-occupied Jammu and Kashmir following a brutal crackdown by Pakistani security forces on civilians earlier this week, which left more than 40 people dead. Local authorities in the occupied region have now begun targeting women protesters demanding basic rights. Pakistani security forces opened fire on women demonstrators gathered in large numbers in Rawalpindi and Mirpur, where they were raising slogans against the crackdown. At the Commonwealth Games, Indian weightlifter Lovpreet Singh won a silver medal in the men's 110-kilogram category, while Seema Kaliramna bagged a bronze medal in women's discus throw at Glasgow last night. Benchmark equity indices were trading with modest gains in the afternoon session today. The Sensex rose 233 points to 78,161 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள்.
3: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர், ஒரு நல்ல வெயிலும் மணல் பாங்கான இடத்துக்கு தான் போக போகிறோம். அதாவது பாலை நிலப்பகுதி. ஏன் பாலை நிலம் பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, அது வந்து மணலும் மணல் சார்ந்த பகுதி தான் பாலை. அதாவது குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்தது தான் பாலை என்று இலக்கியங்கள் சொல்லும். அப்படியாக பழங்காலத்தில் பாலை வந்து ஒரு தனி நிலமாகவே கருதலை. அது வந்து சரியான காடு சார்ந்த நிலப்பகுதியாகத்தான் இருந்திருக்கு, வறண்டு போய் இருந்திருக்கு. அதனால தான் பால் அப்படின்னு ஒரு சொல்லும், பாலா போச்சு அப்படின்னு சொல்லுவோம், பால்பட்ட நிலம் அப்படின்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் ஒன்றுமே விளைவிக்க முடியாது, அப்படியான ஒரு நிலம்தான் பாலை நிலம் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட பாலை நிலத்தின் அடிப்படையாக நிறைய ஊர் பேர்கள் அமைந்திருக்கிறதை பார்க்குறோம். அப்படி பாலை நிலத்தில் தொழில் என்பது போகிறவங்க வர்றவங்ககிட்ட வழிப்பறி கொள்ளை செய்வது தான் தொழிலாக இருந்திருக்கும். ஏன்னா அங்கே தான் ஒரு வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்குரிய எந்த ஒரு தொழிலும் இல்லாத காரணத்தினால் இதுதான் மக்களுடைய வாழ்வியலாக இருந்திருக்கிறது என்பதை சங்க இலக்கியங்கள் வழி நாம் அறிகிறோம். அப்படியாக தமிழ்நாட்டில் பாலை என்ற பெயரில் ஊர்கள், அதாவது வறட்சி நிறைந்த ஊர்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படின்னு கொங்கு நாட்டின் வட எல்லையாக பெரும்பாலை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அதே போல் சிதம்பரத்திற்கு அருகே திருக்கழிப்பாலை என்ற ஒரு சிவன் தலம் இருக்கிறது. மதுரை பக்கத்தில் திருப்பாலை என்ற ஒரு இடம் இருக்கிறதையும் நாம் அறியலாம். பாண்டிய நாட்டில் அதாவது அருப்புக்கோட்டை பக்கத்தில் பாலவநத்தம் அப்படின்னு ஒரு ஊர் பெயர் இருக்கிறது. அதை பாலை வனம் நத்தம் என்பதுதான், அதாவது பாலைவனமாக இருந்த இடம், குடியிருப்பு

கேற்ற நத்தமாகி பின்பு அது ஊராகி வளர்ந்து ஓங்கிய வரலாறுதான் பாலவநத்தம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. அதாவது பாலவநத்தம் என்பதிலேயே மூன்று சொல் சேர்க்கை இருக்கிறது, பாலை வனம் நத்தம். அப்படியாக வனமாயிருந்த இடம் குடியிருப்புக்கு ஏற்ற வாழிடமாகி பின்பு ஊராகி வளர்ந்தோங்கிய வரலாறுதான் பாலவநத்தம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல தொண்டை நாட்டிலும் ஊற்றுக்காட்டு கோட்டத்தில் பழங்காலத்தில் பாலையூர் என்றே ஒரு ஊர் இருந்திருக்கிறது. அதுதான் இன்னைக்கு காலகட்டத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாலூராக விளங்குகின்றது என்பதை அறிய முடிகிறது. நாம் பாலூர் என்றால் உடனே ஏதோ பால் உற்பத்தி அதிகமாக நடைபெறும் ஒரு வணிக இடம் என்று எண்ணிவிட முடியாது. அதாவது பாலையூர், அது பாலைவனமாக இருந்த ஊர் என்பதுதான் இங்கே பாலூர் என்று பெயர் பெற்றிருக்கிறதை நாம் அறியலாம். திருப்பாலைவனம் என்னும் ஒரு ஊரும் செங்கல்பட்டில் இருக்கிறதை நாம் அறியலாம். அதே போல நெல்லையை சுற்றியுள்ள இடங்களில் தேரிக்காடு உண்டு. அந்த தேரிக்காடு என்பது இன்றைக்கு தமிழருடைய தொன்மைக்கும் பண்பாட்டுக்கும் சான்றாக விளங்கக்கூடிய பாலை நில பகுதியாக நாம் பார்க்கிறோம். சங்க காலத்தில் பாலை என்று சொல்லப்பட்டுதான் இன்னைக்கு அங்கே இருக்கும் தேரிக்காடு மணற்பாங்கான இடம் தேரி என்று பெயர் பெற்று விளங்குகிறதை நாம் பார்க்கலாம். அதாவது கோடை காற்றால் தேரியின் தோற்றம் மாற்றமடையும். இடையன்குடி தேரியும் குதிரை மொழி தேரியும் சாத்தான்குளத்தேரியும் இப்படி தேரி என்ற பெயரில் நெல்லை மாவட்டத்தை சுற்றி ஊர் பெயர்கள் அமைந்திருக்கிறதை நாம் அறியலாம். அதிலும் முக்கியமாக தொல்லியல் சான்றாக சங்ககாலத்தில் சொல்லப்பட்ட பாலை நிலப்பகுதியாக இருப்பது அந்த தேரிக்காட்டையை நாம் இன்றைக்கு சுற்றலாம். அதாவது நெல்லை தூத்துக்குடி வட்டங்களில் இருக்கும் நாம் தொல்லியல் சான்றுகளை வைத்து நாம் பார்க்கும் பொழுது ஐந்திணைகளும் ஒரு சேர இருக்கும் தமிழகத்தில் இருக்கும் நிலப்பகுதியாக தூத்துக்குடியையும் நெல்லை மாவட்டத்தையும் நாம் சொல்கிறோம். அப்படிதான் அங்கே குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடு காடு சார்ந்த இடமும் மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமாக கொற்கையும் பாலைக்கு மணலும் மணல் சார்ந்த இடமாக தேரியும் விளங்குகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மலை என்று சொல்றப்ப அங்கே குற்றாலம் இருக்கிறது. அதே போல காடு என்று சொல்றப்ப ஆதிச்சநல்லூர் இருக்கிறது, சிவகலை இருக்கிறது. நெய்தல் என்று சொல்றப்பையும் கொற்கை இருக்கிறது. இப்படியாக ஐந்திணைகளையும் ஒரு சேர இருக்கும் மாவட்டம்தான் தூத்துக்குடியும் நெல்லை இணைந்த மாவட்டமாக இருக்கிறப்ப நெல்லை மாவட்டம் என்று சொல்லப்பட்டது. இன்று அது இருவேறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். தமிழர்களுக்கு தொன்மைக்கும் பண்பாட்டுக்கு சான்றாக சங்க இலக்கிய பாலைத்திணையை உறுதி செய்யும் ஒரு இடம்தான் தேரிக்காடு.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு தனித்து விடப்பட்ட வீடு. விதையின் பூர்வீகம் இது என காலடி தடமில்லாத வீட்டில் வேரூன்றி படர்ந்த கொடி கொஞ்சம் அஸ்திவாரத்தை அசைத்து பார்க்கிறது. விதையின் பூர்வீகம் இது என காலடி தடமில்லாத வீட்டில் வேரூன்றி படர்ந்த கொடி கொஞ்சம் அஸ்திவாரத்தை அசைத்து பார்க்கிறது. தலைவாசல் கூட நிமிர்ந்து நிற்க இயலாமல் கேள்விக்குறியாய் கூன் போடுவதை நிமிர்த்த எவரும் முன்வரவில்லை. இன்னும் கொஞ்சம் வேகமாக முட்டி முன்னேறுகிறது செடி. தலைவாசல் கூட நிமிர்ந்து நிற்க இயலாமல் கேள்விக்குறியாய் கூன் போடுவதை நிமிர்த்த எவரும் முன்வரவில்லை. இன்னும் கொஞ்சம் வேகமாக முட்டி முன்னேறுகிறது செடி. இந்த வீட்டின் முன் நின்று என்றோ ஒரு நாள் சாமக்கோடாங்கி சொல்லியிருக்க கூடும், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்று. இந்த வீட்டின் முன் நின்று என்றோ ஒரு நாள் சாமக்கோடாங்கி சொல்லியிருக்க கூடும், நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்று. இன்று வரை பகலுக்கு நாலு சாமம், இரவுக்கு நாலு சாமம் கடந்து போயிருக்கும். இன்று வரை பகலுக்கு நாலு சாமம், இரவுக்கு நாலு சாமம் கடந்து போயிருக்கும். சாட்சியாக நிற்கும் சுவரிடம் கேட்டு பார்த்தால் சொல்லும், எத்தனை நல்லது, எத்தனை கெட்டதை பார்த்த வீடு என்று. சாட்சியாக நிற்கும் சுவரிடம் கேட்டு பார்த்தால் சொல்லும், எத்தனை நல்லது, எத்தனை கெட்டதை பார்த்த வீடு என்று. இன்னும் சில நாட்களில் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு தடயமில்லாமல் போவது தெரிந்தும் ஓர் உண்மை காற்றைப் போல் கடந்து போகும். இன்னும் சில நாட்களில் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு தடயமில்லாமல் போவது தெரிந்தும் ஓர் உண்மை காற்றைப் போல் கடந்து போகும். தனித்து விடப்பட்ட வீடு.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோக கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப பழமையான மூச்சு பயிற்சி இது, பிராமரி பிராணயாமா. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பி பிராணயாமா, இல்லைன்னா தேனி பிராணயாமா கூட சொல்லுவோம் நம்ம. தேனி மாதிரி அந்த சவுண்ட் போடுறது, அந்த பஸ்ஸிங் சவுண்ட், இந்த பிராணாயாமாவோட ஒரு முக்கியமான பாட்டு இது. இந்த பிராணாயாமம் பண்ணுறது மூலமாக நமக்குள்ளே இருக்கிற மன அழுத்தம் வந்து குறையும், நர்வஸ் சிஸ்டம் வந்து நல்லா காம் டவுன் ஆகும். காம் டவுன் ஆகும்போது நம்ம மைண்டுமே நல்லா காம் டவுன் ஆகும். இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கலாம். உங்கள் யோகா மேட்டை ரெடியாக வச்சுக்கோங்க. இது உட்கார்ந்து தான் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு கீழே உட்கார முடியல அப்படின்னா ஒரு சேரில் கூட உட்காந்துக்கலாம். பட் சேரில் உட்காந்துட்டு உங்கள் காலை வந்து வெறும் தரையில் வைக்காதீங்க. நீங்கள் மேட்டை விரித்து அந்த மேட்டுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஈவன் நார்மல் காட்டன் மேட்டுக்கு மேலே கூட உங்கள் பாதத்தை வச்சுக்கலாம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு மெயினாக வந்து நம்ம ஒரு அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்கணும். நிறைய பேர் இருக்கிற கச்ச கச்சான்னு இருக்கிற இடமோ, இல்லை யாராக பேசிகிட்டு இருக்காங்க டிவி பாட்டுருக்காங்களா, அந்த இடத்துல பண்ணாதீங்க. நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கூட பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணோன்னா, கீழே உட்காரனீங்க அப்படின்னா சுகாசனம், நம்ம சமணாங்கால் அதில் உட்காந்துக்கலாம். இல்லை பத்மாசனம் உங்களுக்கு நல்லா போட வரும் அப்படின்னா பத்மாசனத்தில் உட்காந்துக்கலாம், இல்லை வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு உங்கள் முதுகெலும்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. உங்களோட விரல்களால் வந்து உங்களோட முகத்தில் வந்து ஒரு ஒரு பொசிஷனில் வைக்க போகிறீங்க. நான் இப்போ சொல்ல போகிறேன் என்னென்ன பொசிஷன் சொல்லிவிட்டு, அது உங்களுக்கு வருதான்னு

பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் ஆல்டர்னேட்டும் சொல்கிறேன். கண்ணை மூடிக்கோங்க. உங்களோட பெருவிரல், உங்களோட காது அந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, அதில் மெதுவாக நீங்கள் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழுத்தாதீங்க, மெதுவாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் ஃபிங்கர், உங்களோட ஆள்காட்டி விரல் வந்து ரெண்டு புருவத்துக்கு மேலே வைக்க போகிறீங்க ரெண்டு விரலுமே. உங்களோட நடு விரல் வந்து உங்கள் கண்களுக்கு கீழே உங்களோட மூக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த மூனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ரெண்டு சைடு வச்சு லைட்டாக அழுத்த போகிறீங்க. உங்களோட நடு விரல் வந்து மூக்குக்கு கீழே வரணும். உங்களோட மோதிர விரல் அது வந்து நல்லா உங்களோட ஜா லைனில் வச்சுக்கோங்க. உங்களோட சிறுவிரல் வந்து உங்களோட வாய்க்கு கீழே வச்சுக்கணும். ஸோ உங்களோட தம் பெருவிரல் வந்து காது, உங்களோட பாயிண்ட் ஆஃப் ஃபிங்கர் ஆள்காட்டி விரல் வந்து ஐப்ரோஸ்க்கு மேலே, உங்களோட நடுவிரல் வந்து கண்ணுக்கு கீழே அந்த நேசல் போன் ஸ்டார்ட் ஆகிற இடம், அண்ட் உங்களோட பாயிண்டர் ஃபிங்கர் வந்து உங்களோட மூக்குக்கு கீழே, அண்ட் உங்களோட லிட்டில் ஃபிங்கர் வந்து உங்களோட ஜா லைனில் உங்களோட வாய்க்கு கீழே வச்சுக்க போகிறீங்க. ஸோ இது வந்து இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். இல்லை எனக்கு இந்த மாதிரி வைக்கிறது கஷ்டமாக இருக்குது இல்லை புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட பெருவிரல் மாத்திரம் காதில் வச்சுட்டு மிச்சம் நாலு விரலும் உங்களோட ஃபேஸில் கண்ணை மூடின மாதிரி வச்சுக்கோங்க. உங்களோட ஷோல்டர் மாத்திரம் நல்லா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. சின்ன ஸ்லைட்டாக ரேஸ்டாக வைங்க. இப்போ நல்லா மூச்சை உள்ளே வாங்கி வெளியில் விடும்போது ம் சவுண்டு போட போகிறீங்க. எப்படி ஒரு தேனி வந்து இந்த ரீங்காரம் அந்த சவுண்டு கொடுக்குமோ அந்த ஒளியை கொடுக்குமோ அதே மாதிரி நீங்கள் போட போகிறீங்க. நீங்கள் இதை பண்ணும்போது எப்படி இருக்கும்னா உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லது. அதாவது உங்களோட நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும், உங்கள் மைண்ட் நல்லா காம் டவுன் ஆகும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு அந்த சவுண்டு எப்படி இருக்கோன்றது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ தட் நீங்களும் அதே மாதிரி பண்ணணும். இது ஒரு 5-6 டைம்ஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஒரு டைமும் பண்ணும்போதுமே வந்து அந்த பொசிஷன், கை பொசிஷன் அங்கேயே தான் இருக்கணும், எடுத்து வைக்கக்கூடாது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமோட செகண்ட் டைம் வந்து இன்னும் டீப்பராக ஆழமாக பண்ணணும். நல்லா உங்களோட மூச்சு உள்ளே வாங்குறதும் வெளியில் விடுறதும் இன்னும் ஆழமாக இருக்கணும். தேர்ட் டைம் செகண்ட் டைமோட பெட்டராக இருக்கணும். ஃபோர்த் டைம் தேர்ட் டைமோட பெட்டராக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஒரு டைமும் நீங்கள் பண்ணும்போது நல்லா ஆழமாக பண்ண உங்களுக்கே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ரத்த ஓட்டம் உங்கள் ஃபேஸில் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் மைண்ட் காம் டவுன் ஆகிறதுமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நல்லா மூச்சை உள்ளே வாங்கிக்கோங்க. வெளியில் விடும்போது ஸோ உங்கள் ரெண்டு வாயை நார்மலாக க்ளோஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த சவுண்ட் போட போகிறீங்க. ஸோ நீங்கள் வாயை திறந்து நம்ம பேசுகிற மாதிரி சவுண்ட் போடக்கூடாது. ரெண்டு வாயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா மூச்சை உள்ளே வாங்கிட்டு வெளியில் விடும்போது

ஸோ இந்த மாதிரி தேனீ எப்படி சவுண்ட் போடுமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டை நீங்கள் உருவாக்கி போடணும். ஸோ 5-6 தடவை வரலும் இது நீங்கள் பண்ணலாம். ஸோ இது பண்ணுறது மூலமாக உங்களோட நரம்பு மண்டலம் நல்லா அமைதியாகும், நல்ல தூக்கம் வரும், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு நல்லா குறையும், பதற்றம் மற்றும் கோபம் எல்லாமே வந்து குறையும், உங்களோட குரல் வளம் நல்லா மேம்படும், அதே மாதிரி தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீர்ந்து போகும். ஸோ யார் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காது பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லை தலைவலி இருக்கிறவங்க, ஹை பிபி இருக்கிறவங்க வந்து இந்த பிராணாயாமாவை பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லாருமே பண்ணலாம். சாப்பிட்டதுக்கு ஒரு 2 hours அப்புறம் பண்ணுறது பெட்டர். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் பண்ணலாம். பட் வயிறு வந்து ஃபுல்லாக இல்லாமல் இருந்ததுன்னா இந்த பிராணாயாமம் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வந்து மூச்சு பயிற்சி, பிராமரி பிராணாயாமா பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதோட நம்ம வந்து அந்த ப்ரீ மென்சுரல் சிண்ட்ரோமோட சிம்டம்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம நிறைய ஆசனாக்கள் பார்த்துருக்கோம், மூச்சு பயிற்சி பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் வந்து தினமும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வர முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் 1 or 2 months பார்த்தீங்கன்னா இரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரெகுலரைஸ் ஆகி உங்களுக்கு இருக்கிற அந்த பிஎம்எஸோட சிம்டம்ஸ் எல்லாம் போய் நீங்கள் ஹெல்த்தியாக பார்ப்பீங்க, உங்களோட ஹெல்த் எவ்வளோ அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ யோகான்றது வந்து ஒரு நேச்சுரலான வந்து வே ஆஃப் ட்ரீட்டிங் அவர் பாடி. ஸோ அதனால் வந்து மெடிசன்ஸ் மாத்திரமே நம்பி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரல் கியூர் பண்ணும்போது ஹெல்த் வைஸும் சரி எனர்ஜி வைஸுமே சரி நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெய்னர் கிட்டேயோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல் கிட்டேயோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் மேலே வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவ்

நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள், அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி.

கதையரங்கம் தமிழ்நாட்டுல ஒரு அழகான கிராமத்துல ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளக்கரையில ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்திலே ஒரு வேப்ப மரம், ஒரு மாமரம் அப்படின்னு நிறைய மரங்கள் செழித்து இருந்தது. அந்த மரங்களுக்கு நடுவிலே குளக்கரையோரமா ஒரு சின்ன பனங்கன்றும் இருந்தது. அந்த பனங்கன்று தினமும் மற்ற மரங்களை பார்த்து ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. ஆலமரம் எவ்வளோ பெரிய மரமா இருக்கு, நிறைய நிழல் கொடுக்குது. இந்த மாமரம் இனிப்பான பழங்களை கொடுக்குது. இந்த வேப்ப மரம் மருந்தா பயன்படுது. நான் மட்டும் ஏன் இப்படி சாதாரணமா இருக்கேன் அப்படின்னு அந்த பனங்கன்றுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தன்னைத்தானே நொந்துகிட்டு இருந்துச்சு. வேப்ப மரம் சொல்லிச்சான், குட்டியே, ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு தனிப்பட்ட பயன் இருக்கு, அவசரப்படாத, பொறுமையாயிரு அப்படின்னு வேப்ப மரம் சொல்லுது. ஆலமரமும் சொல்லுதான், காலம் வந்தா உன் சிறப்ப நீயே தெரிஞ்சுவ. ஆனா பனங்கன்றுக்கோ மனசு அமைதியாகவே இல்லை. காற்று வந்து சொல்லுச்சான், ஏன் சோகமா இருக்கிற பனங்கன்றே அப்படின்னு கேட்டதுக்கு, நானும் ஆலமரம் மாதிரி அகன்ற கிளைகளோட பெரிய மரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நான் இப்படி குட்டியா இருக்கனே அப்படின்னு புலம்பிச்சான். அதுக்கு காற்று சொல்லிச்சான், இயற்கை ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வழியை தான் கொடுத்துருக்கு, மற்றவங்களை பார்த்து நீ வருத்தப்படாத அப்படின்னு காற்று சொல்லியும் பனங்கன்று கேட்கவே இல்லை. மாதங்கள் கடந்துச்சு, மழைக்காலம் வந்தது, ஆலமரம் இன்னும் விரிவாச்சு, இன்னும் நிறைய விழுதுகளை விட்டு பெரிய மரமாச்சு. மாமரம் பழங்களால குலுங்கிட்டு இருந்தது, பனைமரம் மட்டும் அமைதியா மேல மேல அப்படின்ட்டு நெடுநெடுன்ட்டு வளர்ந்துக்கிட்டே போச்சு. நான் உயரமா மட்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன், ஆனா மற்ற மரங்களைப் போல எனக்கு கிளைகளும் கிடையாது, என்கிட்ட இருந்து பெரிய நிழலும் கிடையாது அப்படின்னு பனைமரம் தினமும் தன்னைத்தானே நொந்துக்கிட்டே இருந்துதான். ஆண்டுகள் உருண்டோடிட்டே இருந்தது. அந்த சிறிய பனங்கன்று கிராமத்திலேயே மிக உயரமான பனை மரமா வளர்ந்து நின்னுச்சு. தொலைதூரத்துல இருக்கிற பயணிகள் கூட முதல்ல பாக்குறத அந்த கிராமத்துல அந்த பனைமரத்தை தான். அந்த பனைமரம் தெரியுது பாருங்க, அதுதான் எங்க கிராமம், அதுவும் அந்த பனைமரம் இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துலதான் எங்க வீடு அப்படின்னு ஒவ்வொருவரும் அந்த பனைமரத்தை தான் தன்னுடைய கிராமத்தின் அடையாளமாகவே சொல்ல ஆரம்பிச்சாங்க. பறவைகள் அதனுடைய உச்சியில வந்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சது. கிராம மக்கள் அதனுடைய நுங்க சாப்பிட்டாங்க, பதநீரை குடிச்சாங்க, கருப்பட்டி செஞ்சாங்க, அதனுடைய ஓலைகளால கூரை வேந்து வீடுகளுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க, கூடைகள் பின்னினாங்க. இது மட்டுமா, பழங்கால ஓலைச்சுவடிகளை புதுப்பிக்கிறதுக்கு அந்த பனைமரத்துடைய ஓலைகளை பயன்படுத்தினாங்க. ஒரு நாள் கிராம பெரியவர் குழந்தைங்களோட சேர்ந்து அந்த பனைமரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருந்தார். அதுல இருந்த குழந்தை ஒன்னு கேக்குது, தாத்தா, இந்த பனைமரம் ஏன் இவ்வளோ உயரமா வளர்ந்துட்டு இருக்கு, மற்ற மரங்களை போல இது அகலமா இல்லையே, பறந்து விரிந்து நிக்கலையே அப்படின்னு கேக்குறான் அந்த குழந்தை. அதுக்கு அந்த தாத்தா சொல்றார், இந்த பனைமரம் நெடுநெடுன்னு வளர்ந்து நிக்கிறதுக்கு அது வானத்தை போய் தொட வேணும் அப்படிங்கறதுக்காக கிடையாது, மனிதர்களுக்கு அதிக பயன்பட வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான். பனைமரத்துடைய ஒவ்வொரு பகுதியும் பயன் தருது. நுங்கு உணவாகுது, பதநீர் பானமாகுது, கருப்பட்டி இனிப்பாகுது, ஓலை வீடாகுது, மரம் பாலமாகுது.

அதனாலதான் தமிழர்கள் பனைமரத்தை கற்பக விருட்சம் அப்படின்னு போற்றுனாங்க. குழந்தைகள் வியப்போட அந்த பனைமரத்தை பார்த்தாங்க. இதையெல்லாம் கேட்ட அந்த பனைமரத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். இத்தனை வருஷமா நம்ம நாமே நொந்துகிட்டு இருந்தோமே, நம்மால இவங்களுக்கு இவ்வளவு பலன் இருக்கா அப்படின்னு யோசிச்சுது. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் காத்து மெல்ல வீச இரவின் அமைதியை கலைக்கிற மாதிரி அந்த காத்து பனைமரத்துக்கிட்ட வந்து பேசிச்சான். இப்போயும் நீ ஆலமரமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறியா, இல்ல

0: அமைதியை கலைக்கிற மாதிரி அந்த காத்து பனைமரத்துக்கிட்ட வந்து பேசிச்சான். இப்பயும் நீ ஆலமரமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறியா, இல்ல வேற மரமா இருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு காத்து கேட்டது. அதுக்கு பனைமரம், இல்ல ஒவ்வொருவருக்கும் இயற்கை ஒரு தனி பணியை கொடுத்துருக்கு, இப்பதான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நானாக இருந்தா மட்டும்தான் மற்றவங்களுக்கும் உதவியா இருக்க முடியும் அப்படிங்கறத நான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு பனைமரம் சொல்லிச்சான். இந்த கதை நமக்கு சொல்ற பாடம் என்ன? பிறரை போல இருக்க முயல்வதை விட நமக்குள் இருக்கிற தனித்திறமையை வளர்த்துக்கிறதே நம்முடைய உண்மையான உயர்வு. மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை அடுத்த வாரம் கதையரங்கத்தில் சந்திக்கிறோம். கதையரங்கத்திலிருந்து விடைபெறுவது வித்யா. தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR Chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி,
0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் பல்வேறு துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் சார்ந்த போலி செய்திகளை களைவது தொடர்பான பரிந்துரைகளை உள்ளடக்கிய அறிக்கையை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவையில் சமர்ப்பித்தார். இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரத்தில் மாணவர்கள் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி முழக்கமிட்டனர். இதனால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் நீட் விவகார தாக்குதல் பிரச்சினையை எழுப்பி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இது தொடர்பாக அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரினார்கள். இதனால் நிலவிய கூச்சல் குழப்பங்களால் மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது ஜம்மு காஷ்மீர் மறு சீரமைப்பு 130வது சட்ட திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரும் குளிர்கால கூட்டத்தொடர் முதல் வாரம் வரை நீட்டித்து அவை அனுமதி வழங்கியது. அதனைத் தொடர்ந்து பிறப்பு இறப்பு பதிவேடு சட்ட திருத்த மசோதா பலத்த அமளியினூடே மக்களவையில் விவாதம் எதுவுமின்றி நிறைவேறியது. அமளி தொடரவே அவை வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பயங்கரவாதத்தை வேரோடு களையும் வகையில் 31 நாடுகளுடன் இணைந்து கூட்டு பணிக்குழுவை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் இதற்காக 6 பல்முனை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். பாகிஸ்தான் தனது எல்லைப் பகுதிகளை எவ்வகையிலும் தீவிரவாதத்திற்கு பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது என்று இந்நாடுகள் கோரியிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.

0: தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தனது எல்லைப் பகுதிகளை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்க மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை பல நாடுகள் அங்கீகரித்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீடித்த பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள், உரிமையாளர்கள், பணியாளர்களிடையே சுமூக நட்புறவின் அவசியத்தை மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். புதுடெல்லியில் உலகளாவிய தொழில் நிறுவன நட்புறவு தொடர்பான உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர், மாறிவரும் தொழில்நுட்பங்களும் சர்வதேச அணுகுமுறைகளும் தொழில் நிறுவனங்களில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மத்திய அரசின் தொழிலாளர் நல சீர்திருத்தங்கள் பணியாளர்களின் உரிமைகளை பாதுகாத்து சமூக பாதுகாப்பை வலுப்படுத்தி தரமான வேலைவாய்ப்பை உருவாக்கும் சூழலை நோக்கமாக கொண்டது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு இந்தியா அமைப்பின் இடையே கையெழுத்தாகியுள்ளது. ஆராய்ச்சி, மின்னணு சார்ந்த சுகாதாரம், ஆயுஷ் துறையில் புதுமையான கண்டுபிடிப்புகள், திறன் கட்டமைப்பு போன்றவற்றை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டிற்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தனிநபர், வரி செலுத்தும் ஊழியர், வரி தணிக்கை தேவைப்படாதோருக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர், துறை சார்ந்த செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்றுள்ளனர். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடகாவில் நாளை மறுநாள் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுவதை அடுத்து இன்றைய ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனிடையே காவிரி விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் அம்மாநில நீர்வளத்துறையினருடன் அவசர ஆலோசனையை இன்று மேற்கொண்டுள்ளார். காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரைப்படி தமிழகத்திற்கு 3500 கனஅடி தண்ணீரை 15 நாட்கள் கர்நாடகம் விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ள பின்னணியில் இந்த கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. காவிரியில் கர்நாடகா தண்ணீர் திறக்காதது குறித்து ஓரிரு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டில் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக 3,70,000 பேர் புகார் அளித்திருப்பதாக வாட்ஸ்அப் செய்திகளை மேற்கோள் காட்டி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருப்பது தவறான தகவல் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார்.
2: 2 மடங்கு 3 மடங்கு எவ்வளவு பில்லு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு அசஸ்மெண்ட் பண்ணதுல கடந்த வருஷம் வந்து 1,50,000 பேருக்கு வந்து 3 மடங்குக்கு மேல பில்லு வந்திருக்கு. இந்த வருடம் வந்து 9,60,000 பேருக்கு தான் அந்த மாதிரியான ஹைப்போ. ஸோ ஒரு ரேஷியோ பார்க்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக தான், 2 லட்சம் பேருக்கு கம்மியாக தான் வந்து 2-3 மடங்கு மேல வந்திருக்கு. அதுலயும் ஒரு சில பேருக்கு ரொட்டீன் செக்அப், ஏன்னா அசஸ்மெண்ட் சரியா இருக்கா என்னன்னு சொல்லுங்க, ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு.
0: வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடகம் செல்லும் முடிவை முதலமைச்சர் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். விவசாயிகளின் வாழ்வாதாரமான காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, மயிலம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாநில ஊரக வளர்ச்சி நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் புதிய கட்டிடங்களை இன்று திறந்து வைத்துள்ளார். டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பல்வேறு பிரிவுகளில் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசுகளையும் அவர் வழங்கினார். கண்டமானடி ஆரம்ப சுகாதார மருத்துவமனையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹோமியோபதி மருத்துவமனையையும், கொய்யாத்தோப்பு பகுதியில் புதிய அங்கன்வாடி மையத்தையும் அவர் திறந்து வைத்துள்ளார். ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள்

0: அமைச்சர் திரு செந்தில் பாலாஜியை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால தடை பிறப்பித்துள்ளது. திரு செந்தில் பாலாஜி தமது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு டன் உப்பு 1500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகசியம்பள்ளி, கடினவயல், கோடியக்காடு உள்ளிட்ட சுற்றோட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த ஒரு மாத காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் உப்பு உற்பத்தி அதிகரித்து முழுவீச்சு நடைபெற்று வருகிறது. வெயிலின் தாக்கத்தினால் அதிகாலை 3 மணி முதல் உப்பு வாரதல், உப்பை சுமந்து பாத்திகளில் இருந்து கரையேற்றி சேகரித்தல் உள்ளிட்ட பணிகளில் உப்பள தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு டன் உப்பு 1500 ரூபாய்க்கு தற்போது விற்பனையாகி வருகிறது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருச்சி அஞ்சல் கோட்டத்திற்குட்பட்ட 5 அஞ்சல் நிலையங்களில் சர்வதேச பார்சல் சேவைக்கான பேக்கிங் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக இதன் முதுநிலை அஞ்சலக கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார்.
2: திருச்சிராப்பள்ளி அஞ்சல் கோட்டத்தில் திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகம், லால்குடி தலைமை அஞ்சலகம், அரியலூர் துணை அஞ்சலகம் மற்றும் கீழப்பழுவூர் துணை அஞ்சலகங்களில் டாக்கர் நிராயத் கேந்திரா DNK மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அதிக மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்களை அனுப்புபவர்களின் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சர்வதேச பார்சல் சேவையில் காப்பீட்டு வசதியும் வழங்கப்படுகிறது. அனுப்பப்படும் பொருள்களின் மதிப்பிற்கு ஏற்ப காப்பீடு செய்து அனுப்புவதன் மூலம் கூடுதல் பாதுகாப்பையும் மன நிம்மதியும் பெறலாம்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளையும் இப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக இம்மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இதற்குட்பட்ட பகுதிகளுக்கு வரும் 3ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாய்பே ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் உன்னட்டி ஹூடா தேவிகா ஷிகாகை தற்போது எதிர்கொண்டுள்ளார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா தாய்லாந்தின் சுப்பனேடாவுடன் மோதுகிறார். ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் ஜப்பானின் யுடாய் ஒகிமோட்டோவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு கூடுதல் மின்கட்டணம் செலுத்துவோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கையில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் காற்றுடன் கூடிய கன மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேரம் 1:56:30. ஆகாஷ்வாணி
4: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் அனுப்பியுள்ள அறிவிப்பு.
2: மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தின் கீழ் பதிவு செய்ய கலைக்குழுக்கள் மற்றும் தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய மக்கள் தொடர்பகம் சென்னை அலுவலகத்தில் பதிவு பெறுவதற்காக
2: தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த நாடகம்,
1: வீதி நாடகம்,
2: நாட்டிய நாடகம்,
1: நாட்டுப்புற பாரம்பரிய ஒருங்கிணைந்த கலை நிகழ்ச்சிகள்,
2: மாயாஜாலம்,
1: புராண கதைகள்,
2: பொம்மலாட்டம்,
1: தோல்பாவை கூத்து
2: போன்றவற்றை வழங்கும் விருப்பமுள்ள தனியார் பதிவு பெற்ற கலைக்குழுக்கள் மற்றும்

0: தனிப்பட்ட கலைஞர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன.
1: தகுதி அடிப்படையில் தேர்வாகும் குழுக்கள் கலைஞர்களின் பதிவு 3 வருடங்களுக்கானது.
0: விண்ணப்ப படிவம் மற்றும் தகுதி நிபந்தனைகள் உள்ளிட்ட விவரங்களுக்கு
1: https://cbcindia.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்,
0: அல்லது சென்னை மத்திய மக்கள் தொடர்பக அலுவலகத்தை அணுகவும்.
1: தொடர்புக்கு
0: இயக்குனர் தகவல் தொடர்பு பணியகம், அறையின் 301-2 தளம், சூச்சனா பவன், எண் 4 கீழ் 1, சுவாமி சிவானந்தா சாலை, சேப்பாக்கம், சென்னை 600005.
1: தொலைபேசி எண் 0442-51-5449.
0: விண்ணப்பங்கள் வந்து சேர கடைசி நாள்
2: ஆகஸ்ட் 18 தேதி.
3: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் 9:00 முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகும். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with Midday News. The headlines. Lok Sabha passes the Registration of Births and Deaths Amendment Bill 2026. Both Houses of Parliament adjourn for the day amid opposition uproar over several issues. Hyderabad police registers FIR against Meta India officials for spreading objectionable content on Prime Minister Narendra Modi. Families of injured Delhi police personnel during CJP protest demand justice, call for greater protection during public demonstrations. Pakistani forces continue brutality against peaceful protesters in Pakistan-occupied Jammu and Kashmir, over 120 protesters reportedly killed. And flood situation continues to be grim in Odisha, nearly 8 lakh people badly affected in 13 districts. Both Houses of Parliament have been adjourned for the day following opposition uproar over several issues, including alleged police action during students' protest over the NEET issue. When the Lok Sabha met after the first adjournment at 12 noon, Presiding Officer Dilip Saikiar took up the Registration of Births and Deaths Amendment Bill 2026 for consideration and passage. Minister of State for Home Nityanand Rai moved the bill amid opposition uproar. The bill was passed in the House amid ruckus without any discussion. Meanwhile, Parliamentary Affairs Minister Kiran Rijiju criticised the opposition for not participating in the discussion. The minister said he had repeatedly appealed to the opposition, including the Congress, to ensure that such an important bill is properly discussed.
5: Parliament has been sent. The bill is to speak alone, not to create a ruckus. But you do not take part in the bill. Then you go out in the news and say that the government does not hold discussions, passes the bill without discussion. You cannot level this allegation. You have lost your chance. I just want to say this much, that the next bill that you bring, if you do such a ruckus in that too, then this will not be good at all. Therefore, cooperate. Do not create ruckus.
4: Our correspondent reports that the Registration of Births and Deaths Amendment Bill 2026 aims to amend the Registration of Births and Deaths Act 1969.
6: The new bill has been brought to make provisions for delayed registration more stringent and to encourage timely reporting of events of birth and death. The bill provides that if a birth or death is reported to the registrar more than 1 year but within 2 years, it may be registered only with the approval of the district magistrate, subdivisional magistrate, or an executive magistrate.

ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ஸ்ரேயா கோஷல், பிரதீப் குமார் பாடியுள்ள பாடல், படம் நம்ம வீட்டு பிள்ளை.

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: காயினியை ரெடி பண்ணிட்டு நெல் நடவு நடுறோம். பூச்சி வந்ததுன்னா பூச்சி மருந்து அடிக்கிறோம் சார். ஒட்டுண்ணி கட்டலாம், இல்லைன்னா பூச்சி மருந்து அடிக்கலாம். களை நிர்வாகம், களைக்கொல்லிங் இருக்குது. களைக்கொல்லி எடுக்கலன்னா ஆளை வச்சு களை எடுத்துக்கிறோம். அதுவும் நல்லா இருக்கு சார். நெல் அறுவடை, அதுவும் புது ரகம் போடுறோம், மிஷின் அறுவடை பண்றோம் சார். இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு நல்லா இருக்கு சார்.
0: சாகுபடி அனுபவங்கள் பற்றி திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 2:24:40. திரைக்காலத்தில் தொடர்ந்து ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் மதுரதாரா கல்லூரி பாடியுள்ள பாடல் படம் பிகில்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: நிறைவாக நெற்றிக்கண் திரைப்படத்தில் சித் ஸ்ரீராம் கிரீஷ் பாடிய பாடல்.

நேர்களை மீண்டும் திரைப்பட பாடல்களை மாலை 5:30 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:35. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஒடிய மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் கே சி பாணிகிரகி அவர்கள். இசையமைத்திருப்பவர் அக்ஷய்குமார் மொகந்தி அவர்கள்.

0: நல்ல பாட்ட கத்துக்கிட்டீங்க. இப்ப ஒரு முறை முழு பாடலையும் இசை கருவிகளோட சேர்ந்து பாடி பாப்போமா?
1: 1 2 3 4

0: சப்பாஷ் குழந்தைகளே, என்ன ஒரு அருமையான பாடல். நீங்களும் அதை ஸ்ரத்தையா கத்துக்கிட்டு பிரமாதமா பாடினீங்க. உங்களோட ஒருமித்த குரல்ல சேர்ந்து செய்யல இந்த பாட்டை கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா? இசைக்கு மொழி பேதமே இல்லைங்கிறது உண்மைதானே? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடல் பயிற்சி கேட்டீர்கள். ஒடிய மொழி பாடலை இயற்றியவர் கே சி பாணிகிரகி அவர்கள். இசையமைத்திருப்பவர் அக்ஷய்குமார் முகந்தி அவர்கள்.
2: வானொலி நாடக விழா 2026. வானொலி நாடக விழாவில் நிறைவு நாள் நாடகமாக இன்றிரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை

0: உழைப்பில் ஆபீஸ் வேலை மாதிரியே வீட்டு வேலையை சமாளிக்கிறதும் கஷ்டம் தாங்க.
1: ஒத்துக்க முடியாது, ஆபீஸ் வேலை தான் கஷ்டம்.
0: நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? ஒரு டீல் வச்சுப்போமா?
1: டீலா?
0: சரி, சவால்னே வச்சுக்கங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன். சமையல்ல இருந்து எந்த வேலையும் பண்ண மாட்டேன். நீங்க சொன்னீங்களே, விரல் சொடுக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட்னு ரொம்ப சுலபமா பண்ற வீட்டு வேலைகள், அத நீங்களே சமாளிங்க பாப்போம்.
2: இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எஸ் எல் நானு அவர்கள். தமிழ்நாடு புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் இன்றிரவு 8:30 கேட்டு மகிழலாம்.
3: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
4: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள்.
5: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு 10 சென்டிமீட்டர், சின்கொனா, உப்பாசி, வால்பாறை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு 7 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி 6 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் 5 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியாறு, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், தேனி மாவட்டம் தேக்கடி, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, தேவாலா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஹாரிசான், உட்பிரையர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர், நீலகிரி மாவட்டம் குடலூர் பசார், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, தென்காசி மாவட்டம் அடவிநயினார் கோவில் அணை, மேல்கூடலூர், பார்வுட், கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர், கோயம்புத்தூர் மாவட்டம் மக்கினம்பட்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், திருநெல்வேலி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன்

நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:15. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியலை 820 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய மாலை பொழுதில் முதலில் குரள முதம்.

0: எதையும் எண்ணி செய்யும் நெஞ்ச உறுதி உடையவர்களுக்கு எக்காலத்திலும் மனைவியின் ஏவலுக்கு பணியும் அறியாமை இல்லை. குறள் எண் 910 அதிகாரம் பெண்வழி சேரல்.
1: என் சேர்ந்த நெஞ்சத்திடனுடையார்க்கு எஞ்ஞான்றும் பெண் சேர்ந்தாம் பேதைமையில்.
0: எதையும் எண்ணி செய்யும் நெஞ்ச உறுதி உடையவர்களுக்கு எக்காலத்திலும் மனைவியின் ஏவலுக்கு பணியும் அறியாமை இல்லை. குறள் எண் 910 அதிகாரம் பெண்வழி சேரல்.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி நேர்வழி பொழுது திரைக்கணம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் பிரதாப் திரைப்படத்திற்காக

0: இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி. 7:25 பண்ணைச் செய்தி. 7:30 உழவர் உலகம். சாகுபடி அனுபவங்கள் திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை வளன் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026. இதுக்கு போய் அலட்டிக்கலாமா? எழுதியவர் எஸ் எல் நானு. நடித்துள்ளவர்கள் கே ரமேஷ், சி கற்பகம், பி உமா மகேஸ்வரி, பி ராமன், பி வாசுதேவன். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். 9:30 அரங்கிசை. திருப்பந்துருத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு. எம் எஸ் அனந்தராமன் அவர்கள் வயலின். ரமைய விட்டல் அவர்கள் மிருதங்கம். கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. 9:15 செய்திச் சுடர். 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை. சூழல் விளக்கு தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதற்பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக தாய்ப்பால் வாரம் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு ஒத்துழையாமை இயக்க தினம் உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். காலை 8:30 இன்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள், இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல்துறையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். தொடர்ந்து திரைக்காணம். 9 மணிக்கு அரங்கிசை. என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழல் இசை. மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். காலை 10 மணிக்கு முத்துச்சிதறல். 11 மணிக்கு இளைய பாரதம். நிகழ்ச்சியில் ஸ்டார்ட் அப்கள் குறித்த நேர்முகம். பங்கேற்பவர் பேராசிரியர் கிருஷ்ணன் பாலசுப்ரமணியன் அவர்கள். பசுமை புரட்சி உரை வழங்குகிறார் லோகேஷ்குமார். ஜென் தத்துவங்கள் வழங்குபவர் சிவரஞ்சனி. கல்லிலே கலைவண்ணம் கண்டார் உரை வழங்குபவர் முருகன். 12:10 சங்கீத சாரல். பி லக்ஷ்மிஸ்ரீ அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின். நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உடான் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 பெருமை மிகு பாரதம் விபி ஜி ராம்ஜி உரைச்சித்திரம். எழுதியவர் டி சுரேந்தர். அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். பிற்பகல் 2:15 மாலை 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை. 6:40 மனதில் நின்றவை. 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சி மூர்த்தி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38°C, குறைந்த அளவு 28.4°C, காற்றில் ஈரப்பதம் 82%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.6°C, குறைந்த அளவு 27.6°C, காற்றில் ஈரப்பதம் 59%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகளவு வெப்பநிலை 38°C ஒட்டியும் குறைந்த அளவு 28°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani, the news read by Shagun Chopra. The Union Cabinet has approved the Pradhan Mantri Surya Sarovar Yojana for development of floating solar photovoltaic projects with energy storage systems. Addressing media in New Delhi after the Union Cabinet meeting today, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said that the

0: சோழ நாட்டின் சிற்றரசர்களுக்குள் பகையை ஏற்படுத்தி கலகத்தை மூட்டிவிட்ட பிறகு அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டு நீண்டகாலம் யுத்தம் செல்லும், அதற்கு முன்னாலேயே நாம் நம்முடைய சபதத்தை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று தான் தீட்டியிருந்த திட்டம் பற்றி அங்கே குழுமியிருந்த பாண்டியனின் ஆபத்து உதவிகளிடம் நந்தினி தெரிவித்து கொண்டிருந்தாள். இதை கேட்டதும் அங்கே சூழ்ந்து நின்றவர்கள் எல்லோருடைய முகங்களிலும் வியப்புக்கும் உற்சாகத்துக்கும் அறிகுறிகள் காணப்பட்டன. பழுவூர் இளையராணியின் மதிநுட்பத்தை வியந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டார்கள். ரவிதாசனுக்கும் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை.
1: தேவி, தங்களுடைய அபூர்வமான முன் யோசனை திறனை வியக்கிறோம். சமாதான பேச்சின் கருத்தை அறிந்து கொண்டோம். ஆனால் சபதம் நிறைவேறும் நாள் நெருங்கிவிட்டது என்கிறீர்கள். அதை நடத்துவது யார், எப்படி, எப்போது என்றான்.
0: அதற்கும் சேர்த்துத்தான் இந்த யுக்தி செய்திருக்கிறேன். சமாதான பேச்சு என்ற வியாஜத்தின் பேரில் நமது முதற்பகைவனை கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு வரும்படி அழைப்பு அனுப்பியிருக்கிறது. அவன் அங்கே கட்டாயம் வந்து சேருவான். நம்முடைய சபதத்தை அங்கேதான் நிறைவேற்றியாக வேண்டும். வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் ஆபத்துதவிகளே, உங்களுடைய பழி தீரும் வேளை நெருங்கிவிட்டது. இன்றைக்கு சனிக்கிழமை அல்லவா? அடுத்த சனிக்கிழமைக்குள் நம்முடைய சபதம் நிறைவேறிவிடும்.
1: அங்கே இருந்த 20 பேர்களும் ஏக காலத்தில் ஆகாகாரம் செய்தார்கள். சிலர் துள்ளி குதித்தார்கள். உடுக்கு வைத்திருந்தவன் உற்சாக மிகுதியினால் அதை 2 தடவை தட்டினான். மரக்கிளைகளில் தூங்கிக் கொண்டிருந்த ஆந்தைகள் விழித்து உருமிக் கொண்டு வேறு கிளைகளுக்கு தாவின. வௌவால்கள் சட சடவென்று சிறகுகளை அடித்து கொண்டு ஓடின. வந்தியத்தேவனுடைய குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டது. வந்தியத்தேவனும் நிமிர்ந்து பார்த்தான். நந்தினி தன்னை சுற்றி இருந்தவர்களிடம் ஏதோ பரபரப்பு தரும் விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தாள் என்பது மட்டும்தான் தெரிந்தது. அவளுடைய பேச்சு ஒன்றும் அவன் காதில் விழவில்லை. ரவிதாசன் மற்றவர்களுடைய உற்சாகத்தை கையமர்த்தி அடக்கினான்.
2: தேவி, தங்களுடைய கடைசி வார்த்தை எங்களுக்கு அளவில்லாத குதூகலத்தை அளித்திருக்கிறது. நமது முதற்பகைவனை கொன்று பழிதீர்க்கும் காலம் இவ்வளவு அண்மையில் வந்திருப்பதை எண்ணிக் களிக்கின்றோம். ஆனால் படிமுடிக்கும் பாக்கியம் யாருக்கு
0: என்று கேட்டான். அதற்கு நமக்குள் போட்டி ஏற்படுவது இயற்கைதான். அதை யாருக்கும் மனத்தாங்கல் இல்லாத முறையில் முடிவு செய்வதற்காகவே வீரபாண்டியரின் திருக்குமார சக்கரவர்த்தியை இங்கு அழைத்து வரச் செய்தேன். வீரபாண்டியரின் கத்தியும் இதோ இருக்கிறது. இந்த சின்னஞ்சிறு குழந்தை தந்தையின் கத்தியை தொட்டு நம்மில் எவர் கையில் கொடுக்கிறதோ அவர் பழி முடிக்க வேண்டும். மற்றவர்கள் அக்கம் பக்கத்தில் உதவிக்கு சித்தமாக இருக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டவர் தவறிவிட்டால் மற்றவர்கள் முன்வந்து முடிக்க வேண்டும். கடம்பூர் மாளிகைக்குள்ளேயே நான் இருப்பேன். இடும்பன்காரி கோட்டை காவலர்களில் ஒருவனாக இருப்பான். பழி முடிக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொண்டவர் மாளிகைக்குள் பிரவேசிப்பதற்கு நாங்கள் உதவி செய்வோம். இந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் சம்மதம்தானே?
1: ஆபத்துதவிகள் ஒருவரையொருவர் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டார்கள். எல்லோருக்கும் அந்த ஏற்பாடு சம்மதமாகவே தோன்றியது.
0: ரவிதாசன் கூறினான்,
2: தாங்கள் சொன்னது சரியான ஏற்பாடுதான். அதற்கு நாங்கள் எல்லோரும் சம்மதிக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு விஷயம், பழிமுடிக்கும் பொறுப்பு யாருக்கு கிடைக்கிறதோ அவர் சொல்லுகிறபடி மற்றவர்கள் கண்டிப்பாக கேட்கிறது என்று வைத்துக் கொள்ள வேண்டும். சக்கரவர்த்திக்கு பிராயம் வருகிற வரையில் பழிமுடித்தவன் இட்டதே சட்டம் என்று மற்ற அனைவரும் நடந்து கொள்ள வேண்டும்.
0: இதை கேட்ட நந்தினியின் முகத்தில் புன்னகை அரும்பியது. என்னையும் உட்படுத்தித்தானே சொல்லுகிறீர் என்று கேட்டாள்.
2: ஆம் தேவி, விதிவிலக்கு செய்ய முடியாது
0: என்றான் ரவிதாசன். சந்தோஷம். இப்போது ரவிதாசன் கூறியதும் உங்கள் எல்லோருக்கும் சம்மதம்தானே என்று நந்தினி மற்றவர்களை நோக்கி வினவினாள்.
1: எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். மறுபடி சொல்வதற்கு தயங்கினார்கள். சிலருக்கு அந்த ஏற்பாடு சம்மதமில்லை என்று தோன்றியது.
0: சோமன் சாம்பவன்,
2: அதப்படி நியாயமாகும். நமக்கு எல்லா உதவியும் அளிச்சுக்கிட்டு வர தேவியை எப்படி பொது விலக்குக்கு உட்படுத்த முடியும் என்று கேட்டான்.
0: என்னை பற்றி கவலை வேண்டாம்.

0: நான் உயிர் வாழ்ந்திருப்பதே வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் கொடூர கொலைக்கு பழி வாங்குவதற்காகத்தான். அந்த பழியை முடித்துக் கொடுக்கிறவர் யாராயிருந்தாலும் அவருக்கு நான் என்றென்றும் அடிமையாக இருக்கச் சித்தம் என்றாள் நந்தினி. பின்னர் இந்த பேச்சுக்களையெல்லாம் புரிந்தும் புரியாமலும் கேட்டுக்கொண்டிருந்த சிறுவனை நந்தினி தேவி பார்த்து, என் கண்மணி, இந்த வீரவாள் உன் தந்தையினுடையது. இதை உன் பிஞ்சு கைகளினால் எடுத்து இங்கே உள்ளவர்களில் உனக்கு யாரை அதிகமாக பிடித்திருக்கிறதோ அவர்களிடம் கொடு என்றாள்.
1: ரவிதாசன் சற்று அருகில் வந்து, சக்கரவர்த்தி, எங்களை எல்லாம் நன்றாக பாருங்கள். எங்களில் யார் வீரன் என்றும் தைரியசாலி என்றும் தங்களுக்கு தோன்றுகிறதோ அவரிடம் இந்த பாண்டிய குலத்து வீரவாளை தொட்டுக் கொடுங்கள் என்றார்.
0: சிம்மாசனத்தில் வீற்றிருந்த சிசு சக்கரவர்த்தி சுற்றுமுற்றும் பார்த்தார்.
1: எல்லாரும் அடங்காத ஆவலுடனும் பரபரப்புடனும் சக்கரவர்த்தியின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவருடைய கண்களும் என்னிடம் கொடுங்கள், என்னிடம் கொடுங்கள் என்று கெஞ்சும் பாவத்தை காட்டின.
0: ரவிதாசனுடைய முகமும் கண்களும் மட்டும் என்னிடம் கொடுங்கள் என்று அதிகாரபூர்வமாக பயமுறுத்தி கட்டளையிட்டன. சிறுவன் இரண்டு மூன்று தடவை எல்லோரையும் திருப்பி திருப்பி பார்த்த பின்னர் கத்தியை கையில் எடுத்தான். அதை தூக்க முடியாமல் தூக்கினான். அனைவருடைய பரபரப்பும் சிகரத்தை அடைந்தது. சிறுவன் பழிச்சென்றும் நந்தினி நின்ற பக்கம் திரும்பினான்.
2: அம்மா, எனக்கு ஒன்னத்தான் எல்லா ரெக்கார்ட்லையும் அதிகமாக பிடிச்சிருக்கு. நான் பெரியவனாக வரையில நீ தான் எனக்காக ராஜ்யத்தை ஆளணும் என்று சொல்லிக்கொண்டே வாளை அவளிடம் கொடுத்தான்.
0: சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட சிறுவன் கொடுத்த வாளை நந்தினி வாங்கி கொண்டாள். அதை மார்போடு அணைத்து தழுவிக் கொண்டாள். பின்னர் அந்த சிறுவனையும் தூக்கி எடுத்து அவனையும் சேர்த்து மார்புடன் அணைத்து தழுவிக் கொண்டாள். அவளுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் பொழிந்தது. மற்றவர்கள் சற்று நேரம் இந்த காட்சியை பார்த்து கொண்டு திகைத்து நின்றார்கள். ரவிதாசன் முதலில் திகைப்பு நீங்க பெற்று கூறினான்,
1: தேவி, சக்கரவர்த்தி நம்முடைய கோரிக்கையை நன்றாக புரிந்து கொள்ளவில்லை. புரிந்து கொள்ளாமல் தங்களிடம் வாளை கொடுத்து விட்டார். மறுபடியும் விளக்கமாக சொல்லி
0: நந்தினி அவனை தடுத்து நிறுத்தினாள். தழுதழுத்த குரலில் கூறினாள்,
2: இல்லை ஐயா, இல்லை. சக்கரவர்த்தி நன்றாக புரிந்து கொண்டுதான் வாளை என்னிடம் கொடுத்தார். என் கண்ணீரை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம். வீரபாண்டிய சக்கரவர்த்தியின் படுகொலைக்கு பழிவாங்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்ததை நினைத்து களிப்பு மிகுதியினால் கண்ணீர் விடுகிறேன்.
1: தேவை, யோசித்து பாருங்கள். நாங்கள் இத்தனை பேர் ஆபத்துதவி படையினர் உயிரோடு இருக்கும்போது
0: என்று சோமன் சாம்பவன் தொடங்கியதை நந்தினி தடுத்து நிறுத்தினாள்.
2: யோசிக்க வேண்டியதே இல்லை. அந்த பொறுப்பு என்னுடையதுதான். உங்களுக்கும் வேலை இல்லாமல் போகவில்லை. உங்களில் பாதி பேர் சக்கரவர்த்தியை பத்திரமாக பஞ்சபாண்டவர் மலைக்கு கொண்டு போய் சேருங்கள். மற்றவர்கள் கடம்பூருக்கு வாருங்கள். சம்புவரையன் மாளிகைக்குள் வரக்கூடியவர்கள் வாருங்கள். மற்றவர்கள் வெளியில் சித்தமாக காத்திருங்கள். வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளுடன் காத்திருங்கள். காரியம் வெற்றிகரமாக முடிந்த பின் கூடுமானால் எல்லோரும் உயிருடன் தப்பித்துச் செல்ல வேண்டுமல்லவா என்றாள் நந்தினி.
0: ரவிதாசன் முன் வந்து,
1: அவனை ஒரு விஷயம் சொல்ல மறந்து போய்விட்டது, அதை சொல்ல அனுமதிக்க வேண்டும் என்றான்.
2: சொல்லுங்கள் ஐயா, சீக்கிரம் சொல்லுங்கள்.
0: பழுவேட்டரையர் கொள்ளிடக்கரையில் நடக்கும் காலாமுகர்களின் மகாசங்கத்துக்கு போயிருக்கிறார். அவர் திரும்பி வந்து விடுவதற்குள்ளே நான் அரண்மனை போய் சேர வேண்டும் என்றாள் நந்தினி.
1: நமது முதற் பகைவன் ஆதித்த கரிகாலன் கடம்பூர் சம்புவரையன் மாளிகைக்கு வந்து சேருவான் என்று சொன்னீர்கள் அல்லவா? அது அவ்வளவு நிச்சயமில்லை என்றான்.
2: எந்த காரணத்தை கொண்டு அவ்விதம் சொல்லுகிறீர்?
1: தகுந்த காரணத்தை கொண்டுதான் சொல்லுகிறேன். கடம்பூர் மாளிகைக்கு இக்காரணத்தை கொண்டு வர வேண்டாம் என்று ஆதித்த கரிகாலனுக்கு ஓலை போகிறது. பழையாறை இளைய பிராட்டியும் முதன் மந்திரி அனிருத்தரும் அவ்வாறு செய்தி அனுப்பியிருக்கின்றார்கள்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: ஏறத்தாழ் 2.5 மாசங்களுக்கு முன்னால இதே பள்ளிப்படை பக்கத்தில் நடந்த சதிக்கூட்ட நிகழ்ச்சி வேறு வகையில் இருந்தது நினைவிருது. ஆரம்பத்தில் ரவிதாசன் கும்பலின் பேச்சு தெளிவாக கேட்காததால ஆழ்வார்க்கடியான் அபாயத்தையும் பொருட்படுத்தாம அங்கிருந்து இறங்கி மருத மரத்தின் அடிப்பக்க குழிவில ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டான். இப்ப வந்தியத்தேவன் அந்த மாதிரி சாகசம் செய்வதாயில்லை, செய்யவும் முடியாது. பக்கத்திலேயே ஒருவனை காவலா வச்சிருந்தான் ரவிதாசன். அங்கிருந்து பார்க்கலாம்.

0: பேச்சு தெளிவாக கேட்காது. நந்தினி பல்லக்கில் வந்து இறங்கினது அவளையும் சற்று முன் தன்னை தேடி ஓடி வந்தவளையும் மாறி மாறி அந்த சிறு பிள்ளை பார்த்தது பேசினது கொல்லுப்பட்டறைக்கு வந்திருந்த வாள் சிம்மாசனம் ஏறினது வரிசையாக நின்றுகிட்டு இருந்த ரவிதாசனும் கூட்டாளிகளும் பரபரப்பு அடையிற மாதிரி நந்தினி பேசினது அந்த கத்தியின் உயரம் கூட இல்லாத குட்டி சக்கரவர்த்தி அதை தூக்க முடியாமல் தூக்கி நந்தினியிடம் கொடுத்தது அங்கிருந்த எல்லாருமே திகைச்சு போய் நின்றிருந்த போது ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் மறுப்பு சொல்கிற மாதிரி நந்தினியிடம் பேசினது. இத்தனையும் பொம்மலாட்டம்னு சொல்லப்படும் மரப்பாவை கூத்து போல நடந்தது வந்தியத்தேவனை பொறுத்தவரை. நேயர்களே, முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் குந்தவையிடம் உன் தமையன் ஆதித்த கரிகாலனை கடம்பூர் அரண்மனைக்கு அழைக்கும்படி அவள் சம்புவரையரை தூண்டியிருக்கிறாள். சம்புவரையர் மகள் ஒருத்தியையும் பழுவேட்டரையர் குமாரத்தி ஒருத்தியையும் கரிகாலனுக்கு மனம் செய்விப்பது பற்றி பேசி வருகிறாள். ராஜ்யத்தை இரண்டாக பிரித்து ராஜி செய்விக்கும் விஷயத்தையும் அங்கே முடிவு செய்ய போகிறாளாம். இவையெல்லாம் வெளிப்படையான பேச்சு. ஆனால் அவளுடைய அந்தரங்கத்தில் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாளோ அது யாருக்கும் தெரியாது. இப்படி சொல்லி கவலைப்பட்டாரல்லவா? இதுக்கு விடை அளிக்கிறது போல இருக்குது இந்த கூட்டத்தில் நந்தினி தந்த விளக்கம். நாக்க துண்டிப்பதிலும் உற்சவம் கொண்டாடி பலி கொடுப்பதிலும் முனைப்பாக இருந்து வர்ற அந்த மூர்கர்களுக்கு இந்த ராஜதந்திரத்தின் ஆற்றல் இப்போதான் விளங்குது. சரி, தாய் புலி தான் பெற்ற குட்டி புலியை பாதுகாப்பது போல பாதுகாத்து வந்த வாள் புலிக்குட்டியை காப்பாற்றவும் மேற்கொண்டிருந்த சபதத்தை நிறைவேற்றவும் நந்தினி கைக்கே திரும்பி வந்துடுச்சு. ஒரே வாரம்தான் முடிஞ்சிடும். என்ன இருந்தாலும் ஏமாற்றம்தான் ரவிதாசனுக்கும் ஏன் சோமன் சாம்பவனுக்கும் கூட. நந்தினியை திணற வைக்க ரவிதாசன் சொல்கிறான், நமது முதற் பகைவன் சம்புவரையர் மாளிகைக்கு வந்து சேருவது அத்துணை நிச்சயமில்லை.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்கள் இப்பொழுது திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் எம் எஸ் விஸ்வநாதன், கோவை சுந்தரராஜன் குரல்களில் ஒரு கொடியில் இரு மலர்கள் திரைப்பட பாடல்.

0: திரை இசை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஔர் சாதன் தேனா சாஹதா.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய்

0: இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,47,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காவல்துறையினருக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சர் மற்றும் முதலமைச்சரின் விருதுகள் இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவல்துறையின் சாகச நிகழ்ச்சிகளும் இதில் இடம்பெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தாவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்து வரும் கருத்துக்கள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள் முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. கோடியக்கரை அருகே நடுக்கடலில் 2 நாட்களாக தத்தளித்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 6 மீனவர்களை நாகை மீன்வளத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். நாட்டுப்படகு பழுதானதன் காரணமாக அந்த மீனவர்கள் நடுக்கடலில் சிக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மீனவ கிராமத்தை சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 6 மீனவர்கள் கடந்த 27ஆம் தேதி தங்கச்சிமடத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள்

0: நாகை மாவட்டம் கொடியக்கரைக்கு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது கடந்த 21ஆம் தேதி படகு இன்ஜின் பழுதானதால் 2 நாட்களாக கடலில் தத்தளித்தனர். இதில் அந்த பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டம் மக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சுந்தரவள்ளி என்ற விசைப்படகிற்கு தகவல் கொடுத்தனர். அவர்கள் மீன்வளத்துறையினருக்கு தகவல் கொடுத்ததின் பேரில் மீன்வளத்துறையினர் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவர் சொந்தமான விசைப்படகில் சென்று அவர்களுக்கு குடிநீர் உணவு வழங்கி மீட்டு நாகை மீன்பிடித்துறை முகத்திற்கு அழைத்து வந்தனர். நடுக்கடலில் தத்தளித்த 6 மீனவர்களும் பத்திரமாக கரைக்கு வந்து சேர்ந்ததை அடுத்து மீனவர்கள் படகினை பழுது பார்த்து சீர் ஏற்பாடுகளையும் செய்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி ஆடுகள் சந்தையில் இன்று 1 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனையாயின. மதுரை, திருச்சி, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் ஆடுகளை வாங்க குவிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் அருகே உள்ள செம்பட்டியில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டுச் சந்தையானது நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று ஆட்டுச் சந்தையானது களையெட்டியது. குலதெய்வ வழிபாட்டிற்காகவும் நேர்த்திக் கடனுக்காகவும் வெள்ளாடுகளை வாங்க பொதுமக்கள் திரளாக குவிந்தனர். திண்டுக்கல், மதுரை, திருச்சி, தேனி மாவட்டங்களிலிருந்து வந்த வியாபாரிகள் போட்டி போட்டு ஆடுகளையும் வாங்கிச் சென்றனர். எடைக்கேற்ப ஒரு ஆடு 10,000 ரூபாய் முதல் 15,000 வரை விற்பனையான நிலையில் ஒரே நாளில் 1 கோடிக்கும் அதிகமாக வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பாதை சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து வடக்கு கேரளா வரை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கட்டிடங்களை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்வாரத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோவையில் முன்னாள் படைவீரர் அலுவலகத்தில் மாநில அமைச்சர் திரு சரத்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தரிசன நேரம் குறைக்கப்படவில்லை என்று கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பிளிட்ஸ் டெஸ்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் பெற்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. கனடாவின் ஆன்டாரியோவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உன்னதி ஹூடா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் தேவிகா சிஹாகை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் வெற்றி பெற்று தன்வி சர்மாவும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். பிலிப்பைன்ஸ் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆலாப் மிஸ்ரா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் பிலிப்பைன்ஸின் கிளாரன்ஸ் வில்லஃபிளாரை வென்றார். இந்தியாவின் கின்பால் சோனா, ஆரியமான் டாண்டன், பிரணய் கட்டா ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான பதக்கங்களை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் வழங்கினார். மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கரூர் உள்ளிட்ட 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான தடையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. ஆசிய பிளிட்ஸ் டெஸ்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆகாஷ்வாணி நேரம் 6:40. நேர்களினை கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதலில் உயர்ந்த உள்ளம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டு போகுது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
2: நேர்கள் திரைக்கணம் கேட்கலாம். மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தர்மபுரி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் தண்டபாணி.
1: மத்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி கிராமப்புற மேம்பாட்டிற்காகவும் வாழ்வாதார பாதுகாப்பிற்காகவும் விபி கிராம் ஜி சட்டம் 2025 என்ற புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் தொடர்ச்சியாக ஜூலை மாதம் முதல் தேதி முதல் ஊரக பகுதிகளில் செயல்பாட்டுக்கு வரும் திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு பயன்கள் கிடைக்கும் என தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்புதிய திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 125 நாட்கள் சட்டப்பூர்வ வேலை வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. வேலை செய்வதற்கான ஊதியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாவிடில் அதற்கான தாமத ஊதிய இழப்பீடு சட்டப்படி வழங்கப்படும். விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் வேலை வழங்காத பட்சத்தில் பயனாளிகளுக்கு தகுந்த வேலையின்மை உதவித்தொகை வழங்க வழிவகை இச்சட்டத்தில் செய்யப்பட்டுள்ளது. நேரடி பயன் பரிமாற்றம் மற்றும் நிதி வெளிப்பாட்டு தன்மை 100% இடைத்தரகர்கள் இல்லாத பரிமாற்றமாக இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நிதி நேரடியாக கிராம ஊராட்சி கணக்குகளுக்கும் பயனாளிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுவதால் உள்ளாட்சி அமைப்புகள் கூடுதல் நிர்வாக தன்னாட்சியை பெறுகின்றன. வெறும் வேலைவாய்ப்பாக மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் நீண்ட காலம் நிலைத்து நிற்க

0: கூடிய நீடித்த வாழ்வாதார சொத்துக்களை உருவாக்குவதில் இத்திட்டம் கவனம் செலுத்துகிறது. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கடத்தூர் மற்றும் போ மல்லாபுரம் ஆகிய பேரூராட்சிகளின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருவதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அனைவரும் விடுபடாமல் முழுமையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என களப்பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுரை வழங்கினார். இப்பயிற்சியில் வீடு வீடாக சென்று டிஜிட்டல் முறையில் தரவுகளை சேகரிப்பது மற்றும் துல்லியமாக பதிவேற்றுவது குறித்து களப்பணியாளர்களுக்கு கணக்கெடுப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. இம்மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அலுவலர்களும் சிறப்பான முறையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியினை சிறப்பாக செயல்படுத்துமாறு மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் கேட்டுக்கொண்டார். மேலும் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், மாணவர்கள் விளையாட்டு, கல்வி, வாசிப்பு உள்ளிட்டவைகள் மீது ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும், போதைப் பொருள்களுக்கு எதிரான மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
1: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் எது தெரியுமா? அது போதைப் பொருள் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, விதை நெல் சிதைந்து போனால் அடுத்த போகத்திற்கு அறுவடை கிடையாது. அதே மாதிரிதான் இன்றைய தலைமுறை போதையில் அழிந்தால் இந்த நாட்டுக்கு எதிர்காலமே கிடையாது. நோ டு ட்ரக்ஸ் சொல்லி பழகுங்க. உங்க கவனத்தை விளையாட்டு, கலை, வாசிப்புன்னு பயனுள்ள வழிகளில் திருப்புங்க. நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை மூலமா போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வாரந்தோறும் தீவிரமா இப்ப நடந்துகிட்டு வருது. கடைகள் மற்றும் வீடுகளில் யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தா மட்டும்தான் போதையில்லா ஆரோக்கியமான வலிமையான தர்மபுரியை நம்மளால உருவாக்க முடியும்.
0: தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்கும் பணிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் பைரநாயக்கன்பட்டி ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வின் போது பிரதான குடிநீர் விநியோகிக்கும் குழாயில் இருந்து சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டிருந்த ஒரு தனிநபர் குடிநீர் இணைப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த சட்டவிரோத இணைப்பு துண்டிக்கப்பட்டு வெங்கடாபுரம் மற்றும் நாகமரத்து பள்ளம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு வடிவமைக்கப்பட்ட அளவில் குடிநீர் சீராக வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களின் கவனத்திற்காக சில விளக்கங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விடுக்கப்பட்டுள்ளது. பிரதான குடிநீர் குழாய்களில் சட்டவிரோதமாக இணைப்பு எடுப்பது சட்டப்படி குற்றமாகும். இது போன்ற செயல்கள் காரணமாக பிற பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கல் பாதிக்கப்படுவதுடன் பொதுமக்களுக்கு கடுமையான சிரமம் ஏற்படுகிறது. இனி அனைத்து ஊராட்சிகளிலும் திடீர் ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். சட்டவிரோத குடிநீர் இணைப்பு எடுப்போர் மீது குடிநீர் இணைப்பு துண்டிப்பு அபராதம் மற்றும் நடைமுறையில் உள்ள விதிகளின்படி சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது.
2: தர்மபுரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் தண்டபாணி. தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 5,070 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 1 மெகாவாட்டிற்கு 1 கோடி ரூபாய் என்ற அடிப்படையில் நிதி உதவி

0: வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 84,084 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டத்தில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எரிபொருள் இறக்குமதியை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். தொழில்துறை, அரசு மற்றும் தொழிலாளர்களுக்கிடையே நல்லிணக்கம் நிலவுவது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தொழிலாளர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளை தேசிய இயக்கமாக மத்திய அரசு உருவாக்கியுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அடல் புதுமை இயக்கம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், ஐநாவின் அமைதி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் இந்தியா ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். ஐநா அமைதிப்படையில் இந்தியாவின் சார்பில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றுவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நீதித்துறையின் செயல்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காக 53,57,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், நீதிபதிகளுக்கு உதவும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான மென்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பரீட்சார்த்த அடிப்படையில் இந்த மென்பொருள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அர்ஜுன்ராம் மெஹ்வால் கூறினார். மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். தானே மாவட்டத்திற்குட்பட்ட பிவாண்டியில் உள்ள பழமையான இந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததாகவும் இடிபாடுகளுக்கு இடையே 3 பேர் சிக்கியுள்ளதாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடுயின்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்

0: அவர்களுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு கியானேஷ்குமார் கூறினார். மேற்குவங்கத்தில் தீவிரவாதி என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறப்பு அதிரடி படையினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பர்தமான் பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடமிருந்து முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அமராவதியில் இதனை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு விவேக் யாதவ், கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இந்த பணிகளின் போது பல்வேறு காரணங்களுக்காக வாக்காளர் பட்டியலில் இருந்து 45 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நீக்கப்பட்டவர்கள் உரிய காரணங்களுடன் பெயர்களை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் இறுதி வரை உள்ளதாகவும் திரு விவேக் யாதவ் தெரிவித்தார். குஜராத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிவாரண ஆணையர் திரு கௌரங் மக்வானா கூறியுள்ளார். காந்தி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 13 மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த மாவட்டங்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கென 50 சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்களும் மாநில பேரிடர் மீட்புப் படையின் 30 குழுக்களும் அம்மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரங் மக்வானா கூறினார். ஒடிஷாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கென உயர்நிலை குழு கூட்டம் அம்மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் இன்று புவனேஸ்வரில் நடைபெற்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகளை இயல்பு நிலை திரும்பும் வரை நீட்டிப்பது என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் 15,000 மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சில பகுதிகளில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சப்தாரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமைதி திரும்ப பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபோரியை வென்றார். ஜூடோ பிரிவில் அஸ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணைச் செய்திகள். வேளாண் ஆலோசனைகள். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் பாக்டீரியா இலைக்கருகள் நோயின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: இலைகளின் மேற்பரப்பில் வெள்ளை நிற கோடுகள் காணப்படும். நோயின் தீவிரம் அதிகமாகும் போது கோடுகள் பழுப்பு நிறமாக மாறி காய்ந்துவிடும். இதை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு காப்பர் ஹைட்ராக்சைடு 300 கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நடவு வயலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் தயாமிதாக்ஷிம் 40 கிராம் அல்லது அசாடிராக்டின் 400 மில்லி ஏக்கருக்கு என்ற அளவில் தெளிக்க வேண்டும். தற்போது நெற்பயிரில் இலை சுருட்டுப்புழு தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்ஃபான் 400 மில்லி அதாவது கார்ட் ஆஃப் ஹைட்ரோக்ளோரைடு 600 கிராம் ஏக்கருக்கு என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்க வேண்டும். நிலக்கடலை விதைகளை 1 கிலோ விதைக்கு 400 கிராம் வீதம் ட்ரைகோடெர்மா என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். நிலக்கடலை பயிர் செய்ய இருக்கும் விவசாயிகள்

பேரழுகல் நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்த கார்பன்டசிம் 2 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்யுங்கள். அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் அல்லது பேசிலா சப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ விதைக்கு என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து பயிரிடலாம். தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிகளவு பரவும்போது என்கார்சிய ஒட்டுண்ணிகள், காக்சினலிட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சிய ஒட்டுண்ணிகள் அதிகளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40 முதல் 70% அளவிற்கு குறைக்கின்றது. அதிக பாதிப்பின் போது 1 லிட்டர் நீருக்கு வேப்பெண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்க வேண்டும். மாம்பழங்களை அறுவடை செய்யும்போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் 2 மில்லி சேர்த்து பயன்படுத்தலாம். பண்ணையாளர்கள் கவனத்திற்கு: புறக்கடையில் கோழி வளர்க்கலாம். வீட்டிற்கு தேவையான இறைச்சி மற்றும் முட்டைகள் கிடைக்கின்றன. குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் பெற இயலும். மகளிருக்கு ஏற்ற சுய வேலைவாய்ப்பு தொழில் இது. மேம்படுத்தப்பட்ட இனங்களான ரோபோ வெள்ளை, கிரிராஜா, வனராஜா, கிராமப்பிரியா, ராமலட்சுமி ஆகிய கோழி இனங்களை வளர்க்கலாம். நாட்டு இனங்களான கொண்டை கோழி, சண்டை கோழி, கழுகு கோழி, கருங்கால் கோழி ஆகிய இனங்களையும் வளர்க்கலாம். பெட்டைக்கோழிகள் 25 முதல் 30 வார வயதில் முட்டையிட ஆரம்பிக்கும். நாட்டு இனங்கள் 1 வருடத்திற்கு 60 முதல் 120 முட்டைகள் வரை இடும். மேம்படுத்தப்பட்ட இனங்கள் 1 வருடத்திற்கு 130 முதல் 180 முட்டைகள் வரை இடும். தீவனமாக உடைத்த அரிசி, கம்பு, சோளம், கேழ்வரகு, மக்காச்சோளம், புழுப்பூச்சிகள், கரையான்கள் போன்றவற்றை பயன்படுத்தலாம். கோழிகளில் ஏற்படும் வெள்ளை கழிச்சல் நோய்க்கு எதிராக 8 மற்றும் 16 வார வயதில் ராணிக்கெட் தடுப்பூசியை போடுதல் அவசியம். புறக்கடை கோழி வளர்ப்பு பற்றி இன்னும் விவரங்கள் வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாம். இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள்: குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும். 14 நாட்கள் வயதுடைய நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தலாம். 1 குத்துக்கு 1 நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர் மறைய நீர் கட்டுதல் அவசியம். கோணோவீடர் மூலம் களை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணோவீடரை பயன்படுத்தலாம். இலை வண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். 1 ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். பண்ணைச் செய்திகள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:30.

0: என்ன மருதாணி, களத்து மேட்ல வேலையா இன்னைக்கு? ஆளு எதிரில வர்றது கூட தெரியாம வேலைகளை மும்முரமா பாத்துட்டு இருக்க.
1: ஆமா பொன்னி, வாப்பிள்ள
2: களத்து மேட்ல குவிச்சு வச்சிருக்க நெல் எல்லாத்தையும் சாக்கு முட்டையில கட்டி மில்லுக்கு கொண்டு போனோம். மாரி அண்ணன் கிட்ட டிராக்டர் கொண்டு வர சொன்னாரு என் மச்சான், ஆனா அண்ணன் இன்னும் வரல, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.
0: அப்படியா பிள்ள?
1: ஆமா பொன்னி,

0: உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா?
1: ஏன் புள்ள கேக்குற?
0: அது ஒன்றும் இல்லை பட்டக்கா, அவங்க வீட்டில் ஏதோ விசேஷமா மல்லிகைப்பூவும் கனகாமரமும் கேட்டிருந்தாங்க. நானும் தோட்டத்துல இருந்து பூக்களை பறிச்சு கொண்டு வந்துட்டேன். அதை பையில வச்சிருக்கேன் புள்ள, கொஞ்சம் கட்டி கூட.
1: அட அவ்வளவுதானே, குடுமர் தானே, இப்பவே சத்த நேரத்தில் கட்டி கொடுத்துறேன்.
0: இரு பொண்ணி, நான் போய் பூக்களை கொண்டாற.
1: ஆஹா, என்ன அழகா இருக்கு இந்த இடம். இந்த பிள்ளை மருதாணி அவங்க தோட்டத்தை எம்புட்டு அழகாக பராமரிக்குது பாரு.
0: என்ன பொண்ணி, கண்ணி இமைக்காம செடி கொடிகளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கியா?
1: ஆமா பிள்ளை, ரசிக்கிறது மட்டும் இல்லாம யோசனையும் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன யோசனை? அத எனக்கும் சொல்ல.
1: அது என்னன்னா, உங்களால மட்டும் எப்படி இந்த உழவு வேலைகளை சிறப்பா செய்ய முடியுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் சொல்றேன்னா, உங்க தோட்டத்துல நெல்லுல ஆரம்பிச்சு வாழை, கரும்பு, காய்கறி, பூக்கள்னு இப்படி பல விதமான பயிர்களை சாகுபடி செய்றீங்கல்ல, அதான் ஆச்சரியமா இருக்கு.
0: ஆமா பிள்ள, ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்தான் இது. அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்க கூடிய உன்னதமான தொழில் தான் உழவு தொழில். அதை நாம செய்யறோம்னு நினைக்கும் போது எப்பவும் உழைப்பும் நம்பிக்கையும் கூடவே இருக்கும். அதனாலதான் எங்களால விவசாய வேலைகளை திறம்பட செய்ய முடியுது.
1: ஆமா ஆமா, சரியா சொன்னப்ல மருதாணி. நான் கூட எங்க கிட்ட இருக்கிற நிலத்துல உங்களை போலவே ஏதாவது பயிர் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
0: நல்ல விஷயம் பொன்னி. ஆனா அதுக்கு முன்னாடி விவசாயம் சம்பந்தமான சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி உழவு வேலைகளை ஆரம்பிச்சா அதிக மகசூல் எடுக்கலாம்.
1: நீ சொல்றது சரிதான், ஆனா எப்படி விவசாயம் சம்பந்தமான விவரங்களை தெரிஞ்சுக்கிறது?
0: அப்படி கேளு. இப்ப நம்ம ஊர்ல விவசாய கூட்டம் நடக்க போகுது. அந்த கூட்டத்துல நமக்கு பயனளிக்க கூடிய விவரங்களை சொல்ல போறாங்க. வாப்புள்ள, அங்க போய் விவரங்களை கேட்போம்.
1: அது சரி புள்ள, நீ எப்படி வருவ? நெல் மூட்டைகள் எல்லாம் வண்டியில அனுப்பணும்ல?
0: ஆமா பொன்னி. அட அங்க பாரு, என் மச்சான் வந்துகிட்டு இருக்காரு. சத்த இருப்புள்ள, ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அவரு அந்த வேலைகளை பார்த்துப்பாரு.
1: சரி மருதாணி, சொல்லிட்டு வா. நான் அதுக்குள்ள கட்டி வச்ச பூக்கள் எல்லாத்தையும் இந்த பையில போட்டு கொண்டு வரேன்.
0: நல்ல நேரத்துக்கு ஞாபகப்படுத்தினேன். நாம கூட்டம் முடிஞ்சு வரும்போது பட்டாக்காவை பார்த்து இந்த பூக்களை கொடுத்துட்டு வந்துருவோம்.
1: சரி பிள்ள.
0: இங்க பாரு பிள்ள, விவரம் கேட்க எம்பிட்டு பேர் வந்திருக்காங்கன்னு.
1: ஆமா, இப்ப யார் வந்து என்ன விவரம் சொல்ல போறாங்க?
0: இருப்புள்ள, அந்த பலகையில எழுதியிருக்கு, என்னன்னு படிக்கிறேன். சாகுபடி அனுபவங்களை பத்தி திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டு தெரிஞ்சுக்க புள்ள.
2: இப்போ விவசாயத்துல என்னென்ன எல்லாம் பயிர் சாகுபடி பண்றீங்க?
3: கரும்பு, நெல், வாழை சாகுபடி செய்கிறேன் சார்.
2: கரும்பு சாகுபடி பற்றி சொல்லுங்களேன், எப்படி பண்ணுறீங்க, எந்த பட்டத்தில் செய்வீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
3: கரும்பு சாகுபடி பற்றி சொல்லணும்னா சார், மூணு பட்டம் வருங்க சார், முன்பட்டம், நடுப்பட்டம், கடைப்பட்டம்னு சொல்லிட்டு. இது முன்பட்டத்தில் கரும்பு செஞ்சால் நல்லா இருக்கும் சார். முன்பட்டம் வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த பட்டம் முன்பட்டம் சார். அதில் தான் செஞ்சால் கரும்பு நல்லா வளர்ச்சி இருக்கும். அதே போல் நமக்கு அந்த வெட்டும் போது நமக்கு வெட்டு உத்தர் வேண்டது சொல்லும் போது அது முன்னாடி வரும். நமக்கு ஆள் கூலியும் கொஞ்சம் குறையும் முன்னாடி வெட்டும் போது. அது போல் முன்பட்டத்தில் கரும்பு செஞ்சால் நல்லா இருக்கும் சார்.
2: கரும்பு சாகுபடிக்கு இந்த நிலம்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்க?
3: நிலத்தை வந்து முதல்ல என்ன பண்ணேன் சார், முதல்ல நல்லா வந்து உழவு ஓட்டினேன் சார். ஒரு 10 சால் நல்லா உழவு ஓட்டிட்டு மாட்டு தொழுவுற இருந்து ஒரு 10 ட்ரெய்லர் 10 டிராக்டர் ட்ரெய்லர்னு சொல்லும் போது ஏறக்குறைய ஒரு 30 டன் வரும் சார். 30 டன் எரு தொழுவுறோம். தொழுவுறம் ஓட்ட முடியாத தொழுவுறம் கிடைக்கலன்னா நம்ம பசுந்தாள் உரம், தக்கப்பூண்டு, ஜனப்பாவூரி, அது போல் அதை விதைச்சி 60 நாள் 70 நாள் பொறுத்து அப்படியே மடக்கி விழுந்துட்டா அது நல்லா உரமாகிடும் சார். அப்புறம் தான் நிலத்தை தயார் செஞ்சு கரும்பு வைக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக்கணும்.
2: கரும்புக்கு நான் பார்லாம் போடுவீங்க இல்லைங்களா?
3: ஆமாம் சார், பார் போடுவோம். முன்னாடி வந்து 2.5 அடி பார் போட்டிருந்து சார், 2.5 அடி 3 அடி போட்டிருந்தோம். அப்போ வந்து உழவு மாடு, ஏர் மாடு வந்து வில்லேஜில் இருந்து சார், ஒரு வில்லேஜ்லேயும் ஒரு 10 ஏர் மாடு இருக்கும் உழவு மாடு. இப்போ வந்து உழவு மாடெல்லாம் குறைஞ்சிடுச்சு சார். அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் இந்த பவர் ட்ரில்லர் வச்சு உழவு ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் சார். அப்போ ஓட்டும்போது ஒரு 3.5 அடி 4 அடி வச்சோம். அதுக்கப்புறம் நாள் போக்கில் பவர் ட்ரில்லர் ஓட்டுறதுக்கு ஆள் கிடைக்காது போயிட்டு இப்போ மினி டிராக்டர் தான் சார் வாங்கி நாங்கள் கரும்புலாம் உழவு ஓட்டுறோம். அதனால் மினி டிராக்டர் ஓட்டும் போது 4.5 அடி 5 அடி

0: அகலத்துக்கு வைக்கிறோம் சார். அது வைக்கும் போது மினி டிராக்டர் ஓட்டுறோம். மினி டிராக்டர்லேயே இயந்திர மயமாக்கல்ல வந்து மினி டிராக்டர்ல பார்த்தீங்கன்னா அதுலேயே உழவு ஓட்டுறோம், அதுலேயே மண் அணிச்சிடுறோம், அதுலேயே வந்து சோளம் உரிக்கிறதுக்கூட அதில் சோளம் உரிக்கிற இயந்திரம் வச்சுருக்கோம் நாங்கள். அதுலேயே அந்த சோளம் உரிக்கிறத மாட்டி சோளையை உரிச்சிடுறோம். அதனால் அங்கே பெரும்பாலும் விவசாய ஆட்களை தேட வேண்டிய அவசியம் இல்லாத இருக்குது சார் எங்களுக்கு. அதே போல் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா விவசாய ஆட்கள் நிறைய பற்றாக்குறை, ரொம்ப ஆள் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தாலும் எல்லாமே இந்த இயந்திரமயமாக்கலில் நாங்கள் இந்த டிராக்டர் மினி டிராக்டர் வச்சு எல்லாத்தையும் வேலையை முடிக்கிறோம்.
1: கரும்பில் என்ன ரகம் தேர்வு செய்கிறீங்க, அந்த கரணையெல்லாம் எப்படி பார்த்து தேர்வு செய்கிறீங்க?
0: விதைக்கரணை வந்துன்னு சொல்லும்போது சார், விதைக்கரணை வந்து எங்கள் சுகர் மில்லிலையும் திருத்தணி கோஆப்ரேட்டிவ் திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை வந்து திருவள்ளங்காட்டில் இங்கே வருது சார். அவங்க பரிந்துரையின் பேரில் என்னென்ன ரகத்தை பயிர் செய்கிறாங்களோ, ஏன்னா அவங்க தான் சர்க்கரை கட்டுமானம் அதிகமாக வர ரகங்களையும் நல்ல வளர்ச்சி பூச்சி நோய் தாங்கி வளர்க்கக்கூடிய ரகங்களையும் அவங்க பரிந்துரை பண்ணுறாங்க, அந்த ரகத்தை வைக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ தற்சமயத்துக்கு நிறைய ரகம் பழைய ரகம்லாம் வச்சு அதெல்லாம் மாறிட்டு வந்துருச்சு. இப்போ தற்சமயத்துக்கு வந்து V46 ஒரு ரகம், புது ரகம் பிரீடர் சீடு கொடுத்தாங்க கோயம்புத்தூர்லேருந்து 18009 புன்னகைன்ட்டு புதுசாக பிரேட் ரெசிட் கோயம்புத்தூர்லேருந்து கொடுத்துருக்காங்க, அதை வச்சுருக்கோம் நாங்கள். அதே போல் கடலூர்லேருந்து COC 1333 சொல்கிற ஒரு வெரைட்டி கொடுத்துருக்காங்க சார், அதையும் இப்போ வச்சுருக்கோம். இந்த புது வெரைட்டி ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கோம், பழைய வெரைட்டி V46 இருக்குது சார்.
1: இந்த கரணையெல்லாம் ஒரு தரமான கரணையாக நம்ம வந்து நடணும் இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி பார்த்து எப்படி நடுறீங்க, எவ்வளோ இடைவெளியெலாம் விட்டு நடுறீங்க?
0: அதான் சார், தரமான கரணை வந்து அவங்க கேன் அசிஸ்டன்ட் இருப்பாங்க, சிஓ அவங்களும் வருவாங்க, நாங்களும் தோட்டத்தை பார்ப்போம். எங்ககிட்டயே விதையை உற்பத்தி பண்ணோம்னா நாங்களும் அந்த விதையை பார்ப்போம், இல்லைனா வெளியிருந்து வாங்கும்போது அதில் நோய் தாக்குதல் இருக்குதா அதில் பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னு பார்ப்போம். பெரும்பாலும் பூச்சி தாக்குதல் இருந்தால் அதனால் ஒன்றும் பாதிப்பு கிடையாது, நோய் தாக்குதல் இருந்தால் அந்த கரும்பை விதைக்கு எடுக்க மாட்டோம். அதே போல் விதையில வந்து சிக்கன செலவினங்களை குறைக்கணும்னா என்ன பண்ணுன்னா இருபரு கரணை வச்சுருந்தேன் சார் முன்னாடியெல்லாம், இப்போ வந்து ஒரு பரு கரணை வைக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு ஏக்கருக்கு 4 டன் கரும்பு வைக்கிறது, 2 டன் 1.5 டன் 2 கரும்பு இருந்தாலும் போதுமான தான் இருக்குது. அதனால் அது போல் வந்து விதையை தேர்ந்தெடுத்து நல்ல விதையாகவும் அவங்க சுகர் மில் கூட்டுறவு சர்க்கரை அவங்க பரிந்துரைப்பையும் அது போல் விதையை வைக்கிறேன் சார்.
1: இடைவெளியெலாம் எவ்வளோ விட்டு நடுறீங்க?
0: 4.5 இல்லை 5 அடியில் வைக்கும்போது ஒத்தரோவில் கரும்பு வைக்கணும் சார்.
1: நீர்ப்பாசனம்லாம் எப்படிங்க?
0: நீர்ப்பாசனம் வெயில் காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தண்ணி பாசம் சார், 7 நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ச்ச வேண்டியது வரும். மழை காலத்தில் ஈரப்பாதம் நிலத்தினோட மண்ணினோட ஈரப்பாதம் பார்த்து அது தகுந்த மாதிரியாக நீர் பாய்ச்சலாம் சார்.
1: நேரடியாக பாய்ச்சிருவீங்க?
0: ஆ, நேரடியாக தான் நாங்கள் பாய்ச்சிரோம் சார் நீர்.
1: களை மேலாண்மையெல்லாம் எப்படி செய்றீங்க?
0: களையின் மேலாண்மை இப்போ விதை நம்ம விதைக்காரனை நடவு செஞ்சதே 3வது நாள் அந்த ஈரத்து மேலேயே வந்து அட்ராசின் அடிக்கிறேன் சார். அட்ராசின் அட்ரடப் அந்த கெமிக்கல் அடிக்கும்போது எல்லா பில்லு கட்டுப்படுது சார். அந்த அதுவும் 2 மாதத்துக்கு பில்லே வராது சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பில்லு செடி எதனா வந்துச்சுன்னா அதுக்கு வந்து 240 சோடியம் சால்ட்னு சொல்லிட்டு அதுவும் மெட்ரிபுசின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டும் காம்பினேஷன் போட்டு அடிப்போம் சார். 1:2 அது போல் அடிப்போம் சார். மெட்ரிபுசின் 500 கிராம்ஸ்னா 240 சோடியம் சல்ஃபேட் 1 kg இதை போட்டு 10 டேங்க் அடிப்போம் சார். அடித்தோம்னா திரும்ப ஒரு 2 மாதத்துக்கு நல்ல களை கட்டுப்பாடு நல்லா இருக்கும் சார்.
1: அறுவடையெல்லாம் எப்போ எப்படி பார்த்து அறுவடை செய்வீங்க?
0: அறுவடை வந்து 10 மாதம் 11 மாதத்துக்கு வெட்டு உத்தரவு கொடுப்பாங்க சார் மில்லில். அது போல் கொடுக்கும்போது வெட்டால் தான் வெட்டிட்டு வந்தேன் சார். வெட்டால் இப்போ வெட்டால் கிடைக்காத பட்சத்தில் வந்து மிஷினில் அறுவடை பண்ணுறேன் சார். அந்த மிஷினுக்காக தான் 4 அடி 5 அடி 1 ரூபா வைக்கிறது. 1 ரூபா வச்சா தான் சார் மிஷின் கட் பண்ணும், 2 ரூபா வச்சா கட் பண்ணாது. கரும்பு அறுவடை மிஷின்லேயே அதிலே அறுவடை பண்ணிடுறேன் சார். அது கொஞ்சம் வேலையும் ஈஸியாக முடியுது. இப்போ 1 ஏக்கர் வெட்டினேன்னா 1 ஏக்கர் 50 டன் ஆகணும்னா வேலையாட்கள் கூலி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அது எப்படியும் 4-5 நாள் வெட்டுவாங்க சார். மிஷினானா 2-3 மணி நேரத்தில் வெட்டிடும் சார். 3 மணி நேரத்தில் 50 டன் வெட்டிடும். அப்போ நமக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும் சார்.
1: 1 ஏக்கருக்கு வருமானம்ங்கிறது எந்த அளவுக்கு வருங்க? செலவு போக
0: 50 டன் நமக்கு வந்ததுன்னா இந்த காட்டு பண்ணி பாதிப்பு அதிகமாக இருக்குது சார் எங்களுக்கு. அந்த காட்டு பண்ணி பாதிப்பு இல்லைன்னா எங்களுக்கு 50-60 டன் வரும். இப்போ அது காட்டு பண்ணி பாதிப்பு இருக்கிறதுனால 40-50 டன் வருது சார். 40 டன் ஆவரேஜ் போட்டதுனாலும் இன்னைக்கு வந்து 3000 சில்லறை கொடுக்குறாங்க சார். அப்படி பார்த்தாலும் செலவு போக 50,000 ரூபாய் மிச்சமாகும் சார்.
1: கரும்பில் மருதாம்பு கரும்புலாம் விடுவீங்களா?
0: கண்டிப்பாக மருதாம்பு விடுறோம் சார். மருதாம்பு விட்டால் தான் எங்களுக்கு விவசாயங்களுக்கு கொஞ்சம் வாழ்வாதாரம் மேம்படும் சார். ஏன்னா நடவு செய்யும் போது செலவு நீங்கள் அதிகம் சார். செலவின அதிகம் விதை செலவு, அது காப்பாற்றுற செலவு எல்லாமே. அதே மருதாம்பு பார்த்தீங்கன்னா அந்த விதை செலவு இல்லை. அதில் கரும்பு நல்லா வளர்ச்சி இருக்கும், தூர் நிறையா வரும். அதனால் அடுத்த மருதாம்புக்கு ஈல்டு வரதுக்கு நல்லாயிருக்கும். மருதாம்பு முடிஞ்ச வரலையும் நாங்கள் 10 மருதாம்பு கூட வச்சுருக்கோம் சார். மருதாம்பில் செலவு கம்மியானு சொல்லும்போது கூடுதல் லாபம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது சார்.
1: அந்த மருதாம்பு கரும்பு விட்டோம்னாக்கா அது எவ்வளோ நாளில் அந்த வளர்ச்சி நிலைக்கு வருங்க?
0: ஆமாம் சார், வளர்ச்சி நிலை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விதைக்கரணை போடும்போது 1 மாதம் ஆகும் சார் கரும்பு. அது முளைச்சி வெளியே வர்றதுக்கே 4-5 இலை விடுறதுக்கு. அதே நீங்கள் அது மருதாம்புனா உடனே வளருது. 1 மாதத்துக்குலாம் நல்லா கரும்பே ஒரு 1 அடி 2 அடி உயரத்துக்கு கரும்பே வளருது சார். நல்லா வேகமாக வளரும்.

0: அதனால் அது வந்து செலவு குறைவு இல்லைங்களா?
1: செலவு குறைவு.
0: இப்போ கரும்பு சாகுபடியில் வேற என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க?
1: கரும்பு சாகுபடியில் வருங்காலத்தில் வந்து வேலையாட்கள் பற்றாக்குறையால் கண்டிப்பாக நம்ம எல்லாமே இயந்திரமயமாக்கலுக்கு போயிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம அந்த டிராக்டர் வச்சு அதிலே உழவு ஓட்டலாம் செய்யலாம், அதிலே மண் அணைச்சிடலாம், அதிலே சோள உரிச்சிடலாம், வெட்டுக்கு நம்ம மிஷின் இருக்கு, அது போல பண்ணலாம். கரும்புல முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் ஊட்டச்சத்து தொழில்நுட்பம். 5 மாசத்துக்கு முன்னாடி திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலயம் திருவூர் கேவிகேவும் இணைந்து இங்க வந்து கூட்டத்தை நடத்தினாங்க சார். கரும்பு மேலாண்மை, கரும்பு நுண்ணூட்டு சத்து மேலாண்மை, கரும்பு உரம் மேலாண்மை, கரும்பு டெக்னாலஜிஸ் நியூ டெக்னாலஜி புதிய தொழில்நுட்பங்கள்லாம் சரி கிளாஸ் எடுத்தாங்க சார். அப்போ இந்த பூஸ்டர் பற்றி சொன்னாங்க சார். நம்ம கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் கரும்பு பூஸ்டர் தயார் பண்ணுறாங்க, அதை அடிங்கன்னு சொன்னாங்க சார். எங்கள் கரும்பு பார்த்தீங்கன்னா ஒரு 3வது 4வது மாதத்தில் வெளிர் மஞ்சளாக நிறமாக ஒரு மாதிரி, அது என்ன நோயா என்னன்னு தெரியாது சார். அது கடைசியில் பார்த்து அப்புறம் இந்த பூஸ்டர் கொடுத்த பிறகு அவங்க அடிக்க சொன்னாங்க சார். பூஸ்டர் வந்து கரும்பு வைத்தியத்தில் இருந்து முதல்ல வந்து 45வது நாள் 1.5 கிலோ பூஸ்டர் கரும்பு பூஸ்டர், அப்போதான் 60வது நாள் 1.5 கிலோ பூஸ்டர், 75வது நாள் 2 கிலோ பூஸ்டர். இது போல 3 முறை பூஸ்டர் அடிக்க சொல்கிறாங்க கரும்புக்கு. அந்த போல் நான் பூஸ்டர் வாங்கி கோயம்புத்தூர்லேருந்து வர வச்சு வாங்கி நான் அடித்தேன் சார். அதே போல் 45 நாள் 60வது நாள் 75வது நாள் அடித்தேன் சார். அந்த நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறைய அந்த வெளிர் மஞ்சள் தெரியறது, கரும்பில் ஒரு மாதிரி இலை ஒரு மாதிரியாக தெரியும், அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். இப்போ நல்லா செழுமையாக பசுமையாக நல்லா இருக்குது சார் என் கரும்பு.
0: சரிங்க, இப்போ கரும்பு தவிர நெல் சாகுபடி செய்கிறதா சொன்னீங்க இல்லைங்களா? அந்த நெல் சாகுபடி எப்படி செய்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: கயனியை ரெடி பண்ணிட்டு நெல் நடவு நடுறோம். 25 நாள் 30 நாளில் நெல் நடவு நடுறோம் சார். மிஷினில் விடும்போது மிஷின் நடுவு நடுறோம், இயந்திர நடுவு, இல்லைன்னா ஆளை வச்சு நடுறோம். அதே போல் அதுங்களும் மெயின்டைன் பண்ணும்போது பூச்சி வந்ததுன்னா பூச்சி மருந்து அடிக்கிறோம் சார். ஒட்டுண்ணி கட்டலாம், இல்லைன்னா பூச்சி மருந்து அடிக்கலாம். களை நிர்வாகம், களை கொல்லிங் இருக்குது. களை கொல்லி எடுக்கலைன்னா ஆளை வச்சு களை எடுத்துக்கிறோம் சார். அது போல் பண்ணுறோம். பூச்சி இருந்தால் பூச்சி மருந்து அடிக்கிறோம். அதுக்கப்புறம் அறுவடை பார்க்கும்போது மிஷின் அறுவடை தான் சார். இப்போ லேபர்ன்றது அறுவடையே கிடையாது, மிஷின் அறுவடை பண்ணுறோம் சார். அதுவும் நல்லா இருக்குது சார் நெல் அறுவடை. அதுவும் புது ரகங்கள்லாம் வந்துருக்கு, புது ரகம் போடுறோம் நல்லாவே. இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு நல்லாவே இருக்குது சார் நெல் ரேட்.
0: என்ன ரகங்கள்லாம் பயன்படுத்துகிறீங்க?
1: இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆந்திரா ரகம் தான் சார். பிபிடி 5204 பாப்பட்லான்னு சொல்லிட்டு அந்த ரகம் சார். அப்புறம் வந்து MUT 1290 அந்த ரகத்தை யூஸ் பண்ணுறேன் சார். அப்புறம் 1638 1638 ஒரு நெல் ரகம். அப்புறம் மகேந்திரா 606 அது போல் நெல் ரகம் யூஸ் பண்ணுறேன் சார். நம்ம தமிழ்நாடு ரகம் பார்த்தா சில ரகம் அது ADT 45 ADT 54 அந்த ரகம் யூஸ் பண்ணுறேன் சார். அப்புறம் பார்த்தா நம்ம திருவூர் குப்பம் கேவிகே பாம்பு TKM 13 அந்த ரகத்தையும் பயிர் சாகுபடி செய்கிறேன் சார்.
0: இப்போது நெல் பயிர் நடவுலாம் எப்படி, மிஷின் நடவுதாங்களா?
1: மிஷின் நடவு நடுறேன் சார். மிஷின் நடவு நடுறோம், ஆளை வச்சு நடுறேன் சார்.
0: அந்த நாற்றுலாம் ஒத்த நாத்தா இல்லை எப்படி, குத்தா நடுவீங்களா?
1: குத்தா தான் நட்டுருந்தேன் சார். லோக்கல் லேபர்னா குத்தா நடுவாங்க. இப்போ வந்து மிஷின் நடும்போது அது கரெக்டாக மிஷின் எண்ணிக்கையோட நடும். இப்போ இப்போ நடுறது பார்த்தீங்கன்னா வடநாட்டுக்காரங்க தான் நிறைய பேர் வராங்க நடுவுக்கு. அவங்க வந்து கரெக்டாக எண்ணி தான் சார் வைக்கிறாங்க. 4 நாள் தான் வைக்கிறாங்க, மிஷின் நடுற முறையாக நடுறாங்க அவங்க. அதே போல் லைனும் ரோரோவாக நடுறாங்க அவங்க. நல்லா தான் இருந்தது நடுவு.
0: இல்லை நீர்ப்பாசனம்லாம் எப்படிங்க?
1: நீர்ப்பாசனம் அதான் சார், நாங்கள் மானாவாரியும் அந்த இது பயிர் செய்யறதில்லை, இரவை பயிர் தான் எங்களுது. நீர்ப்பாய்ச்சின தண்ணி பாய்ச்சி தான் நான் சேடை ஓட்டி நடவு நடுறேன் சார். வாட்டர் எங்கள் வில்லேஜில் வாட்டர் நல்லா சர்ப்ளஸாக இருக்குது சார்.
0: அதனால் போதுமான அளவுக்கு நீர் பாய்ச்சி
1: நீர் பாய்ச்சுறேன் சார். அதான் தண்ணி வாட்டர் லெவல் குறைஞ்சதுன்னா தண்ணி போடும் சார் திரும்ப. அது போல் பாய்ச்சுறேன் சார். வேணும்.
0: பூச்சி நோய் தாக்குதல்லாம் நெல்லில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, உங்களுக்கு எப்படிங்க?
1: ஆமாம் சார், கொஞ்சம் தழைச்சத்து அதிகமாக, யூரியா எதனா அதிகமாக போட்டாலோ, இல்லைன்னா கிளைமேட் சீதோஷ்ணில கொஞ்சம் ஒரு மாதிரி மேகம் மூட்டை மாற்றி போயிருந்தால் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் சார். அந்த நேரத்தில் ஒட்டுன்னு கட்டலாம், அப்படி இல்லைன்னா பூச்சி மருந்து தெளிச்சு தான் ஆகணும் சார். பசுமை அதிகமாக இருந்தாலே எங்கே இருக்கிற பூச்சி வந்து அங்கே முட்டை வைக்கும் பசுமையை பார்த்துட்டு, அது கண்டிப்பாக பூச்சி வந்துன்னா ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும் சார், இல்லைன்னா நமக்கு நஷ்டம் ஏற்படும்.
0: களை எடுக்கிறதுலாங்க?
1: ஆ, களை எடுக்கிறது அதான் சார், களை கொல்லி போட்டுடுறோம். அப்படி இருந்ததுன்னா ஆளை வச்சு கொஞ்சம் களை எடுத்துறேன் சார்.
0: நெல்லில் இயற்கை முறையில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா?
1: இருக்குது சார், வாய்ப்பு இருக்குது. இயற்கை முறையில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயற்கை விவசாயம் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் அதை போக முடியும்.
0: இப்போ அடுத்தடுத்த பருவத்தில் நீங்கள் இயற்கை முறையிலே செய்யும்போது அதுவும் வந்து ஈல்டு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்களா? ஒரு 4-5 வருஷம் தொடர்ந்து
1: கிராஜுவலாக ஒரு 4-5 வருஷம் அந்த மண்ணு வந்து நம்ம அதை மாற்றணும் சார். தொழு உரத்தை எடுத்து பசுந்தாள் உரத்தை போட்டு நம்ம இயற்கை பூச்சி வெரைட்டி போட்டு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றின்னு வந்தால் தான் மண் வந்து அந்த ரசாயனம் போயிட்டு இயற்கையாக மண்ணும் மாறினா தான் சார் நமக்கு அந்த நமக்கும் அந்த மகசூல் வர்றதுக்கு மண் தயாராகும் சார்.
0: மண் தயாராகிட்டால் அதுக்கப்புறம் மகசூல்,
1: அதுக்கப்புறம் மகசூல் வரும்.
0: எத்தனை போகம் சாகுபடி செய்கிறீங்க நெல்லில்?
1: நெல் பயிர் 3 போகம் செய்கிறோம்.
0: இடையில் அதுக்கு நிலத்துக்கு சத்தெல்லாம் தேவைப்படும் இல்லைங்களா? 3 போகமும் நீங்கள் சாகுபடி செஞ்சு?
1: ஆமாம் சார், வருடத்துக்கு ஒரு முறை தோல் உரம் ஓட்டுவோம் சார். தோல் உரம் ஓட்டுவோம், இல்லைன்னா பசுந்தாள் உரம் வதிப்போம் சார்.
0: இதில் எப்படி வருமானம்லாம் எப்படிங்க நெல்லில்?
1: பரவாயில்லை சார்.
0: வாழை சாகுபடியெலாம் எப்படி செய்கிறீங்க?
1: வாழை சாகுபடி

வளர்த்தேன் சார். நாங்கள் இங்கே கற்பூர வாழை தான் சார் நிறையா வைக்கிறோம். கற்பூர வாழை அது நாங்களே இங்கே தொடர்ந்து எங்கள் கண்ணுங்களையும் நோண்டி நோண்டி அப்படியே வச்சுன்னு இருக்கேன் சார். வாழைக்கண்ணு வச்சுட்டு அது பெரும்பாலும் இங்கே வந்து இந்த கல்யாண சீசன் விசேஷங்களுக்கு பூமரன்னு வெட்டி எடுத்துன்னு போயிடுறாங்க சார். அது கொலை வந்ததே ஒரு நாலு சீப்பு வந்து எடுத்துன்னு போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா பழத்துக்கு விட்டுடுறோம். பழத்துக்கு விட்டுனா நாங்கள் த்ரூலர் மார்க்கெட்டுக்கு கொடுப்போம். இல்லைன்னா கோயம்பேடுக்கு எடுத்துன்னு போவோம் சார். கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பழம் எடுத்துகிட்டு போவோம். இலை போயிடும் சார். இலை ரெகுலராக இலை அறுத்துட்டு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி வாழை இலை அறுப்போம். அதில் போயிட்டு வருமானம் நல்லாயிருக்கும் சார். அதுலேயும் காட்டு பண்ணி அதிகமாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது சார்.

0: சார், இலை ரெகுலராக இலை அறுத்துட்டு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி வாழை இலை அறுப்போம். அதில் போயிட்டு வருமா நல்லா இருக்கு சார். அதுலேயும் காட்டு பண்ணி அதிகமாக இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்குது சார். கரும்புலையும் தோட்டத்துலேயும் தங்கி எங்களுக்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்துது சார்.
1: பொதுவாக சொல்லுங்களேன், இப்போ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த தொழில்நுட்பங்கள்லாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தினா அது வருமானத்தை வந்து அதிகப்படுத்தலாங்க?
0: தொழில்நுட்பம் தான் சார் அதிகமான மகசூல் தரக்கூடிய ரகங்களை முதல்ல கண்டுபிடிச்சி கொடுக்கணும் சார். அதே போல் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ரகம் இப்போ ஆந்திரா ரகம் தான். எங்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலாம் பார்த்தீங்கன்னா ஆந்திரா ரகம் தான் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அதுபோல் இங்கே கிட்ட கண்டுபிடிக்கிறவங்க ஆந்திரா ரகம் மாதிரியா நல்லா மழை பெஞ்சாலும் நிற்கணும், வெள்ளத்தில் சாயக்கூடாது, நைஸ் வெரைட்டியாக இருக்கணும். நம்ம இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைஸ் வெரைட்டி தான் மார்க்கெட்டில் போகுது, மோட்டா வெரைட்டி வாங்க மாட்டேன்றாங்க. அதுபோல் நைஸ் வெரைட்டியாகவும் இருக்கணும், மழை காலத்தில் சாயக்கூடாது பயிர் சாயந்தால் விவசாயிகள். அதுவே பெரிய தொழில்நுட்பம் சார். மகசூல் நிறையா கொடுக்குறாங்களே கண்டுபிடிச்சி கொடுத்து இது சாயாமல் பயிர் நெல் நல்லா இருந்ததுன்னா விவசாயிகளோட வாழ்க்கை கண்டிப்பாக மேம்படும் சார்.
1: நல்ல தொழில்நுட்பங்களை வந்து அப்பப்போ வரக்கூடிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் லாபகரமாக செய்யலாம் விவசாயத்தை இல்லை?
0: கண்டிப்பாக சார்.
2: பொன்னி, சாகுபடி அனுபவங்களை பற்றி திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா பிள்ளை? ரொம்ப பயன் தரக்கூடியதா இருந்தது இல்லை?
3: எல்லா விவரங்களையும் ஒன்று விடாமல் கேட்டுக்கிட்டேன். கரும்பு சுவைக்கு இணையானது இவங்க சொன்ன தகவல்கள். இந்த முறையில் விவசாயம் பார்த்தா நல்ல பலனை பெறலாம்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
2: ஆமாம் பொன்னி, நாங்களும் இது மாதிரியான தகவல்களை கேட்டு தான் உழவு வேலைகளை செய்கிறோம். அது மூலமாக அதிக விளைச்சலையும் பார்க்குறோம்.
3: ஆமாம், அது மட்டும் இல்லை பிள்ளை, உழவு தொழில் பார்க்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விவரங்க இது.
2: அப்போ நாளைக்கே இதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிடுவ அப்படிதானே?
3: ஆமா மருதாணி, இப்பவே வீட்டுக்கு போய் விவரத்தை எல்லாத்தையும் என் அத்தைகிட்டையும் மச்சாங்கிட்டையும் எடுத்து சொல்லி நீ சொன்ன மாதிரியே நாளைக்கே வேலைகளை ஆரம்பிச்சிடுறேன்.
2: நல்லது பொன்னி, கிராமங்களோட அழகே விவசாயம்தான். அதை நாம அனைவரும் கண்ணும் கருத்துமா பாதுகாத்து வளர்க்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமையா இருக்கணும்.
3: மருதாணி, இனி எங்க விவசாய கூட்டம் நடந்தாலும் என்ன மறக்காம கூட்டிட்டு போயிடு.
2: நிச்சயமா, அப்ப நாம புறப்படலாமா?
3: சரி மருதாணி, வா போவோம்.

நாட்டின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தமிழ்நாட்டில் பருத்தி குளிர்கால இரவை, குளிர்கால மானாவாரி, கோடைக்கால இரவை மற்றும் நெல் தரிசு என நான்கு பருவ காலங்களில் பயிர் செய்யப்பட்டு வருகின்றது. உழவர்கள் தரமிக்க பருத்தி ரகங்களையும் சரியான தொழில்நுட்பங்களையும் கடைபிடிப்பதோடு விளைவித்த தரமான பருத்தி மற்றும் விதை பருத்திக்கு உரிய விலை பெறுவதற்கு அறுவடை மற்றும் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை பின்பற்றி அவற்றின் தரத்தினை பாதுகாக்க வேண்டியது அவசியம். அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் என்பது பயிரை அறுவடை செய்ததிலிருந்து அது நுகர்வோரை சென்றடையும் வரை மேற்கொள்ள வேண்டிய தொழில்நுட்பங்களாகும். உற்பத்தியாளர்களிடம் உள்ள விளைபொருள் பயனாளரை சென்றடையும் வரை பலவிதங்களில் சேதம் ஏற்பட்டு பொருளாதார அளவில் இழப்பை ஏற்படுத்துவது மட்டுமன்றி தரத்தையும் வெகுவாக பாதிக்கிறது. ஆகவே அறுவடை சமயத்திலும் அறுவடைக்கு பின்பும் கையாள வேண்டிய தொழில்நுட்பங்களை பின்பற்ற வேண்டியது அவசியமாகும். பருத்தியில் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை என்பது பருத்தியை அதன் தண்டிலிருந்து பிரித்தெடுத்தல், உலர்த்துதல், சேமித்தல் மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். பருத்தியின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் அதன் மாசுபடும் தன்மையை குறைப்பதற்கும் இப்போது சொல்லப்போகும் வழிமுறைகளை கையாள வேண்டும். நீண்ட கால, மத்திய கால மற்றும் குறுகிய கால பருத்தி ரகங்களை அவற்றின் வயதிற்கு ஏற்றபடி தகுந்த பருவங்களில் விதைத்து மழையற்ற தெளிவான சூழ்நிலையில் அனைத்து காய்களும் வெடிக்கும்படி செய்வது நல்லது. பருத்தி காய்களில் மேலிருந்து கீழாக லேசாக கீறல் தோன்றி பின்பு சுமார் 2-3 நாட்களில் முழுவதுமாக நன்றாக மலர்ந்து வெடிக்கும். பருத்தி செடியில் உள்ள காய்களில் குறைந்தது 50% வெடித்த பின்புதான் பருத்தி அறுவடையை ஆரம்பிக்க வேண்டும். முழுமையாக வெடித்து மறந்த பருத்தியை மட்டும் அறுவடை செய்ய வேண்டும். சரியாக வெடிக்காத காய்களிலிருந்து பருத்தி எடுக்கக்கூடாது. வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறை பருத்தி எடுக்கலாம். நன்கு மலர்ந்து வெடித்த காய்களில் உள்ள 4 அல்லது 5 சுளைகளையும் கைவிரல்களை காய்க்கு பக்கவாட்டில் கொடுத்து லாபகமாக எடுக்க வேண்டும். அதிக வெயில் மற்றும் ஈரமான வானிலையின் போது பருத்தி எடுப்பதை தவிர்க்க வேண்டும். காலை இளம் வெயில் நேரத்திலிருந்து 10 மணிக்குள்ளாகவும் மாலை 3 மணிக்கு பின்பும் பருத்தி எடுப்பது நல்லது. நடுப்பகலில் வெப்பமான சூழ்நிலையில் எடுக்கப்படும் பருத்தியில் காய்ந்து ஒடிந்த பூ விதழ்களும் சருகுகளும் சேர்ந்து நல்ல பருத்தியோடு கலந்துவிடும் வாய்ப்பு உள்ளது. பருத்தியின் மேல் பகுதியில் உள்ள காய்ந்த இலை சருகுகள் கீழ்ப்பாகத்தில் உள்ள வெடித்த பருத்தியில் விழுந்து ஒட்டிக்கொள்ளும். இதை தவிர்ப்பதற்கு செடியின் அடிப்பாகத்திலிருந்து பருத்தியினை எடுக்க தொடங்க வேண்டும். மேலும் பச்சை காய்களை வெயிலில் உலர்த்தி வெடிக்கச் செய்தோ அல்லது தடியால் அடித்தோ பருத்தியை காய்களிலிருந்து பிரித்து எடுப்பதை தவிர்க்க வேண்டும். தூய்மையை பேணுவதற்காக புழு பூச்சி மற்றும் நோயினால் சேதமடைந்த பருத்தியை தனியாக ஒரு பையில் சேகரிக்க வேண்டும். மழையினால் நனைந்த பருத்தியை நன்கு உலர்ந்த பிறகு அறுவடை செய்ய வேண்டும். கடைசியாக அறுவடை செய்யப்படும் பருத்தியின் தரம் குறைவாக இருப்பதால் தனியாக சேமிக்க வேண்டும். பருத்தியை விதையிலிருந்து பிரித்த பிறகு அவற்றை நிழலில் உலர்த்துவது அவசியம். சிமெண்ட் தரை இல்லாவிட்டால் தரைப்பகுதியில் பருத்தி துணியை பரப்பி பின் சேமிக்க வேண்டும். குவிக்கப்பட்டு இருக்கும் பருத்தி குவியல்கள் பருத்தி துணியினால் மூடப்பட வேண்டும். பருத்தி சேமிக்கப்படும் அறைகள் தூசி அழுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் உட்புகா வண்ணம் இருத்தல் வேண்டும். பருத்தி சேமிக்கும் இடம் ஈரமற்றதாகவும் இருத்தல் வேண்டும். தும்பும் தூசியும் இல்லாதபடி எடுக்கப்படும் சுத்தமான பருத்தி சுளைகளை தனியாக ஒரு துணி பையிலோ அல்லது சாக்கு பையிலோ வைத்துக் கொண்டு செடியிலிருந்து கிடைக்கும் தரம் குறைந்த அல்லது கொட்டை பருத்தியை தனியாக இன்னொரு பையிலும் வைத்துக் கொள்ள வேண்டும். துணி பையில் சேமிப்பதால் பருத்தி மாசுபடாமல் சுத்தமாக இருக்கும். எடுத்த பருத்தியை வயலின் மண் தரை மேல் கொட்டி வைப்பதோ நாள் முழுவதும் சூரிய வெப்பத்தில் காயும்படி போட்டு வைப்பதோ கூடாது. மர நிழலிலோ பண்ணையைச் சேர்ந்த வீட்டு முற்றங்களிலோ கெட்டியான மண் அல்லது சிமெண்ட் தரையில் பருத்தியை அம்பாரம் போட்டு பின்பு விற்பனைக்கு முன் நல்ல பருத்தி கொட்டை பருத்தியை மறுபடியும் தரம் பிரித்து சாக்கு பைகளில் தைத்து விற்பனைக்கு அனுப்ப வேண்டும். பருத்தியின் தரம் இழை நீளத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுவதால் இழை நீளத்தின் அடிப்படையில் பிரித்து சேமிக்க வேண்டும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் எங்கெங்கு பருத்தி தரம் பிரிக்கும் வசதிகள் உள்ளனவோ அவற்றை பருத்தி விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தரக்கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்ட பருத்திக்கு தனி மதிப்பும் கூடுதல் விலையும் உண்டு. விதை பருத்தியில் அறுவடை மற்றும் அறுவடை பின் நேர்த்தி

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: பருத்தியில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளலாம். பணப்பயிர்களில் முக்கிய பயிரான பருத்தி இந்திய

0: குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக விதை பருத்தியில் தக்க தருணத்திற்கு முன்பே அறுவடை செய்வதால் விதைகள் சுருங்கி சிறுத்து காணப்படும். இதனால் முளைப்பு திறன் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அதே சமயம் காலதாமதமாக பறித்தாலும் சுற்றுப்புற சூழலினால் முளைப்பு திறன் பாதிக்கப்படும். பொதுவாக மகரந்த சேர்க்கை நடைபெற்று 45 முதல் 55 நாட்களில் விதைகள் முதிர்ச்சி அடைந்து அறுவடைக்கு தயாராக இருக்கும். நன்கு வெடித்த காய்களை மட்டும் அறுவடை செய்ய வேண்டும். குளிர்கால பருத்தி பயிரில் முதல் 5 பறிப்புகள் மற்றும் கோடைக்கால பருத்தி பயிரில் முதல் 4 பறிப்புகள் மட்டுமே விதைக்காக உபயோகப்படுத்தப்பட வேண்டும். அதன் பின் பறிக்கும் காய்களிலிருந்து பெறப்படும் விதைகள் தரம் குறைந்ததாக இருக்கும். விதை பருத்தி அறுவடைக்கும் காலை வேளையே ஏற்றது. பறிக்கும் பொழுது விதை பிஞ்சுகளை மட்டுமே பறிக்க வேண்டும். பறித்த பின்பு 2-3 நாட்கள் நிழலில் உலர்த்த வேண்டும். பருத்தி காய்களில் இருந்து விதையை பிரித்தெடுக்கும் போது விதையின் ஈரப்பதம் 15 முதல் 18% இருத்தல் வேண்டும். ஏனெனில் இந்த ஈரப்பதமானது மெத்தை போல் செயல்பட்டு விதைகளுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு பாதுகாக்கிறது. விதைகள் பாதிக்கப்படும் போது அதன் தரம் மற்றும் உழைப்பு திறன் குறைவதோடு பூஞ்சான தாக்குதலுக்கும் ஏதுவாகிறது. பஞ்சு நீக்கம் செய்ய இயந்திரங்களை உபயோகப்படுத்தும் போது உருளையின் வேகம், உருளைக்கும் கட்டுக்கும் உள்ள இடைவெளி தக்க முறையில் சரி செய்து பயன்படுத்துவதன் மூலம் விதைகளில் பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்க முடியும். மேலும் விதை உற்பத்தி மற்றும் சுத்திகரிப்பில் செலுத்தும் கவனம் அவற்றை சேமிப்பதிலும் இருக்க வேண்டும். விதை மூட்டைகளை தார்பாய் அல்லது மரக்கட்டையின் மீது அடுக்கி வைக்கலாம். அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதன் மூலம் விவசாயிகளின் தரமான பருத்தி மற்றும் விதை பருத்தியினை உற்பத்தி செய்து சிறந்த வருவாயை பெறலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: பண்ணையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
0: அமைப்பில் உதவி டி துர்கா.
2: கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன்.
2: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 3,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 4,47,000 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாற்றியமைக்கப்பட்ட கேலோ இந்தியா திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 36,441 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேசிய விளையாட்டு அமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறையுடன் உள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு விவசாயிகளின் பொருளாதார பாதுகாப்பை மேலும் உறுதி செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த முடிவை மேற்கொண்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு

0: இது தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340 கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேகதாது அணையை கட்ட தமிழக அரசு அனுமதிக்காது என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நிலைப்பாட்டில் முதலமைச்சர் திரு விஜய் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். தமிழகத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன் காரணமாக தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும் என்றார். உயர் மருத்துவ படிப்பிற்கான இடங்களை தவேக அரசுதான் மத்திய அரசுக்கு விட்டுக் கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளது தவறானது என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். உரங்கள் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விநியோகம் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். விவசாயிகளுக்கு சிறந்த சேவைகளை இந்த நிறுவனம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினையில் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்து வரும் கருத்துகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். மேகதாது போன்ற முக்கிய பிரச்சினைகளில் கூட முதலமைச்சர் திரு விஜய் கருத்துக்களை தெரிவிக்காமல் மௌனம் காப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். திருச்சி கிழக்கு, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை மற்றும் கரூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் பங்கல் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபாரியை வென்றார். ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஜூடோ பிரிவில் அஷ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் மார்டின் க்ரூமிக்கை வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது திரைக்கானம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் கிருஷ்ணராஜ் குரலில் பொற்காலம்.

0: Nature are a voice of Global South, advancing reformed multilateralism, a future-ready peacekeeping, addressing threats posed due to misuse of AI, securing maritime commons, and countering terror financing. Dr. Jaishankar said India is a key contributor to global peace and security, with almost 3 lakh peacekeepers serving in more than 50 UN missions. He said currently 4,200 Indian peacekeepers are deployed in 9 out of 11 active missions, working in challenging conditions to promote international peace. The minister said India has firmly advanced its view that dialogue and diplomacy are the best means to achieve lasting and durable peace. He said, this has been stated in respect of the Ukraine conflict, the developments in West Asia, as well as hostilities in the Gulf. Dr. Jaishankar said, with regard to the challenge of terrorism, India has strongly advocated a policy of zero tolerance and asserted the right of nations to defend themselves against terrorism. He said, since 1996, India has also called for the adoption of a comprehensive convention on international terrorism. Union Health Minister J.P. Nadda told the Lok Sabha that more than 7.25 crore screenings of sickle cell anemia have been conducted in the tribal-dominated areas of the country till 26 July. Responding to a question, Nadda said public health and hospitals are state subjects and that the Union Health Ministry provides technical and financial support to the states and UTs for conducting screenings for sickle cell anemia, procurement of drugs and strengthening the existing blood banks or establishing new blood banks based on proposals received as Program Implementation Plans, PIPs, under the National Health Mission, NHM. Under the National Sickle Cell Anemia Elimination Mission, screenings in the targeted age group of 0 to 40 years are conducted at all the health facilities from district hospitals up to the Ayushman Arogya Mandir level in 17 states with tribal population including Maharashtra for the diagnosis of sickle cell disease SCD. As reported by the states on the SCD portal as on July 26, more than 7.25 crore screenings have been conducted in the tribal dominated areas of the country including 1.11 crore in Maharashtra, Nadda said. The Ministry of Health and Family Welfare has devised the cost norms for the establishment of the Centres of Excellence on SCD funded by the Ministry of Tribal Affairs, MOTA, in various states. Also, 17 COEs in 15 states, including AIIMS, Nagpur, have been approved by the MOTA, Nadda said. Patients living with SCD are provided with counselling about lifestyle management and pre-marriage and prenatal decisions, he said. On the availability of the drug hydroxyurea, Nadda said it has been included in NHM's essential drug list for sub-health centres, primary health centres, community health centres and district hospitals to address the issue of access to medicine, the health minister said. Through the Ministry of Tribal Affairs, awareness and counselling material have been developed and shared with the states for propagation of awareness about the disease, its screening and management. And that's all in Parliament Review.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி வானொலி நாடக விழா 2026. ஆகாஷ்வாணி சென்னை படைப்பாக இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். எழுதியவர் எஸ் எல் நானு அவர்கள். நடிப்பு அப்பா ரமேஷ், சி கற்பகம், பி உமாமகேஸ்வரி, பி ராமன், பி வாசுதேவன் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம்.
3: என்னங்க என்னங்க என்ன பதிலையே காணோம், எங்க போயிட்டாரு இவரு? என்னங்க அடடடா, மனுஷனை காலையில எழுப்பி விட்டா இங்க வந்து சோஃபால இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறாரு. என்னங்க என்னங்க, எழுந்துக்கிறீங்களா இல்லையா?
4: ஐயோ சரளா, இப்ப எதுக்கு நடு ராத்திரியில எழுப்புற?
3: நடு ராத்திரியா? மணி 7 ஆக போகுது.
4: 7 தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன? என்ன தூங்க விடு, குட் நைட்.
3: இப்ப எழுந்துக்க போறீங்களா இல்லையா?
4: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்சம் லேட்டா எழுந்தா தான் என்னவா?
3: ஞாயிற்றுக்கிழமைனா லேட்டா எழுந்திருக்கணும்னு எந்த சட்டத்துல எழுதிருக்கு? வீட்டு வேலை நிறைய இருக்குங்க.
4: இத பாரு சரள, இது நியாயமே இல்லை. வாரம் முழுக்க ஆபீஸ்ல கடுமையா உழைச்சிட்டு வரேன், இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட.
3: கரெக்ட், இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். சண்டே மட்டும்தான் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க.

0: அன்னைக்காவது வீட்டு வேலையில எனக்கு உதவியா இருக்கலாம் இல்லையா?
1: ஏன், வாரத்துல 6 நாள் நான் ஆபீஸ்ல நாயா உழைக்கிறேனே, அங்கே எனக்கு உதவியா நீ வரைய இல்லதானே? அதனால இங்கேயும் என்னால உதவி பண்ண முடியாது. குட் நைட்.
0: விளையாடாதீங்க. இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலைன்னு நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன்.
1: லிஸ்டா?
0: பால் பூத்துக்கு போய் கார்டு வாங்கறதுல இருந்து ஒற்றை அடிக்கிறது, தூசி தட்டுறது, துணி எல்லாம் இஸ்திரி பண்றதுன்னு லிஸ்ட் நிறைய இருக்கு. நீங்க இப்ப எழுந்தாதான் எல்லாம் முடிக்க முடியும். எழுந்துருங்க. அட, எழுந்துருங்கண்ணா. பல்ல தேய்ச்சிட்டு வாங்க, ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு வைக்கிறேன். எழுந்துருங்க, எழுந்துருங்கண்ணா.
1: என்ன சரளா இது, ஸ்கூல் வாத்தியார் பெரம்ப எடுத்துக்கிட்டு பசங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டுற. கடவுளே, நீயே கஞ்சத்தனமா வாரத்துல ஒரே ஒரு சண்டே தான் கொடுத்துருக்க, அதையும் சரளா இப்படி பறிக்கிறது எந்த விதத்துல நியாயம்?
0: அங்க என்ன புலம்பல்? என்னங்க, பேஸ்டும் ப்ரஷும் எடுத்து வச்சிருக்கேன், இப்ப வரீங்களா?
1: அப்படியே நீயே பல் தேய்ச்சறேன்.
0: விளையாடாதீங்க.
1: சரி சரி வரேன். சண்டேல யாரையும் 9 மணிக்கு குறைஞ்சி எழுப்ப கூடாதுன்னு கவர்மெண்ட்ல ஒரு சட்டமே போடணும்.
0: அதெல்லாம் அப்புறம் போட வைக்கலாம், இப்ப சீக்கிரம் வரீங்களா இல்லையா?
1: இரு இரு இரு வரேன். 9 மணிக்கு முன்னால எழுப்புறவங்களை கடுமையா தண்டிக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்.
0: என்னது?
1: வந்துட்டேன் வந்துட்டேன். சொல்ல போனா சண்டேனா சூரியனே 9 மணிக்கு முன்னாடி உதிக்க கூடாது.
0: இப்ப வர போறீங்களா இல்லையா? உங்களைதான் கேக்குறேன், வரீங்களா இல்லையா?
1: என்ன பண்ணுவேன்?
0: உங்க தலையில ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துவேன்.
1: அஜுஜோ, அம்மாலாம் பண்ணிடாத, இதோ வந்துடுறேன்.
2: அம்மா, சரளம்மா,
0: இதோ வந்துட்டேன் வந்துட்டேன். என்ன செந்தாமர இவ்வளவு சீக்கிரம் வேலைக்கு வந்துட்ட?
2: ரெண்டு வீட்டுல ஊருக்கு போய்க்கிறாங்கம்மா, அதான் சீக்கிரம் வந்துட்டேன்.
0: இத பாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வேலையும் ஆகல, அதனால நீ அவசரப்படுத்த கூடாது, கொஞ்சம் நிதானமா வா. புள்ளையார சொல்றியா?
2: நான் வரதும் காட்டியும் உன் வேலையெல்லாம் முடிச்சிருமா, இல்லாங்காட்டி பெஜாரா போடும், வரட்டா?
0: என்ன இப்படி அழுத்துக்கிட்டு போற? ஞாயிற்றுக்கிழமை இப்படி அவசரப்படுத்தினா எப்படி?
1: சரளா, நானும் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன். இது ரொம்ப அநியாயம். உனக்கு ஒரு நியாயம், செந்தாமரிக்கு ஒரு நியாயமா?
0: என்ன சொல்றீங்க?
1: ஞாயிற்றுக்கிழமை அவசரப்படுத்த கூடாதுன்னு செந்தாமரி கிட்ட சொல்றேன், ஆனா பாதி தூக்கத்துல நீ எழுப்பி அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு அவசரப்படுத்துறியே.
0: அதுவும் இதுவும் ஒன்னாங்க, இது வீட்டு வேலைங்க.
1: அது மட்டும் வீட்டு வேலை இல்லாம காட்டு வேலையா?
0: இப்படி வெட்டியா கேள்வி கேட்டது போதும், உள்ள வந்து சீக்கிரம் காஃபியை சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வேலையா ஆரம்பிங்க. என்ன அப்படி பாக்குறீங்க?
1: இல்ல, உன் கையில சாட்டை இருக்கான்னு பாக்குறேன். சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் சாட்டையாலே அடிச்சு சிங்கத்தையும் புலியும் வேலை வாங்குவானே, அதே மாதிரிதான் இப்ப பண்ற.
0: சரி சரி சரி, என்ன வர்ணிச்சது போதும், முதல்ல எழுந்துருங்க, வேலையை ஆரம்பிங்க.
1: சரளா, உனக்கு ஒரு பெரிய தத்துவம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அருமையான தத்துவம்.
0: அப்படியா? அப்படி என்ன தத்துவம்?
1: அப்படி கேளு. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஆண்டவன் ஆண்களுக்கு கொடுத்துருக்க வரப்பிரசாதம். ஆண்கள் வாரம் முழுக்க களைச்சு போய் வராங்கல்ல, அந்த களைப்பை போக்கிக்க ஒரு சந்தர்ப்பமாக தான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவன் படைச்சிருக்கிறான். இதை நான் சொல்லணுமா, பெரிய பெரிய மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா?
0: அப்படியா? எனக்கு தெரியாதே.
1: எனக்கே இப்பதான் தெரியும். உனக்கு தெரியாதுங்கறத இப்பதான் எனக்கு தெரியும் சொல்ல வந்தேன்.
0: எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ஆனா இன்னொரு தத்துவம் தெரியும்.
1: அப்படி என்ன தத்துவம்?
0: ஆம்பளைங்க வாரம் முழுக்க ஆபீஸ்ல உழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சுதந்திர தினம், குடியரசு தினம், பொங்கல், தீபாவளின்னு நிறைய லீவ் அவங்களுக்கு கிடைக்குது.
1: அதுக்கு என்னப்போ?
0: ஆனா பெண்கள் வருஷம் முழுக்க வீட்டுல மாடா உழைக்கிறாங்க, அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் கிடையாது, பொங்கல் தீபாவளின்னு லீவும் கிடையாது. சொல்ல போனா அவங்களுக்கு அன்னைக்கு தான் ஓவர் டைம் வேலை பார்க்கணும், ஆக பெண்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. இத நான் சொல்லலங்க, இவ்ளோ பெரிய தத்துவத்தை பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க.
1: அப்படியா? எனக்கு தெரியாதே.
0: எனக்கே இப்பதானே தெரியும்.
1: என்னது?
0: உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு இப்பதான் தெரியும்னு.
1: என்ன பேசுற நீ? ஆபீஸ்ல வேலை பண்றதும் வீட்டுல வேலை பண்றதும் ஒன்னா? ஆபீஸ்ல மூளைய கசக்கி புழியும், எவ்வளவு டென்ஷனை சந்திக்கணும் தெரியுமா? கீழே இருக்கிறவங்க வேலை பண்ண மாட்டாங்க, அவங்க கிட்ட போராடணும், பாஸ் வேற தலைமையில.

0: நிப்பாரு, அவரை சமாளிக்கணும். கிளைண்ட்ஸ் என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எரிச்சல் படாம பதில் சொல்லணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். இதுக்கு நடுவில் அப்பப்போ யூனியன் பிரச்சனை வேற, அதை உடனே கவனிக்கலனா ஆஃபீஸே ஸ்தம்பிச்சு போயிடும். இவ்வளவு பிரச்சனைகள் ஆஃபீஸில் தெரியுமா உனக்கு? இதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் கொடுத்து லீவ் கொடுக்குறாங்க.
1: கரெக்டுங்க, நீங்க சொல்றது தான் கரெக்ட். ஆஃபீஸில் கடுமையாக தான் உழைக்கிறீங்க, ஆனால் பாருங்க வீட்டில் நாங்கள் உடம்பு முடியுதோ முடியலையோ அலாரம் வச்சு 5 மணிக்கு எழுந்து பால் வரலன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணி, காலையில காஃபி சாப்பிடலன்னா உங்க மூடு ஆஃப் ஆயிடும் பாருங்க. அப்புறம் டிஃபன் பண்ணி காய்கறி நறுக்கி சமையல் பண்ணி உங்களுக்கு டப்பா கட்டி கொடுத்து, இதுக்கு நடுவுல 1008 ஃபோன் கால், அது வேணுமா இது வேணுமான்னு. அப்புறம் துணியை துவச்சி செந்தாமரம் வரலன்னா 10 பாத்திரம் கழுவுறதுலேருந்து வீடு பெருக்கி துடைக்கிறது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு துணியை காய போட்டு அது காஞ்சபுரம் மடித்து வச்சு, அப்பப்பா மளிகை கடைக்காரரு பேப்பர் காரு கேபிள் காருன்னு இவங்களெல்லாம் டீல் பண்ணிட்டு, வீட்டுக்கு வர விருந்தாளியும் கவனிச்சுக்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் அனுசரித்து போகிறது தான்.
0: நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போகிற.
1: இல்லைங்க, வீட்டில் நாங்களும் இவ்வளோ வேலை விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒரு நாள் லீவு கொடுத்து ரெஸ்ட் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா?
0: ஏதோ வீம்புக்கு பேசுகிறனே, நீ சொல்கிற வீட்டு வேலைகளாம் விரல் சொடுக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப சுலபமாக பண்ணுற வேலைகள். ஆனால் ஆஃபீஸ் வேலைகளை சமாளிக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்.
1: நீங்கள் சொல்கிறது தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. ஆஃபீஸ் வேலை மாதிரியே வீட்டு வேலையை சமாளிக்கிறதும் கஷ்டம் தாங்க.
0: ஒத்துக்க முடியாது, ஆஃபீஸ் வேலை தான் கஷ்டம்.
1: நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? ஒரு டீல் வச்சுப்போமா?
0: டீலா?
1: சரி, சவால்னே வச்சுக்கங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன், சமையல்ல இருந்து எந்த வேலையும் பண்ண மாட்டேன். நீங்க சொன்னீங்களே விரல் சொடுக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட்னு ரொம்ப சுலபமா பண்ற வீட்டு வேலைகள், அதை நீங்களே சமாளிங்க பாப்போம்.
0: என்னால முடியாதுன்னு நினைச்சிய?
1: நான் எங்க அப்படி சொன்னேன், கண்டிப்பா உங்களால முடியும், அதை நிரூபிச்சு காட்டுங்க. இன்னைக்கு முழுக்க நான் எதுலையும் தலையிட மாட்டேன். வீட்டுல யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்க தான் சமாளிக்க போறீங்க, என்ன சொல்றீங்க?
0: ஓகே ஓகே, சவால நான் ஏத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன்.
1: என்ன கண்டிஷன்?
0: நான் சவால ஜெயிச்சிட்டா இனிமே ஞாயிற்றுக்கிழமையிலயோ லீவ் நாள்லயோ என்ன 9:30 முன்னாடி எழுப்பவே கூடாது. வீட்டுல இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணுன்னு ஆர்டர் பண்ணக்கூடாது.
1: அவ்வளவுதானே கண்டிஷனுக்கு? நானும் ஓகே. அதே சமயத்துல எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு.
0: என்னது?
1: நான் சவால்ல ஜெயிச்சா இனிமே வாரம் ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு வீட்டு வேலையில இருந்து லீவ் கொடுத்தே ஆகணும்.
0: ஓகே ஓகே. ஆனா பாவம், உனக்கு வாரம் ஒரு நாள் லீவ் கிடைக்கவே போறது இல்ல.
1: ஏன் அப்படி சொல்றீங்க?
0: சவால்ல கண்டிப்பா நான் தானே ஜெயிக்க போறேன்.
1: சரி சரி, ஆல் தி பெஸ்ட்.
0: எனக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ தேங்க் யூ. போனா போறது. உனக்கு ஆல் தி பெஸ்ட்.
1: ஓ, அவ்ளோ கான்ஃபிடண்டா உங்களுக்கு?
2: அம்மா அம்மா,
0: கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, அடுப்புல கறி போட்டுருக்கிறேன், கிளறி கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, யார்ப்பா நீ?
2: அம்மா இல்லைங்களா?
0: ஏன், அம்மா கிட்ட தான் பேசுவீங்களோ, எங்ககிட்டலாம் பேச மாட்டீங்களோ?
2: அது இல்லை.
0: யார்ப்பா நீ?
2: பேப்பர் கடைக்காரருங்க.
0: அதான் காலையிலே பேப்பர் பையன் போட்டு போயிட்டானே.
2: அதுக்காக வரல, போன மாசம் பேப்பருக்கு காசு வாங்க வந்திருக்கேன்.
0: காசா?
2: என்ன காசான்னு கேட்குறீங்க? நீங்கள் அம்மாவை கூப்பிடுங்க.
0: அது என்ன அம்மாவை கூப்பிடுறது? அதெல்லாம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு.
2: சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, இந்தாங்க பேப்பர் பில்லு 320 ரூபா.
0: 320 ரூபாயா?
2: ஆமா சார், அம்மாவுக்கு தெரியும், நீங்க அம்மா கிட்ட கேளுங்களேன்.
0: மறுபடியும் சொல்றேன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் பேசணும்.
2: சரிங்க, உங்ககிட்டயே பேசுறேன், பணத்தை எடுங்க.
0: இந்த பாரு, அது எப்படி 320 ரூபான்னு எனக்கு தெரிஞ்சாகணும்.
2: தினம் இங்கிலீஷ் தமிழ்ன்னு 2 பேப்பர் வாங்குறீங்க, அதான் 320 ரூபா.
0: போன மாசம் 3 நாள் பண்டிகை லீவு, அன்னைக்கெல்லாம் பேப்பர் வரல, அதுக்கெல்லாம் காசை கழிக்கணும், கழிக்காம அப்படியே பில்ல போட்டா எப்படி?
2: அது வந்துங்க.
0: நான் யார் தெரியுமா? எங்க ஆபீஸ்ல கோடி கோடியா பணம் பரவலும், அங்கேயே 5 பைசா அங்க இங்க போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன், என்ன யாராலும் ஏமாத்த முடியாது.
2: சரிங்க.
0: என்ன சரிங்க? நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன், 2 நாள்னா கிட்டத்தட்ட 9 ரூபாய். அந்த 9 ரூபாய சம்பாதிக்க நான் எவ்வளவு மூளைய கசக்கி பிழிஞ்சு உழைக்கிறேன் தெரியுமா?
2: இல்லை சார், அம்மா
0: அம்மாவாது அப்பாவாது அதெல்லாம் தெரியாது. 9 ரூபாய் கழிச்சாதான் உனக்கு பணம் தர முடியும், இல்லைனா

0: இது ஏமாத்துறதுக்கு உன் பேர்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏமாத்து பேருவி. அதோட
1: சார் அந்த பில்ல கொண்டாங்க.
0: அந்த பயம் இருக்கட்டும். இந்த பிடி பில்ல மாத்தி கொடு.
1: மாத்தி கொடுக்கறதா? நான் அம்மா இருக்கும்போது வந்து பில்ல கொடுத்து பணம் வாங்கிக்கிறேன். மேட்ரு புரியாம பெருசா பேச வந்துட்டாரு ஆடிட்டர்.
0: ஐயோ என்ன இப்படி மரியாதை எல்லாம் பேசிட்டு போறான்.
2: ஏங்க அவன் பில்ல நீட்னா பணத்தை கொடுக்க வேண்டியது தானே?
0: அவன் இஷ்டத்துக்கு பில் போட்டு நம்மள கொள்ளையடிப்பான். அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? நான் உழைச்சி சம்பாதிக்கிற காசு இது. இப்படி கணக்கு பார்க்காம எல்லாருக்கும் அள்ளி வீசுறதுனால்தான் நம்ம பட்ஜெட்ல துண்டு விழுந்து மாச கடைசியில விழி பிதுங்க வேண்டியதா இருக்கு.
2: பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா?
0: பெருசா என்ன பேச போற?
2: பேப்பர் கடைக்காரு ஏற்கனவே என்கிட்ட வந்து பேசியாச்சு. பேப்பர் போடாத நாளுக்கெல்லாம் பணத்தை கழிச்சுதான் அவர் பில்லு போட்டு கொடுத்திருக்காரு. அன்னைக்கே காசு கொடுத்துருப்பேன், ஆனா சில்லற இல்ல, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு போயிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி 9 ரூபாய் இல்ல, தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 18 ரூபாய் கழிச்சிருக்காரு. உங்க ஆபீஸ்ல 5 பைசா அங்க இங்க போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை யாரால ஏமாத்த முடியும்? இதெல்லாம் ஏமாத்துறோம்.
0: சரி சரி சரி, அந்த பேப்பர்காரன் இதை என்கிட்ட சொல்லிட்டலாம்ல?
2: அவரு எங்க பேச விட்டீங்க? ஏதோ எல்லாம் உங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி விடாம அவனை கத்திக்கிட்டு இருந்தீங்க. உங்க ஆபீஸ்ல கத்தி வேலை வாங்கலாங்க, ஆனா இங்க வீட்டுல கத்தினா வேலைக்காகாது. கத்தாம சாதுரியமா பேசிதான் வேலை வாங்கணும்.
0: ஓ, எனக்கே பாடம் எடுக்கிறியா? எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு முழுக்க லீவுன்னு தானே சொல்லியிருக்க? அப்ப வாய முடிக்கிட்டு பேசாம உட்காரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னது இப்படி மூக்க உறிஞ்சற?
2: இல்லங்க, ஏதோ தீர வாசனை வரல.
0: நான் சொன்ன மாதிரி சாமர்த்தியமா வீட்டு வேலைகளை கவனிக்கிறேனே, அதை பார்த்து உன் வயிறு எரியுது. அதுதான் அந்த தீஞ்ச வாசனை.
2: இல்லைங்க, கிச்சன்லேருந்து தான் அந்த தீஞ்ச வாசனை வருதுன்னு நினைக்கிறேன்.
0: அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது எப்படி கிச்சன்லேருந்து? அய்யோ,
2: எங்கே ஓடுறீங்க? என்னங்க என்னங்க என்ன ஆச்சு?
0: இல்ல சொல்ல, அது வந்து அடுப்புல கோஸ் கறி வச்சிருந்தேனா?
2: ஆமா, அதுக்கு என்ன இப்போ
0: கறி? நிஜமாவே கறியா எடுத்து பேப்பர் காரோட பேசிக்கிட்டு இருந்ததுல அடுப்புல வச்சிருந்த கறிய மறந்தே போயிட்டேன்.
2: என்னங்க நீங்க இப்படியா மறந்து போவீங்க? அடுப்புல வேலை பண்ணும் போதுதான் இப்படிதான் பேப்பர் காரு பால் காரு கேபிள் காருன்னு எல்லாரும் வருவாங்க. எல்லாத்தையும் சமாளிக்கணுங்க, அதாங்க சாமர்த்தியம்.
0: போதும் போதும், நிறுத்து. வந்து நான் வேணும்னு தான் கோஸ்கரியை தீயை விட்டேன். தீயை விட்ட கோஸ்கரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ஓ அப்படியா? முதல்ல உங்க முகத்தை தொடச்சிக்கங்க.
0: எதுக்கு?
2: அசடு வழியுது.
3: சரளம்மா சரளம்மா, கன்சுக்கு இன்னைக்கு ரொம்ப சூப்பரா அலங்காரம் பண்ணிக்கிறாங்கம்மா, நீயும் போய் கண்டுகிடுவா. சரி, வேலை ஆரம்பிக்கலாமா?
0: நோ நோ நோ நோ நோ நோ, இப்பெல்லாம் நீ வேலை பண்ண முடியாது. சமையல் வேலையே இன்னும் முடியல, அப்புறம் தான் பாத்திரம் போட முடியும். போயிட்டு அப்புறம் வா, அப்புறம் வா.
3: சார், அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சார், இன்னைக்கு எனக்கு வேற வீட்டில் வேலையே இல்லை.
0: அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்கள் வீட்டில் இப்போ நீ வேலை பண்ண முடியாது.
3: நீங்கள் சரளம்மாவை கூப்பிடுங்க, நான் அவங்க கையில் பேசிக்கிறேன்.
0: என்ன பெரிய சரளம்மா, இந்த வீட்டில் நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும்.
3: என்ன சார் இவ்வளோ ரஃபா பேசுறீங்க? அதெல்லாம் முடியாது சார்.
0: நீ என்ன இப்படி எழுந்து பேசுற? கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல.
3: முடியாது சார், ஓனுனா இப்பயே வேலையை முடிச்சுக்கின்னு போறேன், அதுவும் சரளம்மாக்காக. வானானா நான் என் வீட்டுக்கு போயினே இருக்கேன்.
0: அதெல்லாம் வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போகவே முடியாது. ஆமா, வேலை பண்ணாம சம்பளம் மட்டும் வாங்கலாம்னு பாக்குறிய? விடமாட்டேன் விடமாட்டேன்
3: சார். என்ன சார் ஏமாத்து வேலை அது இதுன்னு கூவுற?
0: இதை பாரு, வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போக முடியாது. வெயிட் பண்ணி வேலையை முடிக்கிற.
3: முடியாது சார். சார் என்ன பெஜாரன ஆளுகிறிய, இதுக்கு ஏன் புருஷனே தேவலாம் போலகுதே. நீ தர மாட்ட பாவ சரளம்மா, உன்னை எப்படிதான் சகிச்சுக்குதோ. நான் வாரேன், எங்க வர்றது? நான் என் வீட்டுக்கு போறேன் போ.
0: நில்லு நில்லு சந்தாபுரம், நில்லு நில்லு. என்ன இவ கூப்பிட கூட காதலியே விடாத மாதிரி போயிட்டே இருக்கிற? ஹைலி இன்டிசிப்ளின். நான் சும்மா விட மாட்டேன், ஆக்ஷன் எடுப்பேன். இவ பேர்ல ஆக்ஷன் எடுப்பேன்.
2: என்னங்க என்ன, உங்க ஆபீஸ்ல கொடுக்கற மாதிரி மெமோ கொடுக்க போறீங்களா, இல்ல வேலையை விட்டு அவளை தூக்க போறீங்களா?
0: நான் எதையோ பண்றேன்.

0: என்ன
1: இல்லைங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி நான் செந்தாமரை கிட்ட பேசணும்ல.
0: நீ ஒண்ணும் பேச வேண்டாம், வேலை பண்ண முடியாதுன்னு போயிட்டா போகட்டுமே. இவ இல்லைன்னா உலகமே அஸ்தமிச்சு போயிடுமா?
1: உலகம் அஸ்தமிச்சு போயிடாதுங்க, ஆனா சமையல் அறையில சிங்க்ல பாத்திரம் குவிஞ்சு போயிடும். எனக்கு வேற லீவ் கொடுத்துட்டீங்க, பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பாவம், எல்லா பாத்திரத்தையும் நீங்க தானே தேய்ச்சு
0: கழுவணும்.
1: வீட்டை கூட்டுறது கூட அப்புறமா பண்ணிக்கலாம். என்ன, வீடு முழுக்க ஒரே தூசியா இருக்கும். தூசுல நடந்தா கை கால்லாம் அரிக்கும். பரவாயில்லையா,
0: எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம்.
1: சரிங்க, சமையல் ரெடியா? வயத்த ரொம்ப பசிக்குதுங்க.
0: வயத்த பசிக்காம கை கால பசிக்கும். எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ண, இப்பதான் ஜவ்வரிசி சாம்பார் ரெடி ஆயிட்டு இருக்கு.
2: யார்
0: பாணி, உனக்கு என்ன வேணும்?
2: சார், மளிகை சாமான் கொண்டு வந்திருக்க. சார்,
0: நான் மளிகை சாமான் எதுவும் கேட்கலையே.
1: சரி சரி, இருங்க இருங்க இருங்க, நான் தான் மாச மளிகை சாமான்.

0: இப்பதான் ஜவ்வரிசி சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்கு.
1: யார்
0: பாணி, உனக்கு என்ன வேணும்?
2: சார், மளிகை சாம்பார் கொண்டு வந்திருக்கேன் சார்.
0: நான் மளிகை சாம்பார் எதுவும் கேட்கலையே.
3: சரி சரி, இருங்க இருங்க இருங்க. நான் தான் மாச மளிகை சாமான ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை சரி பார்த்து வாங்கணும்ல.
0: நோ, டோன்ட் இன்டர்ஃபியர், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ வாய மூடிக்கிட்டு பேசாம உட்கார்.
2: சார், என்னங்க சார் லிஸ்ட்டு?
0: என்னது லிஸ்ட்டு
2: சார்? சாமான் லிஸ்ட்டு சார், ஒவ்வொன்றா படிங்க, சரி பார்த்துக்கலாம்.
0: என்னப்பா இது? என்னமோ கோழி கிரிக்கிற மாதிரி இருக்கு, ஒன்றும் புரியலப்பா. என்னது இது?
2: தமிழ் தான் சார், நல்லா பாருங்க.
0: தமிழா? ஓ, தமிழா? ஆமாம். இது என்ன ஊப்பா காப்பா பாப்பா ஊக்கும், இதெல்லாம் எங்கள் வீட்டு சாமானு இல்லையாப்பா. வேற யாருக்கோ போக வேண்டியது இங்கே கொடுத்துருக்குற.
2: சார், இந்த வீட்டு சாமான் தான் சார்.
0: பாரு, நான் ஊப்பா பீப்பாலாம் ஆர்டர் பண்ணலை
2: சார். ஊப்பானா உளுத்தம் பருப்பு, காப்பானா கடலை பருப்பு,
0: பாப்பானா
2: பாசி பருப்பு சார்.
0: மாட்டிக்கிட்டேன். இந்த பாரு, வசமாக மாட்டிக்கிட்டேன்.
2: என்ன
0: நீ கொடுத்த லிஸ்ட்டை பாரு. முதல்ல ஒரு ஊப்பா, அதாவது உளுத்தம் பருப்புக்கு பில்லு போட்டிருக்க. ஓகே, இங்கே பாரு. ஆ ஆ, மறுபடியும் கீழே அங்கே ஒரு ஊப்பாக்கு பில் போட்டிருக்கியே. இப்படி ஃப்ராட் பண்ணி எங்களை கொள்ளையடிக்கலான்னு பார்க்குறியா? விடமாட்டேன் விடமாட்டேன். நான் யார் தெரியுமா?
2: சார், அந்த பில்லை கொஞ்சம் கொடுங்க.
0: என்ன
2: கொடுங்க சார்? நீங்கள் சொன்ன மாதிரி மேலே இருக்கிறது ஊப்பா, அப்படின்னா உளுத்தம் பருப்பு தான். ஆனால் கீழே இருக்கிறது ஊப்பா இல்லை, உப்பு. ஊப்பாவுக்கும் உப்புக்கும் வித்தியாசம் தெரியல சார் உங்களுக்கு?
0: நினச்சேன் அது உப்பாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா விலையில் வித்தியாசம் இருக்கு. இனிமே இது போல் பில்லெல்லாம் கூடாது. உலகமே மாறிட்டு இருக்குப்பா. இனிமே தெளிவாக கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு வேணும், இல்லைனா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உங்கள் பேரில் ஆக்ஷன் எடுத்து உங்கள் கடையை சீல் வைக்க ஏற்பாடு பண்ணிடுவேன். என்ன நினச்சிட்ருக்க? நான் யார் தெரியுமா?
2: சார், அந்த பில்லை கொஞ்சம் கொடுங்க.
0: எதுக்கு எதுக்கு எதுக்கு?
2: கொடுங்க சார் சொல்கிறேன்.
0: என்ன மளிகை சாமான்கள் பையோட கிளம்புறான? டேடே நில்லுடா நில்லுடா.
2: சார், எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துட்டு போறேன்.
0: அதெல்லாம் முடியாது. எங்க வீட்டுக்கு மளிகை சாமான் கொண்டு வந்தாச்சு, அதை வச்சுட்டு போ.
2: முடியாது சார், முடியாது. எப்போ எங்க கடையை சீல் வைக்கிறத பத்தி பேசுனீங்களோ, இனிமே நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. மேற்கொண்டு எதா இருந்தாலும் எங்க முதலாளி கிட்ட வந்து பேசிக்கங்க.
0: என்ன முதலாளி கிட்ட பேசிங்க? நான் யார் தெரியுமா?
3: எங்க எங்க எங்க, கொஞ்சம் சும்மா இருங்க.
0: என்ன என்ன சும்மா இருக்கிறது? நான் யாருன்னு இவனுக்கு காட்ட போறேன்.
2: நீங்க யாராவது இருங்க சார், அதை பத்தி நான் இருக்கிற. ஓகேவா?
0: ஆஃப்டர் ஆல், கடையில் வேலை செய்யற பையனே, உனக்கு இவ்வளவு திமிர?
3: ஏங்க சும்மா இருங்களேங்க.
0: நீ சுமாரு மளிகை சமாளம் எடுத்துட்டு போட.
2: போறேன் போறேன், ஆனா உனக்கு சொல்லிட்டு போறேன், இதை நான் சும்மா விட மாட்டேன்.
3: என்னங்க நீங்க அவனை இப்படி விரட்டி அனுப்பிச்சிட்டீங்க? மளிகை சாமான்லாம் எடுத்துட்டு போறான் பாருங்க.
0: நான் வெரைட்டி அடிச்சதுதான் உனக்கு தெரியுதா? அவன் தப்பு தப்பா நடந்துகிட்டது தெரியலையே.
3: மளிகை சாமான எடுத்துட்டு போயிட்டான், இப்ப என்ன பண்ண போறீங்க?
0: உலகத்துல இவன் கடையை விட்டா வேற கடையே கிடையாதா? அதான் இப்ப தெருக்கு தெரு சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்காங்களே, அங்க போய் வாங்கிட்டா போச்சு.
3: தாராளமா வாங்குங்க, 2000-3000 அதிகம் செலவு பண்ணுவீங்க. ஏற்கனவே பட்ஜெட்ல துண்டு வேஷ்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே பாத்துக்கங்க. இதுல நான் தலையே இட மாட்டேன். இந்த ஒரு நாள் கூத்துலயே இவ்வளோ கலாட்டாவா?
0: இது கலாட்டா இல்ல, தப்பு தப்பா நடக்கிறத சரி பண்றேன், சிஸ்டம் சரி பண்றேன்.
3: இத பாருங்க.
0: எதுவும் பேசாத, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் நானே சரி பண்றேன்.
3: என்ன கேட்டா? நானும் இங்க தானே இருக்கேன், நீங்களே வெளியில போய் பாருங்க.
4: மன்னிப்பு கேட்கலன்னா விடமாட்டோம்.
0: நிறுத்துங்க.
4: முன்னால ஆயிரக்கணக்கா எங்க ஆளுங்க வந்து நிப்பானுங்க. என்ன சரிதானா?
2: நிக்கிறது மட்டும் இல்ல, கோஷம் போடுவாங்க, தர்ணா பண்ணுவோம், போலீஸ் வரும், அப்புறம் எல்லா மூலையிலும் ஸ்பீக்கரை போட்டு மைக் செட்ல வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும்.
0: என்னென்ன மிரட்டுறீங்களா?
2: சத்தி.

0: ஐயா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இங்கே மன்னிப்பு கேக்குறீங்களா இல்ல எல்லார் முன்னாலையும் மைக்ல டக்கரா மன்னிப்பு கேக்குறீங்களான்னு முடிவு பண்ணிக்கோங்க.
1: இங்கேயே மன்னிப்பு கேட்க மாட்டேன், வெளியில மைக்லயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். உங்களால முடிஞ்சத பாத்துங்க. இன்னும் எண்ணி 10 நிமிஷத்துல இன்னும் நடக்குது மட்டும் பாருங்க. ஏகா வாக்க போலாம்.
0: வரண்டா தம்பி, செல்லுல ஒரே ஒரு மிஸ்டு கால் அவ்வளவுதான், உன் ஆட்டம் க்ளோஸ். ச்சே, இந்த ஆளுக்கு இன்னைக்கு தலையெழுத்து ஒரே கிருகலாகுது போல இருக்குதே. வாடா போலாம்.
1: போங்கடா, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்.
2: என்னங்க நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. நீங்க மட்டும் மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே இல்லாம போயிருக்கும் பாருங்க.
1: என்ன, எனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லைன்னு நினைச்சியா? என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது.
0: சரளம்மா, சரளம்மா,
2: வந்துட்டேன் செந்தாமரே.
0: சரளம்மா, எல்லார் வீட்லயும் வேலை முடிச்சுட்டேன், உங்க வீட்டுல மட்டும்தான் பாக்கி.
2: செந்தாமரே, ஒரு அரை மணி நேரம் அப்படி உட்காந்து டிவிய பாரு, இல்ல உன் கன்சுவ 4 சுத்திட்டு வா, அதுக்குள்ள அடுப்புல இருக்க வேலையெல்லாம் முடிஞ்சிடும்.
0: என்னம்மா நீ, இன்னைக்காவது சீக்கிரம் வீட்டுக்கு போய் பசங்களை கவனிக்கலான்னு பார்த்தேன்.
2: அடடா, பசங்கன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, உன் சின்ன பையனுக்கு டியூஷன் கேட்டிருந்தல்ல, பக்கத்து தெருவில் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் சொல்லி தராங்களாம். உன் பையனை அங்கே சேர்த்து விட்டுரு, நான் வேணா கூட்டிகிட்டு போகிறேனே.
0: அப்படியாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, அவன் நல்லா படித்து வரணும், அதான் எனக்கு வேணும். சரி சரி, நீ பொறுமையாக வேலையை கவனி. 6 நம்பர் அம்மா கூப்பிட்டாங்க, என்ன ஏதுன்னு கேட்டு வரேன்.
2: சரி செந்தாமர, நீ போயிட்டு வா.
3: மா, மா,
4: இந்த டூத் பேஸ்டும் ஹேர் ஆயிலும் லிஸ்ட்ல விட்டு போயிருந்தேன்னு சொன்னீங்களே, இந்தாங்கம்மா.
2: ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அடடா, உன்னை இந்த வெயில்ல வர வச்சிட்டேன், கொஞ்சம் மோர் சாப்பிட்றியா?
4: அதெல்லாம் எதுக்குமா, இதெல்லாம் வேணாம்மா. உங்களுக்கு எப்ப என்ன வேணாலும் ஒரு போன் போடுங்க, வந்து உடனே கொடுத்துட்றேன்.
2: எதுக்கு மறுபடியும் இப்படி அசிங்கமா சிரிக்கிறீங்க?
1: சரளா, நான் சொன்ன போது நீ நம்பல, இப்ப அது நடந்திருக்கு.
2: என்ன சொன்னீங்க, என்ன நடந்துருச்சு?
1: ஏதோ நான் மன்னிப்பு கேட்கணும், கும்பல கூட்டுவோம், அது இதுன்னு மிரட்டிட்டு போனாங்களே செந்தாமரையும் இந்த மளிகை கடைக்கார பையனும், அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தைரியம் கிடையாதுன்னு நான் சொன்னேன்ல, ஆனா நீ நம்பல. இப்ப பாத்தியா, இப்ப பாத்தியா, அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம எனக்கு பயந்து திரும்பி வந்திருக்காங்க.
4: என்னது, உங்களுக்கு பயந்தா?
1: ஆமா, எனக்கு பயந்து தானே பொட்டி பாம்பா அடங்கி வந்திருக்கிறீங்க.
4: ஆடச்சி, நாங்க வந்திருக்குது அம்மாவுக்காக, அவங்க வார்த்தைக்காக, உங்களுக்காக இல்ல.
1: என்ன சொல்றீங்க?
4: நானும் செந்தாமர் அக்காவும் சொன்ன மாதிரியே இங்க ஆளுகளை கூட்டிட்டு வந்து கோஷம் எழுப்பி உங்களோட வழி பண்ணலான்னு தான் இருந்தோம். ஆனா சரளம்மா தான் எங்ககிட்ட வந்து பேசி எங்களை சமாதானப்படுத்துறாங்க. அவங்க மட்டும் வந்து பேசி இருக்கலன்னா இந்நேரம் உங்கள் கதை கண்டல் தான். சரளம்மாவால் நீங்கள் தப்பிச்சிங்க.
1: டேய், இது என்னடா புது கதை?
4: இது கதை இல்லை, நிஜம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இனிமே அனாவசியமாக எந்த மேட்டர்லையும் வேணாம், எங்கள் மேட்டரில் தலையிடாதீங்க. நாங்கள் அம்மா கிட்ட டீல் பண்ணிக்கிறோம், வாட்டா.
1: எதுக்கு பேசிருக்கேன், எதுக்கு எதுக்கு இருக்கு?
2: சிரிக்க கூட உங்க பர்மிஷன் கேட்கணுமா?
1: தெரியும் நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு, தெரியும். செந்தாமரை மடிக கடைக்கார பையன் அவங்க காலில் விழுந்து சரண்டர் ஆகி எனக்கு எதிராக இப்படி எல்லாம் பேச வச்சிருக்க, இதனால ஜெயிச்சிடணும் மனசுல ஒரு நினைப்பு வேற, அதுதானே?
2: இதை பாருங்க, நான் யார் காலிலையும் விழலை, யார்கிட்டையும் சரண்டரும் ஆகலை.
1: ஆ, நீ சரண்டர் ஆகாம தான் இப்படி பேச போறானுங்களா?
2: அப்படி ஏன் பேசினான்னு நீங்க தான் அவங்க கிட்ட கேட்கணும்.
1: அதான் சொல்றேனே, நீ அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசிட்டேன்னு, அதாவது சரண்டர் ஆயிட்டேன்னு.
2: சரண்டர் ஆகலங்க, அவங்களோட சங்கடத்தை புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்படி ஆளுங்களை கூட்டிட்டு கோஷம் போட்டா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு உங்க ரெண்டு பேர் பேர்லயும் பிரச்சனைக்காரங்கன்னு முத்திர விழும். அப்புறம் இருக்கிற வேலை போறது மட்டும் இல்ல, வேற எங்கேயும் வேலை கிடைக்கிறதும் கஷ்டம். வேலை கிடைக்கலனா எதிர்காலமே போய் குடும்பத்தோட நடுத்தருவுல நிக்கணும் அப்படின்னு புரிய வச்சேன். அவ்வளவுதாங்க, நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு வழிக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே.
1: வந்து
2: இத பாருங்க, ஆபீஸ்ல நீங்க 100 பேரை திறமைய சமாளிக்கலாம், அவங்க கிட்ட உங்க அதிகாரத்தை காட்டி வேலை வாங்கலாம்.

0: நல்ல வேறக்காரன்னு பேர் எடுக்கலாம். ஆனா ஆபீஸ் வேலை வேற, வீட்டு வேலை வேற. வீட்டில் நான் சந்திக்கிறதெல்லாம் அதிகமாக படிக்காதவங்க, இல்லை படிப்பறிவே இல்லாதவங்க. அவங்க கிட்ட அவங்க வழியில் போய் தாங்க வேலையை வாங்கணும். ரொம்ப கண்டிப்பாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப இடமும் கொடுக்கக்கூடாது.
1: சரி சரி, கடைசியா என்னதான் சொல்ல வர?
0: வீட்டு வேலைங்கிறது ஷேரிங் தாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. இன்னும் சொல்ல போனா கணவன் எந்த உதவியும் செய்ய வேண்டாம். உதவி பண்ற மாதிரி சும்மா கொஞ்சம் பாவலா கட்டினா கூட போதும். அந்த சந்தோஷத்திலேயே மனைவி சலிப்பில்லாம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. இதுதாங்க யதார்த்தம். அதனால என்னால முடியும் உன்னால முடியுங்கிற சவாலே தேவையில்லைங்க.
1: சரளா, என்ன மன்னிச்சிரு, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இன்னைக்கு உனக்கு லீவ் விட்ட மாதிரி ஜென்மத்துக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இனிமே உனக்கு நோ லீவ், முழு தரம் செஞ்சாலும் நீ ஆன் டியூட்டி. ஓகே,
0: அதுதான் இந்த சரளா கிட்ட நடக்காது.
1: என்னது,
0: வருஷத்துல உங்களுக்கு இவ்வளவு நாள் லீவுனு ஆபீஸ்ல கொடுக்கற மாதிரி எனக்கு இவ்வளவு நாள் லீவுனு நீங்க கொடுக்கணும்.
1: லீவா?
0: எதுவும் பேச கூடாது. இப்போ ஆடி பண்டிகை வர போகுது, என்ன பேய் அரஞ்ச மாதிரி இருக்கீங்க?
1: ஐயோ சரளா, அதெல்லாம் வேண்டாமே.
0: என்ன வேண்டாம், சின்ன விஷயம் தானே, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா?
2: வானொலி நாடக விழா 2026 இதுவரை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எஸ்எல் நானு அவர்கள். நடிப்பு குடும்பத் தலைவராக அப்பா ரமேஷ், குடும்பத் தலைவியாக சி கற்பகம், வீட்டு வேலை செய்யும் செந்தாமரையாக பி உமா மகேஸ்வரி, மளிகை கடைக்காரராக பி ராமன், செய்தித்தாள் விநியோகிக்கும் நபராக பி வாசுதேவன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: to settle at 24,384. On to sports. Indian judoka Asmita Day created history by winning the country's first ever Commonwealth Games judo gold at Glasgow today. She defeated Canada's Heidi Quash 2-1 in the women's 48kg final. After the match was tied 1-1 at the end of regulation, Asmita secured a decisive yuko with a leg tangle into the golden score period, sealing a memorable victory in extra time. India's medal tally at the Commonwealth Games has risen to 18, including 4 gold, 9 silver and 5 bronze medals. Indian boxers continued their impressive run at the Commonwealth Games in Glasgow, with 5 pugilists securing places in the finals today. Preeti Pawar, Ankush Panghal, Jasmine Lamboria, Arundhati Chaudhary and Jadumani Singh advanced to the title bouts in their respective categories, assuring the country of at least 5 silver medals. Preeti entered the final with a unanimous 5-0 victory over Zambia's Catherine Mwape in women's 54kg final. Ankush Panghal entered the men's 80kg final, defeating Canada's Joshua Ofori by a unanimous 5-0 decision in the semi-final. Jasmine Lamboria produced a dominant performance to storm into the women's 57kg final as she defeated Lesotho's Rippling Masisela via referee stop contest in the semi-final. And now, before we end the bulletin, the headlines once again. Centre approves Pradhan Mantri Surya Sarovar Yojana for development of floating solar photovoltaic projects with energy storage systems. Also clears National Offshore Exploration Scheme Samudra Manthan to strengthen country's energy security and unlock vast offshore potential. Union Cabinet gives nod to continuation of PM Kisan Samman Nidhi Scheme for next 5 years. Former AAP councillor Tahir Hussain and 4 others get life term for murder of IB officer Ankit Sharma during 2020 Delhi riots. New Delhi slams Islamabad over brutal crackdown against peaceful protesters in Pakistan-occupied Jammu and Kashmir. Flood crisis deepens in Odisha, relief and rescue operations in full swing. And Asmita Day clinches India's first ever judo gold at Commonwealth Games. Indian boxers Preeti Pawar, Jasmine Lamboria, Arundhati Chaudhary, Jadumani Singh and Ankush Panghal advance to final in their respective bouts. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் மற்றும் மழைநீரை சேகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு கௌதம் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். மழைநீர் சேமிப்பு பத்தி முதல் பாகத்திலேயே நிறைய விஷயங்கள் பேசினோம்.
4: அதுல வந்து ரொம்ப ஆச்சரியமான உண்மைகள் அப்படின்னு சொன்னோம்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மழைநீரை சேமிக்கிறதுடைய அவசியம் என்னன்னு புரிஞ்சிருந்திருக்காங்க நம் முன்னோர்கள். ஆனா இப்ப இடைப்பட்ட காலத்துல தான் வந்து நம்ம வந்து அதை வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. இன்னொன்னு, இந்த நீர்நிலைகளை வந்து சரியா பராமரிக்காம போனதனுடைய விளைவு தான் வந்து இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்றதுக்கு காரணமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. பருவநிலை மாற்றங்கள் எந்த அளவுக்கு மழை பொழிவை பாதிக்குது, மேலும் இந்த பருவநிலை மாற்றங்களுக்கே நம்மளுடைய மனிதனுடைய செயல்பாடுகள் தான் காரணமா?
5: ஃப்ளட்டிங் ஒன் ஆஃப் அன் எக்ஸாம்பிள். ஃப்ளட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக கூட எல்லா இடங்களையும் பகிரங்கமாக சொல்லப்பட்டது. இட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். இந்த சாயில் எரோஷனாக இருந்தாலும் சரி, அதெல்லாமே மேன்மேட் டிசாஸ்டர் தான். கிளைமேட் சேஞ்ச் ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுது, பட் அதுதான் உண்மைன்றது சொல்ல முடியாது. அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் தானே இப்போது நம்ம ஃபேஸ் பண்ணுறது. நம்ம இது சென்னையில் இருக்கோம், நம்ம உங்களால் சொல்ல முடியுமா எப்போ மழை பெய்யுது எப்போ மழை இல்லை?
4: நம்ம ஷார்ட் ஸ்பெல்லாம் இப்போ நிறைய வந்துருது, நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அதை பார்க்குறோம்.
5: ஆமாம், நான் எனக்கு வயசு 33. 31 வரைக்கும் என் பர்த்டே அப்போ மழை பெஞ்சு, மார்ச் மாதம் மழை பெஞ்ச மாதிரி சரித்திரமே எனக்கு இல்லை. ஆனால் கடந்த 2 வருஷம் என் பிறந்தநாள் அப்போ மழை பெஞ்சுது. இதை நான் பிளெஸ்ஸிங்காக பார்க்குறதா இல்லை வந்துட்டு இல்லை வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறதான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ஆப்வியஸ்லி கிளைமேட் சேஞ்ச் இஸ் தேர், அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம பார்க்குறோம்ல கடந்த 10
4: எதிர்பாராத காலத்தில் பெய்யக்கூடிய ஒரு மழை.
5: ஆமாம், சம்மர்லலாம் அழகாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. நினச்சி சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியல. ஒன்று
4: பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்ய மாட்டேன்.
5: ஆமாம், அது அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கிளைமேட் சேஞ்சை வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால். அட் த சேம் டைம் ரெயின்ஃபாலும் இல்லாத சுச்சுவேஷன்ஸும் 2019 கூட நடந்தது. இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு வந்துட்டு நம்ம தான் காரணம். அது எல்லாம் நம்மளுடைய சின்ன சின்ன பங்களிப்புகளாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரீஸோட பெரிய பங்களிப்புகளாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் டிராஃபிக்கு, வரக்கூடிய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருந்து வரக்கூடிய கண்டிஷன்ஸ், இது எல்லாத்துமே ஒரு காம்பவுண்டட் எஃபெக்ட் தான்.

0: இட் ஹஸ் ப்ராட் அப் இயர். அண்ட் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு டெம்பரேச்சர் இன்க்ரீஸும் ஆகிருக்கு. லாஸ்ட் 100 இயர்ஸில் மட்டும் 2 to 3 degrees இன்க்ரீஸ் இருக்குது. இது ஒவ்வொரு வருஷமும் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இன்னும் 10 இயர்ஸில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்துருச்சுன்னா நம்ம திருப்பி ரிவர்ஸ் பண்ண முடியாது. வி ஹாவ் டு ஃபேஸ் கம்ப்ளீட் கலாமிட்டி. அதுலேருந்து நிறைய நம்ம யோசிக்கவே முடியாத விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இதை தடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யூரோப்லலாம் பார்த்துருப்பீங்க, இன்டென்ஸ் கிளைமேட் சேஞ்சால் வந்துட்டு அவங்களோட ரோட்ஸ் எல்லாம் கூட வந்து மெல்ட் ஆகுறது. ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்சால் அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் இஸ் அன்டவுட்டட்லி தேர். எஸ்பெஷலி ட்ராபிக்கல் ரீஜன் நம்ம இந்த கிளைமேட்டை ஃபேஸ் பண்ணுறவங்க, மான்சூன்ஸ் டிஃபர் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட் ஸ்பெல்ஸ் பயங்கரமாக இருக்குது, இன்டென்ஸ் ரெயின்ஃபால் இருக்குது. 30 நாள் பெய்யக்கூடியது வந்து 2 நாளில் பெஞ்சு முடிஞ்சிருது. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஃப்ளட்ஸ் கிரியேட் ஆகுது. இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தடுக்கிறதுக்கு வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் ஒரு 30-40% வந்துட்டு வெளியே போகிறத வந்து தடுக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஆப்வியஸ்லி சொன்னபடி கிளைமேட் சேஞ்ச் வந்து இருக்குது. இதில் நம்மளுடைய பங்களிப்புன்றது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் அப்படின்றது தான் இருக்குமே தவிர்த்துட்டு, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள், அதுலேருந்து வரக்கூடிய எஃப்யூலன்ஸ், முடிஞ்சளவுக்கு கார்பனை வந்து கம்மி பண்ணுறது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது, இப்படின்ற விஷயங்கள் டெஃபினெட்லி ஒரு பெரிய பங்களிப்பு கொடுக்கும் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன்.
1: நிச்சயமா, நீங்க ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படிங்கறதுனால உங்கள்ட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நமக்கான சோர்சஸ வந்து நம்ம நல்ல வகையில பயன்படுத்தணும் அப்படின்றது சாதாரணமாவே நமக்கே தெரிஞ்சிருக்கணும். ஆனா அரசு வந்து நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க, சூரிய சக்தியை பயன்படுத்துங்க, சோலார் போட்டுக்கோங்க, மழை நீரை சேமிச்சிருங்க, இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க. முன்னாடி எல்லாம் வந்து பில்டிங்க்கு வந்து அப்ரூவல் வேணும்னாவே வந்து வீட்டுல கண்டிப்பா இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் எல்லாம் இருந்துச்சு. அதுக்காக வந்து அப்ப கட்டாயமா அமைச்சாங்க. ஆனா சரியான முறையில அமைச்சாங்களான்றது தெரியல. எந்த அளவுக்கு மக்கள் வந்து இதில் கவனம் செலுத்தின கௌதம்?
0: குறிப்பிட்டு தமிழ்நாடு எடுத்துப்போமே, இங்கே வந்து 2000s வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பல இடங்கள் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இப்போ இதை செயல்படுத்துகிற மூலியமாக, இப்போ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் சே ஒரு அபார்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்க, கட்டும் போதே வந்து அந்த ஸ்கீமை வந்து கொடுத்துருவாங்க, வி ஹவ் இது ப்ரொவிஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. இஸ் இட் ஃபங்க்ஷனபிள் அப்படின்ற கேள்வி வந்து டெஃபினெட்லி கேட்டாகணும். அது ஃபங்க்ஷனபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீசனுக்கு முன்னாடி வந்து அதை வந்து வெரிஃபை பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு ஜியாலஜியில் வந்து ஒரு ஒரு இடத்துலையும் வந்து வேறு வேறு ஃபில்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு ரொம்ப கிளேயான ஏரியாவில் வந்து வேறு ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து கார்பன் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய டஸ்ட் இருக்க இடத்துல வந்து இன்னும் கூட லெவல் ஆஃப் ஃபில்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் முன்னெடுப்புகள் வந்து அதை வெரிஃபை பண்ணணும். அப்புறம் வந்து இந்த செடி மண் மிச்ச ஃபார்ம் ஆஃப் டெப்ரிஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அதில் வந்து உட்காந்துரும், அதை எடுத்தாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளஷ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது ஏன் வைக்கணும்னா, சிலதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வரக்கூடிய வேஸ்ட் எல்லாமே வெளியே போயிடணும், தென் அதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி அது வந்து பார்க்கணும். தென் அப்புறம் ரீசார்ஜ் வெல் வந்துட்டு அந்த இடத்துக்கு ஏற்றபடி டிசைன் ஆயிருக்கா இல்லையா, சின்ன குழி தோண்டிட்டு சின்ன ஒரு போர்வெல் போட்டுட்டு, ஸோ அப்படியெல்லாம் இல்லாமல் அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ போடணுமோ அந்த மாதிரியான சிஸ்டமைஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அந்த ரீசார்ஜ் வெல் வந்து கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி அந்த சாயில் கண்டிஷனுக்கு அது பண்ணியிருக்காங்களா அப்படின்றது எல்லாமே, அண்ட் இது எல்லாமே மெயின்டெனன்ஸ், இந்த மெயின்டெனன்ஸ் டிக் ஆயிருக்கா அப்படின்றதும் ஒரு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டாக மூவ் பண்ணுற மூலியமாக சென்னையில் எஸ்பெஷலி இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்துட்டு ஃப்ளட்டிங்கை வந்து டெஃபினட்டாக பெரிய லெவலில் தடுக்க முடியுன்றதை நான் நம்புகிறேன். ஸோ இதை தான் முன்னெடுப்பாக எடுத்து பண்ணணும். அதுக்கு வந்து சுற்றுச்சூழல் கண்காணிப்பாளர் தான் வேணுன்றதில்ல, ஏய் நம்ம தண்ணியா, நம்ம தண்ணி நமக்கு வேணும், நமக்கு வீணாவது அப்படின்றத உணர்ந்தாலே போதும். இது கான்ட்ராஸ்டாக நிறைய ஆர்வலர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் வர தண்ணி அந்த ரெயின் வாட்டரை வந்து ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி கேன் கேனாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க.
1: இப்போ இங்கேயும் கூட அந்த மாதிரி ஒரு உணர்வு வந்து மக்கள் கிட்ட ஏற்பட்டிருக்குன்னு சொல்றீங்களா?
0: சிட்டியிலே இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரே வந்துட்டு தே ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ இட், நான் உட்பட பண்ணிட்டு தான் இருக்காது. நீரின்றி அமையாது உலகம்னு சொல்லுவாங்கல்ல, நீர்நிலையின்றி அமையாது நீர் அப்படின்றது சொல்லுவாங்க. இதை டெஃபினெட்லி எல்லாருமே பண்ணாங்கன்னா இன்னும் பெரிய மாற்றங்கள் உருவாக்க முடியும்.
1: நிச்சயமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ அரசு வந்து திட்டங்களை வந்து கொண்டு வந்து செயல்படுத்த முடியும், ஆனா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது மக்களுடைய கடமை அப்படின்னு சொல்லலாம். மக்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த புரிதலை வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. இப்போ மரங்கள் வெட்டப்படுறதும் பிளாஸ்டிக் பயன்பாடும் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு காரணம்னு சொல்லலாமா? மழை வெள்ளம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அதெல்லாம் ஒரு காரணம் தானே கௌதம்?
0: கண்டிப்பா, இட்ஸ் நாட் அ டைரக்ட் ரீசன். ஃபார் எக்ஸாம்பிள், மரம் வெட்டுறனால வந்து மழை பெய்யாது அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு பின்னாடி இருக்கக்கூடிய கார்பன் கால்குலேஷன் என்ன ஆகும்னு சொல்கிறேன். இப்போ ஒரு மரம் வெட்டுற மூலியமாக ஒரு ஏர்பன் ஏரியாவில் எடுத்துப்போம், மரம் எதுக்கு வெட்டுறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு கட்டணும் அப்படின்றது தான். ஸோ அப்போ மரத்துக்கு கீழே என்ன இருக்குன்னா மண் இருக்குது, அண்ட் மரமே வந்து வாட்டர் ஸ்டோரிங் ஒரு சேனல் தான் அது. மண்ணுக்கு மேலே கான்கிரீட்

0: கான்கிரீட் போட்டுறாங்க. ஸோ தண்ணி எப்படி உள்ளே இறங்கும்? கான்கிரீட் இஸ் ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் வெப்பன் ஃபார் தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த அர்பன் ஏரியாஸில் இந்த சிக்கல் இருக்குது. ரூரல் ஏரியாஸில் மரம் வெட்டுறதுன்றது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட ஸ்டில் அங்கே மேம்பாடு, ரோடு எக்ஸ்பேன்ஷன் அப்படின்ட்டு வரும்போது இந்த இதே விஷயங்கள் தான் நடக்கும், சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த மரம் என்னவா ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் அப்சார்ப்ஷன் டூலாகவும் ஒரு வாட்டரை வந்து டைவர்சிஃபை டூலாகவும் தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்டு ஃப்ளட்டிங்கை பயங்கரமாக தடுக்குது, அன்டவுட்லி ரொம்ப பெரிய லெவலில் வந்து தடுக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து மேஜர்லி இது பண்ணுறது. பிளாஸ்டிக் இன்னொரு புறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜில் நிறைய வந்துட்டு அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. சரி, எதுக்கு ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் கட்டுறாங்க? நிறைய மழை பெஞ்சதுன்னா தண்ணி நிறைய வரும், தண்ணி நிறைய இருக்கும்போது வந்துட்டு அந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் மூலயமா தான் வந்து கடலுக்கு போவோம் அப்படின்றதுக்கு தான் கட்டுறது. சரி, இங்கே அரசு வந்து இன்னொரு முன்னெடுப்பு கூட எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அங்கங்கே போர்வெல் பிட் கட்டலாம். ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டெஃபினெட்லி பண்ணலாம் இது. பட் ஸ்டில் கம்மிங் டு த பிளாஸ்டிக், இது இந்த பிளாஸ்டிக் ஸ்டெப்பில் வந்து அவ்வளோ கிளாகிங் நடக்குது. இது வெறும் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயினில் மட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய கிளாகிங்கை வந்து உருவாக்கிட்டே தான் இருக்கு.
1: இப்போ குப்பையவே வந்து தரம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியே வந்து சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு வந்து தரம் பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போது எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவங்க நினைக்கணும்.
0: தண்ணியை சேமிக்கிறதுன்றது வந்து நமக்கு தானே முதல் பங்கு. வாட்டர் பெட் சீக்கிரமாக இருக்கிறது மூலயமா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி நிறைய சேவ் ஆகும். டப்புன்னு நல்ல தண்ணி மேலே வந்து நல்லா புஷ் கொடுக்கும். கம்மியான மோட்டர் டைம்லேயே வந்து உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும். மோட்டர் வந்து நீங்கள் பெரிய ஹெச்பி போட தேவையில்லை, சின்ன ஹெச்பி இருந்தால் போதும். கரண்ட்டில் சேமிக்கலாம். இது எல்லாமே ஹிடன் ஃபேக்டர்ஸ். வாட்டரை வந்து திருப்பி ட்ரைனிங்கை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் சென்சார்ஸ் போடலாம். 1500 ரூபாயிலேருந்து 3500 ரூபாய் வரைக்கும் செலவாகும். நீங்கள் வந்து ஸ்விட்ச் போடணும் ஆஃப் பண்ணுன்ற அவசியமே இல்லை, அதுவே பண்ணுவோம்.
1: ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும்.
0: நான் பண்ணி ஒரு 8 வருஷம் ஆகுது. நான் எவ்வளோ தண்ணி சேமிச்சிருக்கேன், எவ்வளோ நேரம் சேமிச்சிருக்கேன். 2 இயர்ஸ் ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் வரும். கரெக்டான எலக்ட்ரிக்கல் யூனிட் பண்ணிங்கன்னா மேபி அது கூட இருக்காது. இது பண்ணிங்கனாலே வந்து போதும். எங்ககிட்ட 2500 ரூபாய் இல்லை 3000 ரூபாய் இல்லைனா நீங்கள் 2 வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணியை வீணடிக்கிறீங்க. நீங்கள் எத்தனை வாட்டி போயிட்டு சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ணிகிட்ருக்கீங்க, அதெல்லாம் கணக்கெடுத்தீங்கன்னா இந்த 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஒரு விஷயமே இல்லைன்றது உங்களுக்கே தெரிய வரும்.
1: இன்னொன்று, இன்றைக்கி வந்து வாட்டர் கேனுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். ஒரு கேன் வாட்டர் வந்து எவ்வளோ கொடுத்து வாங்குகிறோம், ஒரு நாளைக்கு எத்தனை கேன் யூஸ் பண்ணுறோம் அப்படிலாம் பார்க்கும்போது அதுக்கு இந்த செலவே பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லா விஷயமும் நம்ம கிட்ட இருக்க தான் செய்யுது, இல்லைன்ற விஷயமே கிடையாது. இப்ப நமக்கு சோர்சஸ் இருக்கு, அதே மாதிரி டெக்னாலஜியும் இருக்கு. இப்ப நீங்க சென்சார்லாம் பத்தி சொன்னீங்க இல்லையா, டெக்னாலஜியும் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு. இவ்வளோ விஷயம் இருக்கும்போது எந்த இடத்துல மக்கள் தவறு பண்றாங்க, இன்னும் எந்த விஷயத்துலலாம் அவங்களுக்கு விழிப்புணர்வு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: நமக்கு தான் சேமிப்பு இருக்குது அப்படின்றது வெளிப்படையாக தெரிஞ்சக்கப்புறமும் பண்ணாமல் இருக்காங்கன்னா ஒரு சோம்பல், என்னதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்றது அந்த தாட் ப்ராசஸ் தான். சி, ஒரு 50 இயர்ஸ் பேக் தண்ணியை காசு கொடுத்து வாங்கலை, அதெல்லாம் ஓகே. பட் வாட்டரை பேஸ் பண்ணி தான் அவங்க லைஃப் லைனே இருந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய கொழு தத்தா கொழு பாட்டியெல்லாம் நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் ஒரு வாட்டர் ஸ்ட்ரீம் பக்கத்தில் தான் அவங்களோட லைஃபே இருந்திருக்கும். அண்ட் அதுவே வந்து அவ்வளோ சைக்ளிக் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1000-2000 வருஷம் வந்து இந்த இடத்துல இருந்தால் தண்ணி வந்து அதிகமாக வரும், இந்த இடத்துல தண்ணி இருக்காது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எவ்வளோ தண்ணிக்கு கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது வந்து நமக்கு தெரியாது. அதுவும் லாஸ்ட் 5-10 இயர்ஸில் பிறந்தவங்க வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் ஸோ பெரிய லெவலில் வந்து தண்ணிக்கு வந்து பாதிப்புகள் அர்பன் ஏரியாஸில் வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க. டெக்னாலஜி அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஆனால் நீங்கள் இன்னும் ஏதாவது குக்கிராமத்துக்கு போகிறீங்க, குறிப்பிட்டு வந்து வானம் பார்த்த பூமின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டிலேயும் நிறைய இருக்குது. இன்னொன்று, நீங்கள் மலைப்பிரதேசத்துக்கு போனீங்கனாலும் அங்கே அவங்க தண்ணியை சேமிக்கிற மெத்தட்லாம் இருக்குது பாருங்கள். இப்படி பார்த்து பார்த்து இது பண்ணுவாங்க. அதுக்காக அந்த ஒரு குடம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ராமநாதபுரத்துலேயே பல மாவட்டங்களில் இன்றைக்கும் வந்து தண்ணியை வந்து தள்ளிட்டு போகிற சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து நமக்கு தெரியும், ஓ நம்ம எவ்வளோ பிளெஸ்டு, நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சுவிட்ச் போட்டால் தண்ணி கிடைக்குது அப்படின்றதெல்லாம். ஆனால் இன்னும் நம்ம ஃபண்டமெண்டல்ஸு நமக்கு தெரியாமல் இந்த அர்பன் லைஃப்ன்றதை நம்மளை மூடி மறைச்சி ஒரு மாதிரி ஒரு கண்ணில் வந்து ஒரு துணியை கட்டின மாதிரி தான் ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். வி ஆர் ஜஸ்ட் ஒரு 1 சீசன் அவே. தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நமக்கு தெரியும். நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்மளாம் வந்துட்டு அந்த ப்ளூ கலர் டேங்கர் வரும் வந்து அதுக்காக தண்ணிக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்போம், லைனில் அடிக்கிட்டு ஓகே அப்படியெல்லாம் இருந்ததுலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாதுன்றது தான் இந்த கேட்ச் த ரெயின் திட்டங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எல்லா நீர்நிலைகளை வந்து பாதுகாக்கிறது, எல்லாமே இன்னும் எக்ஸ்டெண்டடாக இன்னும் நிறைய வேலைகள் பண்ணுறதுட்டு. ஸோ இந்த நீரோட தேவையை எல்லாரும் புரிதல் அப்படின்றது தண்ணியை காசு கொடுத்து வாங்கும்போதே உணரணும். அது வந்து உங்கள் கையில் காசு இல்லாத போது, தண்ணியும் இல்லாத போது,

0: அன்னைக்கு அது உங்களுக்கு வந்து இட்டிங் ரியலைசேஷனாக இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் இன்றைக்கே அந்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு பெரிய அலாமிங். நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இப்போ நான் சொன்ன அந்த 1786 கியூபிக் அந்த இதெல்லாமே வந்து என்ன அர்த்தம்னா, இந்தியா இஸ் ஏ வெரி வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரி, வி ஆர் ஜஸ்ட் ஒன் சீசன் அவே ஆஃப் நமக்கு வந்து தண்ணி போகாமல் கிடைக்கிறது அப்படின்றது. அதை புரிஞ்சுட்டு நம்ம உண்மையிலேயே எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிச்சிட்டோன்னா ஃப்யூச்சரில் வந்து நம்ம பெரிய பாதிப்புகளை வந்து தடுக்கலாம் அப்படின்றதுக்கான சான்று. இதில் நான் என்ன பண்ணுறது, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் வந்துட்டு காசு இருக்குது, இல்லை மெயின்டெனன்ஸ்க்கு காசு கொடுத்துட்றேன், அதனால் வந்து எனக்கு மேலே ஸ்விட்ச் போட்டால் எனக்கு பம்ப்லேருந்து வந்துடும் அப்படின்லாம் ரொம்ப ஏளனமாகவோ இல்லை ரொம்ப ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஆன்சர்லாம் இல்லாமல் வந்துட்டு இதை நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்ற கேள்வி வந்து இப்போ கேட்கணும். எப்படி வந்து உங்களோட வீக்கெண்ட்ஸை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ, இல்லை இந்த இயர்க்கு நான் என்ன பண்ண போகிறேன்ற சில டிசைன் பண்ணுறீங்களோ, எவ்வளோ காசு சம்பாதிக்கணும்னு நீங்கள் டிசைன் பண்ணுறீங்களோ, உங்களோட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் இருக்கா, எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, எப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், செயல்படுத்தி ஆகணும், அதுலேருந்து நல்ல பயனடையணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள்.
1: நிச்சயமாக ரொம்ப அழகாக சிறப்பாக வந்து சொன்னீங்க. என்ன அப்படின்னா, தண்ணீர் அப்படின்றது நமக்கு எந்த அளவுக்கு அவசியம். இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அளவு வந்து குறைஞ்சிட்டே வருது. அதை வந்து நம்ம மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து நமக்கு இந்த கேட்ச் த ரெயின் அப்படின்ற ஒரு மிஷனை வந்து நமக்கு வந்து தொடங்கி கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுடைய பங்களிப்புன்றது கண்டிப்பாக அவசியம். எந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு உணர்வோடு இருந்தால் எதிர்கால தேவைக்கான தண்ணீரை நம்மளால் வந்து சேமித்து வச்சுக்க முடியும். நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க. இன்னொன்று, டெக்னாலஜியை வந்து இதில் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் சொன்னீங்க. நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்க மக்கள் வந்து என்ன மாதிரி எல்லாம் செஞ்சுக்க முடியும், கிராமப்புறங்களில் இருக்கிற மக்கள் நீர்நிலைகளை எப்படி வந்து பராமரிச்சுக்க முடியும், நிறைய நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:30. ஆகாஷவாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்பூந்துருத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்க இருக்கிறோம். எம் எஸ் அனந்தராமன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சிக்கு துவக்கமாக மனசு கெருக, பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது, ஹம்சத்வனி ராகம், ரூபகதாளம்.

ರಮಣೀಯ ಚರಣ ರಕ್ತ ಕಮಲ ಭದ್ರಾಕ್ಷ ರಮಣೀಯ ಚರಣ

అనుపగయ్య యూనావు, అనుపగయ్య యూనావు, అనుపగయ్య యూనావు, అనుపగ

நேரம் 9:56. நேர்களே, அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்பூந்துருத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் எஸ் அனந்தராமன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் இனி ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, காம்போஜி ராகம், ரூபகதாளம்.

அஞ்சேல் அஞ்சேல். திருப்பூந்துருத்தி வி. வெங்கடேசன் அவர்களின் சொந்த சாகித்யம். குந்தளவராளி ராகம், ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சிக்கு நிறைவாக விரித்த செஞ்சடையாட ராகமாளிகை விருத்தம்.
1: விரித்த

நேயர்களே, இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்பூந்துருத்தி வி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் எஸ் அனந்தராமன் அவர்கள் வயலின், ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், கே எஸ் ரங்காச்சாரி அவர்கள் கஞ்சிரா.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 38°C, இயல்புக்கு 2.9°C அதிகம். குறைந்தளவு 28.4°C, இயல்புக்கு 1.8°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 89%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.6°C, இயல்புக்கு 2.4°C அதிகம். குறைந்தளவு 27.6°C, இயல்புக்கு 1.5°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 72%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 38°C ஒட்டியும், குறைந்த அளவு 27-28°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் பொது காலை சூழல் விளக்கு தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதற்பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 உங்கள் கவனத்திற்கு உலக தாய்ப்பால் வாரம் குறித்த சிற்றுரை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8 மணிக்கு ஒத்துழையாமை இயக்க தினம் உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். 8:30 இன்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல் படையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். தொடர்ந்து திரைகானம். 9 மணிக்கு அரங்கிசை. என் விஸ்வேஸ்வர் அவர்களின் புல்லாங்குழல் இசை, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சீர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி 100.1 FM Gold இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு இளைய பாரதம். ஸ்டார்ட் அப்கள் குறித்த நேர்முகம், பங்கேற்பவர் பேராசிரியர் கிருஷ்ணன் பாலசுப்ரமணியன் அவர்கள். பசுமை புரட்சி உரை வழங்குகிறார் லோகேஷ்குமார். ஜென் தத்துவங்கள் வழங்குபவர் சிவரஞ்சனி. கல்லிலே கலைவண்ணம் கண்டார் உரை வழங்குபவர் முருகன். 12:10 சங்கீத சாரல், பி லக்ஷ்மிஸ்ரீ அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உடான் திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், வி பி ராம்ஜி உரை சித்திரம், எழுதியவர் டி சுரேந்தர், அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். பிற்பகல் 2:15 மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை, 6:55 வேலைவாய்ப்பு செய்திகள். 7:00 திரைகாணம், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி, 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. தேன் தேன் தேன் தேனி வளர்ப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம் ஜான் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். தொடர்ந்து இயற்கை வேளாண்மை குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண்

அறிவியல் மைய பயிர் பாதுகாப்பியல் தொழில்நுட்ப வல்லுநர் வி. கார்த்திக் பாண்டி அவர்களுடன் நேர்முகம். 8:05-8:30 திரைகாணம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:45 தி ஹோம் கம்மிங் ஆஃப் எடிக்ஸ் ஆங்கில நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதி, சோழர்கால செப்பேடுகளை திரும்பப் பெறுவது குறித்து மூத்த வழக்கறிஞர் திரு பி. ஜெகநாத் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் ஆர். ராகப்பிரியா அவர்கள். 9:15 திரைகாணம், 10:00 அகில பாரத இசை, சின்மயா சகோதரிகள் உமா ராதிகா ஆகியோரின் பாட்டு, ஸ்ரதா ரவீந்திரன் அவர்கள் வயலின், பி. கணபதி ராமன் அவர்கள் மிருதங்கம், என். சுந்தர் அவர்கள் மோர்சிங். இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.

0: Sinha has strongly condemned the attack and issued directions to the security forces to step up operations. Flood crisis has deepened in Odisha as the Mahanadi and its tributaries continue to swell following incessant rainfall in the upper catchment areas. 15 districts have been affected, with vast stretches of villages, roads and agricultural land remaining inundated. Authorities have stepped up rescue and relief operations amid warnings of further flooding in downstream districts. Indian judoka Asmita Day and Harsh Singh created history by winning judo gold medals for the first time in Commonwealth Games today. Asmita Day clinched country's first ever Commonwealth Games judo gold, defeating Canada's Heidi Quach 2-1 in the women's 48kg final. Following closely, Harsh Singh kept India's golden momentum alive. He clinched the men's 60kg title, defeating Australia's Joshua Cartes in the final. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have congratulated Asmita Day and Harsh Singh on their gold medal victories. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 அகாஷ்வாணி சென்னை நேர்களே 101.4 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவத் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒளிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.